நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று சகவரிடம் 1948 அஸ்வின மாதம் 6 நாள் 2026 செப்டம்பர் திங்கள் 28 இன்று திங்கட்கிழமை. நேரம் 5:49. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. மங்கள இசை

நாளொரு குரல் பயன்மரம் உள்ளூர் பழுத்தாற்றால் செல்வம் நயன் உடையான் கண் படின். ஒப்புரவு அறிதல் என்னும் அதிகாரத்தில் இக்குரல் அமைந்துள்ளது. இக்குரலுக்கான பொருள், ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. ஆம் நேயர்களே, இக்குரலுக்கான பொருள் மறுமுறை உங்கள் நினைவிற்கு. ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. ஒப்புரவு அறிதல் என்னும் அதிகாரத்தில் 216வது குரல் உங்கள் நினைவிற்கு. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண் படின். நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வெறிநாய் கடைக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 தெய்வீகராக மாறு 35 உழவர்களுக்கான செய்திகள். கறவை மாடு வளர்ப்பில் தீவன செலவை குறைப்பது குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலடுத்துரைத்த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் அலமாரியில் துணிமலை அழியும் நம் பூமி தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை நிகழ்ச்சியில் விளையாட்டு களம் கராத்தே குறித்து அதன் பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி கரம்சந்த் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பேஷியல் பால்சி எனும் முகவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்விழா, 8:02 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, 6 சூரியபிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ்பி அனந்தபத்மநாதன் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். 10:02 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரத்தின் ஒளிபரப்பு. 10:22 கேட்டாலே இணைக்க முகநூல் வழி நேர்விறப்பும். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வருமுன் காப்போம், நெறிப்படுத்துகிறார் எஸ் மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12:00 அறிவியல் முத்துக்கள், இதில் அடிக்கடி எக்ஸ் எடுக்கலாமா வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வார் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் முனைவர் பி அனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் கண்வர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசிமாலை சாமி தண்டமணி அவர்கள் பாடிய பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரிஷோ, 2:15 என்றும் இணைவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம் ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

மூன்று பதிக்கு பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், சிக்கல் குரு சரண் பாடியவற்றை கேட்கலாம். 4 ஜல்லிக்கட்டு கலை திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை தேவா இயக்க மணிவாசகம். 5 பொன்மாலை பொழுது, வானம் என்கிற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரு இசை, 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிலை, 7 முதல் 7:15 வரை திரு இசை, 7:30

ஐந்துக்கு உழவுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவு விளக்கம். 8 மணி முதல் 8:55 வரை திரேசி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானொலி. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 kHz முதன்மை அலைவரிசை ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி மற்றும் 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்பாகும் இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் ஆர்ஜே விமல்ராஜ். 8:55 சைபால் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட்ஸட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்து சித்திரத்தின் முதற் பகுதி அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், சீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி. தோமுசி ரங்கநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஐஸ் நேகிதிய மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காலங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வெறிநாய்க்கடி என்றும் ரேபிஸ் நோய் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நேர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி பொது மருத்துவ முதன்மை அதிகாரி மற்றும் டாக்டர் ஏ முத்துக்குமரன் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடி நேரலில் நினைக்கிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், பின்பு 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தேவி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்ததை வானம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்தியிலும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள். மேலும் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும், பிற்பகல் 3:30 முதல் 7:30 வரை மணிக்கு ஒரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: terrorism approach has continued to evolve over the past decade, citing the Balakot airstrike and Operation Sindoor as examples.
1: 10 वर्ष पहले 28-29 सितंबर 2016 को भारतीय सेना ने पाकिस्तान में आतंकी ठिकानों पर सर्जिकल स्ट्राइक की थी। सर्जिकल स्ट्राइक ने डंके की चोट पर पूरी दुनिया के सामने भारत की आतंकवाद विरोधी नीति का एक नया उदाहरण प्रस्तुत किया था। बीते एक दशक में बालाकोट की एयर स्ट्राइक से लेकर ऑपरेशन सिंदूर तक भारत ने बार बार ये स्पष्ट संदेश दिया है कि अगर आतंकवादी भारत पर आंख उठाएंगे तो उसका करारा जवाब दिया जाएगा। अब आज का भारत आतंकवाद के खिलाफ जीरो टॉलरेंस पॉलिसी लेकर चल रहा है।
0: Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan will inaugurate a two-day national conference on agriculture for Rabi campaign 2026 in New Delhi today. The Department of Agriculture and Farmers Welfare will organize the conference to deliberate on key priorities and preparedness for the forthcoming Rabi season. In a statement, Agriculture Ministry said that the two-day conference will focus on strengthening center-state coordination and evolving a coordinated outcome-oriented strategy for enhancing agricultural production, productivity, sustainability and farmers' incomes. The deliberations will also build upon the key learnings and outcomes of the recently held zonal conferences on agriculture. The Department of Animal Husbandry and Dairying will launch the Livestock Insurance Portal in New Delhi today. Union Minister for Fisheries, Animal Husbandry and Dairying, Rajiv Ranjan Singh, will launch the portal, marking an important milestone in the digital transformation of livestock insurance services in the country. The Election Commission of India has revised the schedule of the ongoing Special Intensive Revision 2026 in Delhi. According to the Chief Electoral Officer of Delhi, the last date to file claims and objections will be 30th of next month. India has sent a consignment of life-saving medicines and medical consumables for the government hospital of Kabul as part of its ongoing humanitarian assistance. In a social media post, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that health remains at the heart of India's humanitarian assistance to the Afghan people. In men's cricket, Virat Kohli's majestic century and Shubman Gill's fluent 100 powered India to a commanding 8-wicket victory over West Indies in the first ODI in Thiruvananthapuram last night. Kohli remained unbeaten on a sensational 139, while Ruturaj Gaikwad finished unbeaten on 13. Chasing a target of 296, India made 300 for 2 in 41.4 overs to take a 1-0 lead in the three-match ODI series. Kohli's innings was the centrepiece of India's successful chase, as the former India captain produced an aggressive display after initially settling into the innings. And in Asian Games, India will face Afghanistan in the second quarter-final of the men's cricket today in Nishin. The match will start at 10:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
2: Neram 6:10.
3: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில்
4: வெறிநாய்க்கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும்.
3: கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
5: வருமுன் காப்பது என முன்னோர்கள் கூறியது எத்தனை அருமையான அறிவுரை. நாய்களை வளர்ப்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது, அது தவறில்லை. நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் அவை சிறந்து நிற்பதனால்தான் அவை மனிதன் வாழும் இடத்திலேயே வாழத் தொடங்கிவிட்டது. தங்களிடம் அன்புடன் விளையாடும் நாயை கட்டி தெருவில் அழைத்துச் செல்வதில்லை, இதனால் கடித்து விடுகிறது. மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. ஆடு மாடுகளை கூட கடித்து விடுவதனை பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்தில் அதனை உணர்ந்து மருத்துவரிடம் காட்டிவிட வேண்டும். எனவே முறையாக பராமரிப்போர் மட்டுமே நாய்களை வளர்க்க வேண்டும். முறையாக தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்க வேண்டும். வெறிநாய்க்கடியால் விளையும் ரேபீஸ் நோய் மிக ஆபத்தானது. பக்கத்தில் எவரேனும் வந்தால் அவர்களையும் அந்த நோய் பாதித்துவிடும். எனவே தனி அறையில் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படும். நாய் லேசாகத்தான் கடித்தது, அதன் பல் அச்சு இல்லை என விட்டுவிடக்கூடாது. அப்படி எளிதாக நினைத்து மருத்துவம் பார்க்காமல் மரணமடைந்தவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட விலங்கின் உமிழ்நீர் பொதுவாக கடி அல்லது கீரல் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடும். இந்த விழி

0: விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28ஆம் நாள் உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் ஒரு நோயை பற்றி பேசுவதற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு நாளாகும். வெறிநாய்க்கடி என்பது வைரஸால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய். இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் மறைந்த நாளை நினைவுகூரும் நாள் இந்நாள். நாய் கடித்துவிட்டால் முதலில் செய்ய வேண்டியது காயத்தை சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரால் சுமார் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். இது வைரஸ் தாக்கத்தின் ஆபத்தை குறைக்க உதவும் முக்கியமான முதலுதவி நடவடிக்கையாகும் இது. பின் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உண்மையை கூறி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்து உடனடி நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும். இன்று அனைவருக்கும் தகவலை பெறும் உரிமையினாலும் பின்பற்றப்படுகிறது. தகவல் அறிதல் அறிவின் முதல் படி. செப்டம்பர் 28 தகவல் பெறுவதற்கான சர்வதேச நாள். எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என உறுதி செய்யும் நாளே இந்நாள். பணம், பதவி, புகழ் என அனைத்தையும் அறிவாலேயே பெற முடிகிறது. வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வினை மட்டுமே ஊட்டும் என உணர்ந்து கொள்ளும் நாள் இந்நாள். தொடர் வண்டியில் பயணம் செய்வோருக்கு தகவலே முக்கியம். அத்தகவலை கொண்டு முறையாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதுபோலவே வேலை வாய்ப்பு, தேர்வு நாட்கள், தேர்வு முடிவுகள், வழக்கு முடிவுகள், வானிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, மக்கள் தொகை என அனைத்து தகவலையும் பெற முடியும். இதனை வழங்குவதே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளது. தகவல் அறிந்த குடிமகன் வலிமையான குடிமகன். அவர்களாலேயே நாட்டின் பெருமையை மற்றவருக்கு கூற முடியும். எங்கெங்கு என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது, உதவித்தொகை எங்கெங்கு கிடைக்கிறது என்னும் தகவல் தெரிந்தவர்களே பயன்பெறுகிறார்கள். தகவல் உரிமைக்கும் பொறுப்புக்கும் தொடர்பு உண்டு. நமக்கு தகவலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு அந்த தகவலை பொறுப்புடன் பயன்படுத்தும் கடமையும் இருக்கிறது. ஒரு சிறிய தகவல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே அது மாற்றத்தின் விதையாகிறது. தகவல்களை தெரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் தகவல்களை பகிர்ந்து அவர்கள் வாழ வழி செய்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் வெறிநாய்க்கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:20:32. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலேசியா வாசுதேவன் மற்றும் மாணி ஜெயராம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:25 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹாஜி எஸ் சைத் அலி அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:30, 49 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் கே. வீரமணி அவர்கள் பாடிய பாடலை.

நேர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 11 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கறவை மாடு வளர்ப்பில் தீவன செலவை குறைப்பது குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. குங்கும கலையோடு குளம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று

0: Adrián.
1: Hey, Pripo. Hey. நேரம் பாப்பா
2: எப்பா கர்த்த முத்து
1: வா காத்த முத்து வா
2: என்னப்பா கூட்டு விட்டே இருக்கிறேன்.

0: நீ பாட்டில் போயிட்டே இருக்கிற.
1: மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறோம்பா.
0: சரி சரி, நீ அந்த வயல தானே மேய விட போற?
1: ஆமா ஆமா.
0: சரி, அதை விட்டுட்டுங்க வா.
1: காத்த மொத்த அந்த மேய விட்டுட்டு வந்துடுறேன்.
0: சரி சரிப்பா, சீக்கிரம் வாப்பா.
1: சரிப்பா சரிப்பா. ஆ சொல்லு காத்த மொத்த, என்ன விஷயம்?
0: ஏப்பா, மாடுலாம் நல்லா தான் இருக்கு.
1: ஆமா.
0: கறவை எப்படி போயிட்டு இருக்கு?
1: காத்த மொத்த, என் மாடை பார்த்தா நல்லா போஷாக்கா தான் இருக்கும், ஆனா 2-3 லிட்டர் தான்பா கறக்குது. இந்த மாட்டு தரகுற என்ன ஏமாச்சாம்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா.
0: ஏன்பா, இந்த நெத்தி சுழி, வால் சுழி, முதுகு சுழி இதெல்லாம் பாக்குறீங்க, ஆனா கறவை மாடு நல்லா கறக்குமாங்கிறதையும் நம்ம கவனிச்சு வாங்கணும்ப்பா.
1: அப்படிதான் வாங்கினா.
0: நீ வாங்கினப்ப 5 லிட்டர் கறந்துதா இல்லையா?
1: ஆமாம்பா, வாங்கும் போது 1 வாரத்துக்குள்ள கறந்துச்சு, ஆனா இப்ப கறக்கலப்பா.
0: ஏன்பா, அப்படின்னா உன் மேலதான்ப்பா தப்பு இருக்கு.
1: என்னது, ஏன் மேலையா?
0: ஆமாப்பா.
1: என்னப்பா சொல்ற?
0: மாட்டுக்கு சரியான அளவுல நீ தீவனம் கொடுக்கறியா இல்லையா?
1: கதை முத்த, நான் கொடுக்காம இருப்பேனப்பா. காலையில மேய்ச்சலுக்கு ஓட்டுன்னு போறேன், மதியமும் தண்ணி காட்டி இன்னொரு மேய்ச்சலுக்கு கூட்டுன்னு போறேன், சாயங்காலம் வந்தா தவிடு புண்ணாக்கு வைக்கிறேன். இதுக்கு என்னப்பா குறைச்சல? இது மட்டும் இல்லாம புல்லு வர அறுத்து போடுறேன்ப்பா.
0: எப்பா, இதெல்லாம் பத்தாதுப்பா. நிறைய பேர் இது போதும், மாடு நல்லா கறக்கும்னு நினைக்கிறீங்க.
1: ஆமா.
0: ஆனால் இதெல்லாம் மாடு கறக்கிறதுக்கு பத்தாது. நீ போடுற தீவனம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2-3 லிட்டர் தான் கறக்கும். நான் சொல்கிறது உண்மையா?
1: ஆமாம், நீ சொல்கிற மாதிரி தான்.
0: அப்படின்னா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? சரியான முறையில் உணவை கொடுக்கலை.
1: ஆனால் நிறைய தானே கொடுக்குறேன், ஆனால் ஏன் தான் பால் சரியாக கறக்க மாட்டேங்குன்னு தெரியல.
0: ஏப்பா, அந்த தீவன செலவுங்கிறது நமக்கு ஒரு பெரிய செலவு தான்.
1: ஆமாம்.
0: ஏன்னா பால் எவ்வளோ கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தீவனமும் கொடுக்க முடியும். நிறைய பேர் தீவனத்தை குறைக்கும் போது பாலும் குறைஞ்சதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க.
1: ஓஹோ.
0: கத்தமுத்து, பொதுவா தமிழ்நாட்டில் 90% கலப்பின மாடுகள் மேய்ச்சல் முறையில தான் வளர்க்குறோம் நம்ம.
1: ஆமா.
0: நம்முடைய மேய்ச்சல் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ சொன்ன இல்லையா, காலையில மாட்டை நஞ்சைக்கோ புஞ்சைக்கோ ஓட்டிட்டு போய் ஒரு நீளமான கயிறை கொண்டு முளகுச்சி அடிச்சு கட்டி விட்டுறது.
1: ஆமா, கட்டிடுவேன்.
0: மதியானம் கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு வேற இடத்துல மாத்தி கட்டுறது.
1: ஆமா.
0: அதுக்கு பிறகு சாயந்தரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பிறகு ஏதோ கொஞ்சம் தீவன கழிவுகளை போட்டு தண்ணி காட்டிட்டு அப்புறம் பால் கறக்க வேண்டியது.
1: ஆமா.
0: இவ்வளவுதான் நம்ம உணவு கொடுக்குறோம்.
1: ஆமா.
0: ஆனா இதெல்லாம் பத்தாதுப்பா.
1: இது பத்தாதா?
0: சரி விகித உணவு கிடைக்கிறதா அப்படின்னு நம்ம பாக்கிறதே இல்லப்பா.
1: காத்த முத்த, பால் அதிகமா கறக்கிறதுக்கு என்னதான் வழிப்பா?
0: எப்பா, பசுந்தீவனம் மட்டும் நீ கொடுக்குற.
1: சரி,
0: அதுவே நான் பத்தாதுன்னு சொல்றேன். ஒரு மாட்டுக்கு குறைந்தபட்சம் 25 கிலோ நம்ம பசுந்தீவனம் கொடுக்கணும்.
1: ஓஹோ.
0: இப்போ மேய்ச்சலுக்கு போணுச்சுன்னா ஒரு 12 கிலோலேருந்து ஒரு 13-14 கிலோ வரைக்கும் தான் அது சாப்பிடும்.
1: ஆமாம்.
0: அப்போ நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பிறகு மேலும் ஒரு 12-13 கிலோ நம்ம வந்து பசுந்தீவனம் கொடுக்கணும்.
1: ஓஹோ.
0: இது மட்டும் பத்தாது.
1: ஆமாம்.
0: இது போக அடர்த்தீவனம் ஒரு 2 கிலோவாவது நம்ம கொடுக்கணும்.
1: அடர் தீவனம்னா என்னப்பா கொடுக்கணும்?
0: எப்பா, நம்ம இந்த கலப்பு தீவனம்லாம் விற்கிறாங்க இல்லையா?
1: ஆமா.
0: அடர் தீவனம் நமக்கு கடையிலையும் கிடைக்குது.
1: ஆமா.
0: இல்லைன்னா நாமளே தயாரிச்சு கூட நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணும்ப்பா.
1: ஓஹோ.
0: இப்போ நான் சொன்ன அளவு இருக்குல்ல?
1: ஆமா.
0: இது 5 லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கான அளவு.
1: இதை தம்பா நான் எதிர்பார்க்குறேன், அதுக்கு வழி சொல்லு.
0: மேலும் பால் அதிகமாக கறக்கணும் அப்படின்னா இந்த அடர் தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்.
1: சரி. காத்த மூத்த, தினமும் மாட்டுக்கு தவிடு கொடுக்குறேன், அரிசி கஞ்சி கொடுக்குறேன், மரவள்ளி தோல் கொடுக்குறேன், கோதுமை தவிடு கொடுக்குறேன்.
0: எப்பா, இதெல்லாம் பத்தாதுப்பா. இதுலயும் சில முறைகளை கடைபிடிக்கணும்ப்பா. மாடு நம்மள மாதிரி கிடையாதுப்பா. மாட்டுக்கு 4 வயிறு இருக்கு. நம்ம அரிசி மாவை அதிகமா கொடுத்துட்டோம்னா மாட்டுடைய வயிற்றுல அமிலத்தன்மை அதிகமாகி அமில நோயின்னு ஒன்று இருக்குப்பா, அது வந்துடும்.
1: ஓ, அப்படியா?
0: அதனால நம்ம அதிகமாக அரிசி மாவுலாம் கொடுக்க கூடாதுப்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் மாட்டுக்கு சுரக்கக்கூடிய அந்த கனநீர், நிணநீர், இந்த சுரப்புலாம் இந்த மாதிரி நம்ம ஏட்டிக்கு பூட்டியா நம்ம உணவு கொடுத்தோம்னா பாதிக்கப்பட்டுரும்ப்பா. அப்புறம் மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்.
1: ஓஹோ.
0: உளுந்து, பச்சைப்பயிறு, மக்காச்சோளம், இந்த மாதிரி தானியம் என்னென்ன கிடைக்குதோ இதெல்லாம் வாங்கி ஒரு அரைச்சி பவுடர் வச்சுக்கிட்டு
1: சரி
0: அதை நம்ம கொடுத்தோம்னாவே அது அடர் தீவனம் தான்ப்பா.
1: ஓஹோ.
0: இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா கடை தீவனம் வாங்கியும் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் செலவாகும்.
1: ஆமாம்.
0: நீ இந்த அடர் தீவனத்தை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா வேலி மசால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்
1: உன்ட்ட. ஆமாம் ஆமாம், சொல்லிடுற.
0: அதை பயிர் செய்யணும்ப்பா.
1: ஓஹோ.
0: தினமும் ஒரு 2 கிலோ வேலி மசால் கொடுத்தினா நீ இந்த கடை தீவனம் போடுற இல்லையா,
1: ஆமாம்,
0: அதை 1/2 கிலோ குறைச்சிக்கலாம்.
1: ஓஹோ. இந்த வேலி மசாலா தான்ப்பா இது வரைக்கும் கொடுக்கல மாட்டுக்கு.
0: அதை கொடுப்பா. வேலி மசால் கொடுத்தினாவே இந்த மாட்டுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் அதுலேயே கிடைச்சி.

0: வா, கடத்தி உனத்தை நீ குறைச்சிக்கலாம், உனக்கு காசு மிச்சம் ஆயிடும்.
1: ஆமா.
0: இது போக நிறைய பேர் என்ன பண்றாங்க, வைக்கல், அப்புறம் அந்த கடலை கூடி, அப்புறம் அந்த கடலை தோல், கேழ்வரகு தாள், இத மட்டும் கொடுத்துக்கிட்டு கறவை மாடை வளர்த்து நம்ம லாபம் சம்பாரிச்சிடலாம்னு பாக்குறாங்க. இது கஷ்டம்பா. நாம மனுஷன் எப்படி போஷாக்கான உணவு சாப்பிடுறோமோ அது மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய அந்த பசுக்களுக்கும் மற்ற மாடுகளுக்கும் நல்ல சத்து உள்ள உணவையும் நம்ம கொடுக்கணும். அதனால நம்ம மாடு கறக்குதோ இல்லையோ, மாட்டுக்கு தேவையான உணவை நாம கொடுத்துடணும்பா.
1: ஆமா கதை முத்த,
0: இதெல்லாம் மனசுல வச்சு
1: சரி
0: மாடுகளுக்கு நீ செய்ய.
1: கண்டிப்பா.
0: அடுத்த தடவை நான் உன்னை பாக்குறப்ப 5 லிட்டருக்கு பதிலா 10 லிட்டர் என் மாடு கறக்குதுன்னு நீ சொல்லணும்.
1: கண்டிப்பா கதை முத்த, நீ சொல்றதெல்லாம் மனசுல வாங்கிக்கிற. மேச்சல் மட்டும் இல்லாம பசும் தீவனம், அடர் தீவனம், வேலி மசாலா, கலப்பு தீவனம் எல்லாத்தையும் கொடுத்த, மாட்டை போஷாக்கா வச்சுக்கிட்ட, அதிக பால் கறக்குறேன் பாரு.
0: நிச்சயமா நீ செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. எப்பா கருத்த முத்த,
1: சொல்லு கருத்த முத்த,
0: எப்ப பார்த்தாலும் நீ தான் எனக்கு ஏதாவது எடுத்துட்டு

0: அது மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய அந்த பசுக்களுக்கும் மற்ற மாடுகளுக்கும் நல்ல சத்துள்ள உணவையும் நம்ம கொடுக்கணும்.
1: ஓஹோ,
0: அதனால நம்ம மாடு கறக்குதோ இல்லையோ மாட்டுக்கு தேவையான உணவை நாம கொடுத்துடணும்பா.
1: ஆமா கதமுத்த,
0: இதெல்லாம் மனசுல வச்சு
1: சரி
0: மாடுகளுக்கு நீ செய்யு.
1: கண்டிப்பா,
0: அடுத்த தடவை நான் உன்னை பாக்குறப்ப 5 லிட்டருக்கு பதிலா 10 லிட்டர் என் மாடு கறக்குதுன்னு நீ சொல்லணும்.
1: கண்டிப்பா கதமுத்த, நீ சொல்றதெல்லாம் மனசுல வாங்கிக்கிற. மேச்சல் மட்டும் இல்லாம பசுந்தீவனம், அடர் தீவனம், வேலி மசாலா, கலப்பு தீவனம் எல்லாத்தையும் கொடுத்த மாட்டை போஷாக வச்சுக்கிட்ட அதிக பால் கறக்குற பாரு.
0: நிச்சயமா நீ செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. எப்பா கருத்தமுத்த?
1: ஆ சொல்லு கருத்தமுத்த.
0: எப்ப பார்த்தாலும் நீ தான் எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வர்ற.
1: ஆமா,
0: இன்னைக்கு உன்னை சந்திக்கணும், உங்ககிட்ட இதை கொடுக்கணும்னு இந்த காவலி கிழங்க உனக்கு நான் கொண்டு வந்தேன்பா.
1: கருத்தமுத்த, காவலி கிழங்க சொல்ற?
0: ஆமாம்பா,
1: நம்ம சின்ன வயசுல ஓடி ஆடினு விளையாடும் போது கொடியில காய்க்குமே அந்த காவலி கிழங்கா?
0: ஆமாம்பா, ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா?
1: ஆமா,
0: அந்த காவலி கிழங்கு தான் கொண்டு வந்திருக்கேன்.
1: பரவாயில்லப்பா, அபூர்வமான கிழங்கு பாத.
0: ஆமாப்பா, கொடியில காய்க்கிறதோட மட்டும் இல்லாம வேர்பகுதியிலயும் அது கிழங்கு வச்சிருக்கோம். அந்த கிழங்க தான்ப்பா அவிச்சே கொண்டு வந்துட்டப்பா உனக்குன்னு.
1: ரொம்ப சந்தோஷம்பா,
0: உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. தாது உப்புக்களான பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம், சோடியம், இரும்பு, அப்புறம் வைட்டமின் சத்து, புரதச்சத்து, பல சத்துக்கள் இந்த காவலி கிழங்குல இருக்குப்பா.
1: கதமுத்த, நீ சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊறுதுப்பா, எனக்கும் பசி நேரம் தான், குடுப்பா.
0: இந்தாப்பா இந்தாப்பா, நீ மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் குடுப்பா.
1: கண்டிப்பா,
0: நம்ம வீட்டு சைடு வந்தீங்கன்னு வச்சுக்க, உனக்கு பச்சை காய நான் நிறைய பறிச்சு தரேன்ப்பா.
1: ஆமா ஆமா,
0: சரிப்பா கருத்தமுத்து, நான் கிளம்புறேன்ப்பா.
1: பார்த்து போயிட்டு வா கருத்தமுத்து.

உழவர்களுக்கான செய்திகளில் கறவை மாடு வளர்ப்பில் தீவன செலவை குறைப்பது குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் 100வது விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார். இதையே நமது சான்றோர்களும் ஞானிகளும் நீண்டகாலமாக போதித்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது மதிப்புகளையும் தேச சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இளையோர்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் 3 நாள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 நாட்களுக்கு வேலை திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் 3 நாட்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைகள் பரிசீலிக்க

0: ஏற்கப்படும் என்று நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்திய வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து 3 நாள் வேலைநிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து வங்கிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இனியும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மாநிலத்தில் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இதுல எங்க துறை ரீதியாக எஸ்எஸ்டி இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஆர்வம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அது கூடுதல் பயிற்சி கொடுத்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த முறை வந்து எவ்வளவு பேர் மாணவர்கள் அதுல விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறாங்கிறத கண்டறிஞ்சு அவர்களுக்கான ஸ்பெஷல் கோச் நாங்க வந்து பண்ணுவோம். இது குறித்து வந்து விரிவான ஒரு அறிக்கை நாங்க வந்து வெளியிடுறோம். இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற அது தனியாகவும் மற்ற இதுல வந்து என்னென்ன அவர்களுக்கான ஊக்கப்படுத்துறதுக்கான என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கணுமோ அதையும் நாங்கள் வந்திருக்கோம். அது ஏற்கனவே போர்ட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இப்போ அதை வந்து வேலைகள் போயிட்டு அதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுப்புகள் தொடர்ந்து நாங்கள் வந்து எடுப்போம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், சாதி மத பாகுபாடுயின்றி மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதன் மூலம் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், மகளிர் உதவித்தொகை உயர்வு, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், வேலைவாய்ப்பு இல்லாத இளையோர்களுக்கு உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதியையும் அறிவித்தபடி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் தாவேகாவால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கோவிட் பாதிப்பு காலத்தில் கூட சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். தற்போது தாவேகா ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் மின் கட்டணமும் மறைமுகமாக உயர்ந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கொள்கை உறுதியுடன் செயல்படும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறினார். மக்கள் பிரச்சினைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திரு சீமான் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நடைபெற்ற நாகை காற்றாடி திருவிழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று காற்றாடிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் கிளையூர் வட்டாரத்தில் உள்ள காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நாகை காத்தாடி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் 50,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடலென திரண்டு வந்து வண்ண வண்ண பட்டங்கள் வானில் பறந்த அழகை கண்டு ரசித்தனர். வெளிநாடுகளிலும் பெருநகர்களிலும் மட்டுமே காண கிடைக்கும் இதுபோன்ற பிரம்மாண்ட காத்தாடி திருவிழாவை தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே கண்டு கடித்த பொதுமக்கள் ஒரு மகிழ்ச்சியினை அடைந்தனர். போதையில்லாத தமிழகம் என்பதே அரசின் முக்கிய இலக்கு.

0: என்பதை இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு என்பது இந்த காத்தாடி திருவிழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வோச்சிச் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரபி பருவ சாகுபடி தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 65வது தேசிய கலை கண்காட்சியையொட்டி சிறந்த கலைப்படைப்புகளுக்கு 20 விருதுகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் லலித் கலா அகாடமி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இதய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் பங்கேற்று சுற்றுலா பயணிகளிடம் கலந்துரையாடினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகமண்டலத்தில் நீலகிரி உணவக சங்கம் சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. நீலக்குடி மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை விழாவை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 41.4 ஓவரில் 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 300 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55.
3: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: அலமாரியில் துணிமழை, அழியும் நம் பூமி. தொடர்ச்சியினை கேட்கலாம்.
3: வழங்குபவர்
4: சி. சுரேஷ் அவர்கள்.
5: வணக்கம். ஜவுளி ஆலைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் கழிவுநீர் அருகிலுள்ள ஆறுகளிலும் நிலத்தடி நீரிலும் கலக்கிறது. இதனால் தூய்மையான நன்னீர் நிலைகள் நஞ்சாக மாறுகின்றன. நஞ்சான ஆற்று நீரை பயன்படுத்தும் விவசாய நிலங்கள் மலடாகின்றன. அந்த நீரை குடிக்கும் மக்களுக்கும் ஆற்று பாசன பகுதியில் வாழும் உயிரினங்களுக்கும் புற்றுநோய், தோளழற்சி மற்றும் உறுப்பு செயலிழப்பு போன்ற கொடிய நோய்கள் ஏற்படுகின்றன. நமது தமிழ்நாட்டின் நொய்யல் ஆறும் பாலாறும் ஜவுளி ஆலைகளின் கழிவுகளால் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டன என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு சந்தையில் மலிவாக கிடைக்கும் ஆடைகளின் லேபிள்களை சோதித்து பார்த்தால் அதில் பாலியஸ்டர், நைலான் அல்லது அக்ரிலிக் என்று போட்டிருப்பதை பார்க்கலாம். பாலியஸ்டர் என்பது வேறு ஒன்றுமில்லை, அது கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்க

0: தயாரிக்கப்படும் ஒரு வகையான பிளாஸ்டிக் இழையாகும். நாம் பாலியஸ்டர் ஆடைகளை வீட்டில் துவைக்கும் போது அது ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான நுண்ணிய பிளாஸ்டிக் இழைகளை ஆடையிலிருந்து பிரித்து கழிவு நீரில் கலக்கின்றன. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் அளவால் மிகச் சிறியவை என்பதால் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் வடிகட்டிகளையும் தாண்டி கடலில் போய் சேர்கின்றன. கடலில் மிதக்கும் இந்த நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்களை மீன்களும் பிற கடல் உயிரினங்களும் உணவாக கொள்கின்றன. அந்த மீன்களை மனிதர்களாகிய நாம் சாப்பிடும்போது அந்த பிளாஸ்டிக் நச்சு மீண்டும் நம் உடலுக்குள்ளேயே வந்து சேர்கின்றன. இன்று நாம் உண்ணும் உணவு, குடிக்கும் நீர், ஏன் சுவாசிக்கும் காற்றில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கலந்துள்ளதற்கு நாம் அணியும் செயற்கை ஆடை பண்பாடும் ஒரு முக்கிய காரணம். அப்படியானால் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க ஆடையே அணியக்கூடாதா என்ற கேள்வி எழலாம். நிச்சயமாக இல்லை. ஆனால் நமது நுகர்வு முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவையை மட்டும் வாங்குங்கள். தேவைக்காக வாங்குவது பயன்பாடு, ஆசைக்காக வாங்குவது விரயம். உண்மையிலேயே இந்த ஆடை நமக்கு தேவையா என்று யோசித்து வாங்குங்கள். ஒரு ஆடையை வாங்குவதற்கு முன் இந்த ஆடையை நாம் குறைந்தது 30 முறையாவது அணிவேனா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். அதில் ஆம் என்றால் மட்டுமே வாங்குங்கள். இயற்கை இழைகளை தேர்ந்தெடுங்கள். பாலியஸ்டர் ஆடைகளை தவிர்த்து பருத்தி, சணல், கதர் மற்றும் மரக்கட்டைகளில் இருந்து செய்யப்படும் இயற்கை ஆடை ரகங்களை தேர்ந்தெடுங்கள். மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாடு. ஆடைகள் சிறிதாகிவிட்டால் அவற்றை எரியாமல் பிறருக்கு கொடுங்கள். பழைய ஆடைகளை மேஜை துணியாகவோ கைவினைப் பொருட்களாகவோ மாற்றி பயன்படுத்துங்கள். தரமான, நீண்டகாலம் உழைக்கக்கூடிய ஆடைகளை வாங்கி பயன்படுத்தும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஃபேஷன் என்பது நம்மை அழகாக காட்டுவதற்காகத்தானே தவிர நம்மை வாழ வைக்கும் பூமியை அழிப்பதற்கு அல்ல. நாம் வாங்கும் ஒவ்வொரு ஆடைக்கு பின்னாலும் லிட்டர் கணக்கிலான நீர் விரயமும் நிலமாசும் ஒளிந்திருக்கின்றன என்பதை மனதில் கொள்வோம். ஆடை தேர்வில் விழிப்புணர்வோடு செயல்பட்டு பூமி தாயின் சுமையை குறைப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். அலமாரியில் துணிமழை, அழியும் நம் பூமி. தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் சி. சுரேஷ்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7 மணி. சிந்தனை மலர் நேர்களே, உங்களுக்கான இன்றைய சிந்தனை: முன்னேற்றத்தை நோக்கி, அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அடியெடுத்து வையுங்கள். இச்சிந்தனையை நமக்கு கூறியவர் வின்சென்ட் அவர்கள்.

நேர்களே, மற்றும் ஒரு முறை இன்றைய சிந்தனை உங்கள் நினைவிற்கு. முன்னேற்றத்தை நோக்கி அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அடியெடுத்து வையுங்கள். இச்சிந்தனையை நமக்கு கூறியவர் வின்சென்ட் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் கரேத்தே குறித்து அதன் பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி கரம்சந்த் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: ஸ்போர்ட்ஸ்ல நிறைய விளையாட்டு எல்லாம் இருக்கு, எப்படி கராத்தே கத்துக்க விரும்புனீங்க? கராத்தேனா என்ன?
3: ஆக்சுவலா கராத்தேன்றது வந்து ஒகினாவான்ற ஜப்பான்ன்ற ஒரு நாட்டிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆனது. தன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த நாட்டில் வந்து ஒரு உருவாக்குனது. இன்னமும் அந்த நாட்டில் வந்து ஒன்று ட்ரெடிஷ்னலாக தான் இந்த கராத்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்டும் சில இடத்துல வந்து ட்ரெடிஷ்னல் ஒன்றும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கராத்தேன்றதை வந்து இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு கேம், ஏசியன் கேம், ஏசியன் சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி பல இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் வந்து கராத்தேவை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக வந்து டெவலப் பண்ணி அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ கராத்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட்டு நடத்துகிறாங்க. ஒன்று வந்து குமித்தேன்றத வந்து ரெண்டு பேர் ஆப்போனண்ட் வந்து ஃபைட் பண்ணி அதில் யார் அதிகமாக ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க வின். அதேமாரி கட்டான்னு இருக்குது, அது வந்து இமேஜினரி ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அது வந்து எப்படின்னா வச்சுங்களேன், எவ்வளோ பவர், ஸ்பீட், அப்புறம் நம்மளோட ப்ரீத்திங் கண்ட்ரோல், இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அந்த கட்டாக இருக்கும்.
2: கராத்தேபட்டில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறது? முக்கியமாக நீங்கள் சொன்னீங்களே இன்டர்நேஷ்னல், அது எப்படி வின் பண்ணுறதுக்கு அவங்கள எப்படி தயார்படுத்திக்கிறது? நீங்கள் எப்படி கோச் கொடுக்குறீங்க?
3: இன்டர்நேஷ்னலில் வின் பண்ணணும்னா மெயின் விஷயம் நம்மளுக்கு வந்து டெக்னிக் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுட்டு, நியூட்ரிஷன் இம்பார்ட்டன்ட், இது ரெண்டுமே நீங்கள் பண்ணி முடிக்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் நீங்கள் ரெக்கவர் ஆகி மறுபடியும் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இது தான் இன்டர்நேஷ்னலாக வந்து எல்லாருமே பண்ணுற விஷயம். இன்டர்நேஷ்னலாக அவங்க வின் பண்ணால் நம்மளாலையும் வின் பண்ண, நம்மளுக்கும் பெரிய டிஃபிகல்டிஸ் கிடையாது. பட் ஃபினான்ஷியலாக நம்ம வந்து கவர்மெண்ட்டும் சரி பேரண்ட்டுமே சரி இது கொஞ்சம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா டோர்மெண்ட் இறங்கணும். மெயின் விஷயம் என்னென்னா டோர்மெண்ட் நம்ம இறங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. டோர்மெண்ட் இறங்கினா தோற்று தான் என்ன பண்ணுறது, அது தப்பே கிடையாது. நான் ரெண்டு நேஷனல் தோத்ததுக்கு அப்புறம் தான் மூணாவது நேஷனல் தான் நானுமே வின் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டு நேஷனல் தோத்ததுல எனக்கு லேர்னிங் தான், அந்த லேர்னிங்க்கு பயந்து கடைசி வரைக்கும் ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் நான் அந்த டோர்மெண்ட் இறங்கணும்னு அப்படி பண்ணவே முடியாது. சின்ன சின்ன கிளப் டோர்மெண்ட் மெயினாக இறங்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேட் டோர்மெண்ட் இறங்கணும், அதுலேருந்து சவுத் ஜோன் இறங்கணும், நெக்ஸ்ட் இந்தியா லெவல், அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்நேஷ்னல். நம்ம எடுத்தோன்னே அங்கே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி போகணும் முடியவே முடியாது. எல்லாமே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுக்கு அந்த பெல்ட் கிரேடிங் மாதிரி தான் எதுவுமே. இன்டர்நேஷ்னல் பொறுத்துக்கு இவ்வளோ டோர்மெண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்.
2: கராத்தே போட்டியில் அங்கே யார் யாரெல்லாம் இருப்பாங்க, இவர் எப்படி தோல்வியை தழுவுறாரு, எப்படி வின் பண்ணணும், அவங்க எப்படி மதிப்பெண் கொடுக்குறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: கட்டாஸில் பார்த்தா அந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்க ஸ்கோரிங் பண்ணுவாங்க. 5-10 கட்டாக்கு நாங்கள் ஸ்கோர் பண்ணுறோன்னா ஒரு 5-6 ஓகே பரவாயில்ல, ஒரு பேசிக்காக பண்ணியிருக்கான்ற மாரி இருக்கும். 6-7 ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 7-8 போனால் குட்டு, ஓகே கரெக்டாக ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா. 8-9 வந்து வெரி குட்ன்ற மாரி நாங்கள் ஸ்கோர் போடுவோம். 8-9 ஓகே இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல்க்கு வந்து கரெக்டாக பவர் நல்லா பண்ணியிருக்கான், ஸ்பீடு நல்லா பண்ணியிருக்கான், ப்ரீத்திங் கரெக்டாக இருக்குது, அவனோட ட்ரான்சிஷன் மூமெண்ட்டு கரெக்டாக இருக்குது, இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நாங்கள் ஸ்கோர். 9-10 அவன் தான் வந்து இன்டர்நேஷ்னல் சாம்பியன். இது கரெக்டாக வந்து நம்ம வந்து கொடுக்குற மதிப்பெண். இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜட்ஜோ இல்லை இந்தியா லெவலில் இருக்கிற ஜட்ஜோஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுவே வந்து குமித்தேனுங்க, நீங்கள் குமித்தேன்றது ஃபைட், ரெண்டு பேர் ஃபைட் பண்ணும்போது யார் ஸ்கோர் லீடிங்கில் இருக்கிறாங்கன்றது பார்ப்போம். அதில் இன்னொரு புதுசாக ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சென்சுன்ற ஒரு பாயிண்ட்டு, அதாவது என்ன, யார் ரெண்டு பேரில் ஃபஸ்ட்டு ஸ்கோர் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சென்சுன்னு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் மாதிரி போனஸ் பாயிண்ட், ஃபஸ்ட்டு ஸ்கோர் எடுத்ததுனால அந்த போனஸ் பாயிண்ட் கொடுத்து, இல்லை யார் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இல்லை அதே போல் வார்னிங்கும் இருக்குது, நிறையா வார்னிங் எடுத்தோம்னா டிஸ்குவாலிஃபைடு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம இதில் கன்சிடர் பண்ணுறாங்க.
2: எந்த தவறுகள் செய்யக்கூடாது ஒரு விளையாட்டு வீரர்?
3: மெயின் தவறு வந்து இன்ஜுரி பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து கராத்தேன்றது வந்து சண்டைக்காக பண்ணுறது, தன்னை வந்து பெருசாக வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணுற கேரக்டர் அப்படி கிடையாது. நீங்கள் நல்ல கராத்தே பிளேயர் பார்த்தீங்கன்னா சைலண்டாக தான் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அவங்களோட சுச்சுவேஷனுக்கு அவங்க வரும்போது அவ்வளோ அக்ரெசிவாக வந்து ஃபைட்டிங் டைமில் தான் இது பண்ணுவாங்க. ஸ்கோரிங் எடுக்கிற இடத்துல நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடாக, எவ்வளோ ஸ்போர்ட்டிங் ஆட்டிடியூடு, ஆப்போனண்ட்டை வந்து நம்ம இன்ஜுரி பண்ணாமல் எப்படி பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த மெயின் ஸ்போர்ட்ஸை பொறுத்து. இப்போ நான் ஒருத்தங்களை வந்து இன்ஜுரி பண்ணிட்டேன்னா என்னை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி நாக் அவுட் இதெல்லாம் கிடையாது, இன்ஜுரி பண்ணவே கூடாது கராத்தே ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும்.
2: ஒரு மாணவர் நேஷனல் லெவலில் வின் பண்ணிட்டாரு, சர்டிஃபிகேட்

0: வாங்கிட்டாரு, மெடல் எல்லாம் வாங்கிட்டாங்க. அவருக்கு வந்து அரசாங்கத்தில் காத்திருக்கும் நன்மைகள் என்னென்ன சொல்லுங்களேன்?
1: இப்போ ஒரு 35 ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டக்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க,
0: எடுத்துட்டாங்க.
1: 35 எடுத்துட்டாங்க, 35 இன்க்ளூடட்ல இருக்கு. அதை கராத்தே அப்புறம் பார்த்தா சைக்கிளிங், ஸ்விம்மிங் இது எல்லாமே கன்சிடர். ஜாபுக்குமே இதே ஸ்போர்ட்ஸ் தான் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க.
0: கராத்தே இருக்கு,
1: கராத்தே இருக்கு,
0: ஸ்போர்ட்ஸ் கோட்டால
1: ஸ்போர்ட்ஸ் கோட்டால சென்டக்ல இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணும் எந்த இடத்துல பிளேயர்ஸ் வராங்க, எந்த இடத்துல ப்ராப்பர் டோர்னமெண்ட் நடக்குது, ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகி நேஷனலுக்கு அவங்க போகிறாங்களா இல்லையா, இந்த மாதிரி நம்ம பண்ணாலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து விடுதலை கிடச்சிரும். ஃபஸ்ட் டைம் கராத்தேலேருந்து ரெண்டு பேர் ஏசியன் கேம்ஸில் போகிறாங்க. ஏசியன் கேம் வேர்ல்டு கேம்ன்றது தான் எல்லாரோட கனவுமே. ஆனால் ஏசியன் கேம் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக போயிட முடியாது. முதல்ல இன்டர்நேஷ்னலில் ஏசியன் சாம்பியன்ஸில் ரேங்க் எடுக்கணும். அந்த ரேங்கிங்கில் நீங்கள் டாப்பில் வரும்போது, டாப் 50 டாப் 20 வரும்போது தான் ஏசியன் கேம்க்கே நம்ம செலக்ட் ஆக முடியும்.
0: சொல்கிற மாதிரி ஏசியன் கேம்ஸ், வேர்ல்டு கேம்ஸ், இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த போட்டியில் விளையாடலாம்?
1: இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் பண்ணால் WKF சீரியஸ் 1A, யூத் லீக். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் 18 வயசு மட்டும் இன்டர்நேஷ்னல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா U14 இன்டர்நேஷ்னல் இருக்குது. அது பேர் யூத் லீக் சொல்லுவாங்க. யூத் லீக் ஒலிம்பிக் கேமே இப்போதைக்கு போயிட்டே இருக்குது. பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. யூத் லீக் ஓப்பன் மேட்ச் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருக்குமே பண்ணோம். எல்லா கண்ட்ரிலையும் கராத்தே வந்து இன்றைக்கி வந்து ஒரு மெயினான ஸ்போர்ட்ஸாக
0: அதிகாரமான.
1: ஆமாம், இப்போ நீங்கள் சைனா டாமினேட் பண்ணுது, இந்தியா டாமினேட் பண்ணுது, இந்தோனேசியா, தாய்லாண்டு, அப்புறம் ஸ்பெயின் தான் மெயினாக WKF ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. US எல்லா கண்ட்ரிலையுமே கராத்தேன்றது வந்து ப்ராப்பராக அவங்க கண்ட்ரி ஃபெடரேஷன் மூலியமாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் எல்லாமே பண்ணுறாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி இந்தியாவிலும் நம்ம வந்து பண்ணோம்னா நம்மளையும் கராத்தேல வந்து நிறைய விஷயம் அச்சீவ் பண்ண முடியும்.
0: கராத்தே வந்து ஒரு தற்காப்பு கலைகளும் சொல்லலாம்.
1: ஆமாம், கராத்தேன்றது வந்து ட்ரெடிஷ்னலாக தான் ஆரம்பித்தாங்க. ஸ்டில் நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் பண்ணுறாங்க. கட்டா குமித்தேன்ற ரெண்டு ஈவெண்ட்டுமே வந்து ஸ்போர்ட்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. சைனாவில் செங்குடுன்ற நாட்டில் நடந்தது இப்போ வேர்ல்டு கேம், ஐகன்ட்டு ஜப்பானில் இப்போ வந்து ஏசியன் கேம் நடக்குது. ஸோ இவ்வளவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இதெல்லாமே அச்சீவ் பண்ணணும்னா இன்டர்நேஷ்னலில் ரேங்கிங் எடுக்கணும். நம்ம முதல்ல ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்ம ரேங்கிங் எடுக்கணும். ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த வேர்ல்டு கேம் அண்ட் ஏசியன் கேம்ஸ் இதெல்லாமே நம்மளால் பண்ண முடியும்.
0: மாணவர்கள் கராத்தே கற்றுக்கிட்டால் ஹையர் ஸ்டடி பண்ணலாம், வேலைக்கு போகலாம்,
1: வேலைக்கு போகலாம்,
0: அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்ன்றது நம்பிக்கை உண்டு.
1: யார் வேணாலும் எந்த ஸ்போர்ட்ஸ் வேணாலும் எந்த ஏஜில் வேணாலும் பண்ணலாம். ப்ரொஃபஷ்னல்ன்றது வரை நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்.
0: கராத்தே கற்க விரும்பும் மாணவர்கள், பெற்றோர்கள், அவங்களுக்கு நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள், அறிவுரைகள், கருத்துக்கள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, படிப்பு மட்டும் போதுமானதுன்றது. அண்ட் அவங்களுக்கு வெளி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒருத்தன் சோசியலாக எப்படி பழகிறதுன்னு தேவைப்படுது. ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண தெரியணும். இன்றைக்கி பசங்களுக்கு ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுற கேப்பபிள் கிடையாது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயத்தை எல்லாமே ஸ்போர்ட்ஸில் பண்ண முடியும். ரெண்டுமே ஈக்குவலாக தான் பண்ணணுன்றது தான் என்னோட கருத்து. இப்போ நான் ஸ்டடீஸ்லையுமே நாங்கள் வந்து நல்லா ஸ்கோர் எடுத்ததுனால தான் இன்றைக்கி டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷன் உங்களுக்கு தெரியும். அந்த பொசிஷன்லேயும் என்னால் இருக்க முடியுது. அண்ட் கராத்தேலையும் என்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜட்ஜாகவும் இருக்க முடியுது. என்னால் இப்போ ரெண்டு ஃபீல்டுலையும் நல்லா பண்ண முடியும்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அது பண்ணால் நல்லா இருக்கும். ஒன்று மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதோட ரெண்டுமே அச்சீவ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளாக நம்ம வந்து பசங்களை வந்து டெவலப் பண்ண வேண்டியது பேரண்ட் கையிலையும் இருக்குது. ஆஸ் அ கோச்சாக அவங்களும் ஒன்று ஸ்போர்ட்ஸில் ரொம்பவும் நம்ம அவங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் இது பண்ணாமல் பேலன்சிங்காக கொண்டு போகிறது ரொம்ப நல்லது.
0: நம்ம பாண்டிச்சேரியில் எங்கெங்கெல்லாம் கராத்தே பயிற்சி கூடங்கள் எங்கெங்கே இருக்குது சொல்லுங்களேன்.
1: இந்திரா காந்தி சிக்னல் கிட்ட ஒரு கிளாஸஸ் இருக்குது.
0: அரசு மூலியமா பயிற்சி மையங்கள் என்ன இருக்கா?
1: அரசு மூலியமா இப்போதைக்கு எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. பட் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து நாங்கள் என்ன பண்றோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். பெண்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கம்பல்சரின்ற மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பாதுகாப்புக்காக எல்லாமே. ஸோ அதுவுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கராத்தே ஒரு தற்காப்பு கலை மட்டுமல்ல, அது ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அப்புறம் மன உறுதியை வளர்க்கும் வாழ்க்கை பயிற்சின்னு சொல்லலாம் இல்லைங்களா?
1: கரெக்ட்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கராத்தே பற்றிய நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ ஸோ மச்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டு கலை. இன்றைய நிகழ்ச்சியில் கராத்தே குறித்து அதன் பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி கரம்சந்த் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. இன்று காலை 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு வருமுன் காப்போம். நெறிப்படுத்துகிறார் எஸ் மீனாட்சி அவர்கள்.

இன்று நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் அடிக்கடி எக்ஸே எடுக்கலாமா? வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டியில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புலமுதல்வர் முனைவர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

நேர்களே, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் A.R. லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், தொடர்ந்து பண்ணை செய்தி இடம்பெறும்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்று கூறினார். மருத்துவத் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் அறிவியல் முன்னேற்றத்துடன் அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவ கல்வி உட்பட அனைத்து கல்வித்துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் முன்னேறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம்

0: சீகூர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். 106 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் இவற்றுக்கான பணிகள் ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் வாய்ப்புகளும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சிறந்த சாலை இணைப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் 100 விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். அத்தகைய அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சிங்கல் என்று அவர் தெரிவித்தார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ளார். அவருடன் நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் கத்தார் சென்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இன்று தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அந்த வங்கியின் தலைவருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். அத்துடன் ஜோர்டன், சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, சவுதி அரேபியா, நேபாளம் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். கத்தார் அரசின் மூத்த தலைவர்களை சந்திப்பதுடன் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாட உள்ளார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கால்நடைகளுக்கான காப்பீட்டு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. காப்பீடு தொடங்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக இந்த இணையதளம் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்கும். காப்பீடு வழங்குதல், கோரிக்கை செயலாக்கம், கண்காணிப்பு ஆகியவற்றை நெறிப்படுத்த இந்த தளம் உதவும் என்று கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளத்தின் சேவைகள் ஹிந்தி, ஆங்கிலம் தவிர 11 மாநில மொழிகளிலும் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் கால்நடை விவசாயிகள் தங்களுக்கு வசதியான மொழியில் தகவல்களையும் சேவைகளையும் பெற முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழங்கால சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை இளையோரிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தமது பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத் உரையில் பாராட்டியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மணப்பாறையைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வராஜ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய திரு செல்வராஜ் இதனை தெரிவித்தார்.
1: மணப்பாறை பகுதியில் கண்டுபிடித்த வீரக்கல் தொடர்பாக பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சியாக உள்ளது. இது பேராசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் இதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான 2 கட்ட இயக்கத்தை தில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தேசிய டிஜிட்டல் சுற்றுலா கட்டமைப்பு மற்றும் மாற்று சுற்றுலா தலங்களுக்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் சுற்றுலாவின் அடுத்த கட்டமாக பிரபலமான சுற்றுலா தலங்களை தாண்டி மண்டல அளவிலான சுற்றுலா தலங்கள் பிரபலம் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகம் அறியப்படாத சிறந்த இடங்களை ஊக்குவிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இது உள்ளூர் மக்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து தனித்துவமான இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
2: வெள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு டூரிசம் வீடியோ ஒன்று வெளியிடலான் இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இங்க வெள்ளூர் மக்களுக்கு வந்து எங்களோட அதிகமா வந்து வெள்ளூரோட பெருமைகளும் மருமைகளும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெள்ளூரோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க எங்கேயாவது பார்த்திருந்தா அதோட போட்டோகிராஃபியோ வீடியோவோ எடுத்துக்கிற பட்சத்துல இல்லை எடுத்து எங்களுக்காக அழகா நாங்க வந்து ஒரு மெயில் ஐடியா ஒன்று ஷேர் பண்றோம், அதுல போஸ்ட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே வந்து உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.

0: உள்ளூரோட டூரிசம் வெறும் வெள்ளூர் போர்ட்டோட நின்னுறாம இன்னும் அதிக அதிகமா நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறைய நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல வந்து போர்ட்ரேட் பண்ணும்.
1: சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48வது உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளிப்பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13வது இடத்தை பிடித்த இந்தியா இந்த முறை 3 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி, இப்போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்திய அபார திறன் உலகளாவிய திறன் மேம்பாட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். முந்தைய சாதனைகளை முறியடித்து நாட்டின் இளம் போட்டியாளர்கள் இந்தியாவின் திறன்மிக்க மனிதவளத்தின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தில்லியில் இளம் தொழில் வல்லுநர்களிடையே கலந்துரையாடிய அவர், உலகின் 3வது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சூழலிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியா உறுதி செய்துள்ளது என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உரி பயங்கரவாத தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2016 செப்டம்பர் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் பாகிஸ்தான் அக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இந்த துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. உலக ரேபியஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28ஆம் தேதி 2007 முதல் ரேபியஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபார், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் உத்தராகண்டின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி நிஷினில் இந்திய நேரப்படி காலை 10:30 தொடங்க உள்ளது. இதனிடையே இன்று அதிகாலை தொடங்கவிருந்த ஹாங்காங் பாகிஸ்தான் இடையேயான மற்றொரு காலிறுதி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:25.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் ஃபேஷியல் பால்சி என்னும் முகவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஃபேஷியல் பால்சி, அதாவது முகவாதம். இந்த முகவாதம்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து மற்ற வாதம் மாதிரி ஒரு வயசானவங்களுக்கோ இல்லை சுகர் பிபி அதிகமானதுனாலேயோ இல்லை கொலஸ்ட்ரால் பிரச்சனைனாலோ வரப்போகிறது கிடையாது. இது வந்து முகத்தில் ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு வந்து பாதிக்கிறதுனால வரக்கூடியதான் வந்து இந்த முகவாதம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து மூளையிலேருந்து தலைக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து 12 விதமான நரம்புகள் வந்து உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்குது. அதில் 7வது நரம்புன்னு சொல்லக்கூடிய ஃபேஷியல் நர்வ் வந்து டேமேஜ் ஆகிறதுனால தான் வந்து இந்த முகவாதம் ஏற்படுது. இந்த முகவாதத்தோட முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஆரம்பிக்கும். சில பேருக்கு காது வலி இருக்கலாம், சில பேருக்கு சளி பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமலும் இருக்கலாம்.

0: எப்படி ஆரம்பிக்கும்னா வந்து புருவத்தை வந்து மேலே தூக்க முடியாது, கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழுத்து ஃபுல்லாக மூட முடியாது, வாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து கோணையாக போயிடும். அவங்க வந்து வாயில் வந்து தண்ணி ஊற்றி குடித்தாலோ இல்லை சாப்பாடு வாயில் வச்சு சாப்பிட்டாலோ அவங்களால மென்று முழுங்க முடியாது, வாயிலேருந்து ஒரு பக்கம் வந்து அது லீக் ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து வாயில் வந்து சுவை உணர்ச்சி தெரியாமல் போயிடும், காதை சுற்றி வலி இருக்கும், சில பேருக்கு வந்து காது ரொம்ப சத்தம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும். இதை நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வந்து பெல்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி பெல்ஸ் பால்சி வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து காது வலி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து காதில் சீழ் இருந்தாலோ இல்லை காது பக்கம் அடிபட்டு இருந்தாலோ இல்லை காதில் வந்து என்ன கட்டியிருந்தாலோ அதனால கூட இந்த மாதிரி பெல்ஸ் பால்சிலாம் வந்து வரலாம். இதை வந்து நம்ம முக்கியமாக என்ன பண்ணால் வந்து பக்கவாதமாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா பக்கவாதத்துலையும் இதே மாதிரி வந்து முகவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பக்கவாதமாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவரை தான் அணுகி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா வந்து பக்கவாதத்தில் வந்து கூடவே வந்து கை பலகீனம், கால் பலகீனம், பேச்சு குடறல், பார்வை குறைதல், பேச முடியாமல் போகிறதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இது ஒருவேளை ஆரம்ப ஸ்டேஜாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைலாம் வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜான பக்கவாதமாக இல்லை வெறும் முகவாதமானது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து நம்ம ரப்பை வந்து ஃபுல்லாக மூட முடியாததுனால கண் எப்பவுமே திறந்துகிட்டே இருக்கும். அதனால் கண் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காட்டில் பட்டு வறண்டு போயிட்டு கண்ணில் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அதை பாதிக்காமல் படுக்கிறதுக்காக என்ன பண்ணணும், கண்ணில் வந்து ஒரு சில ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. அதை ரெகுலராக போகிறது மூலமாக கண்ணை வந்து அந்த உலர்வு தன்மையிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். இது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த தான் ரீசன் சொல்லிட்டு கண்டுபிடிக்கல. பட் ஆனால் வந்து எஸ்பெஷலி இந்த பனி நாள்லையோ இல்லை ரொம்ப சில்லுன்னு குளிர்காற்று இருக்கிற டைம்லேயோ இயர்லி மார்னிங் வந்து வெளியில் போகும்போது காதில் பக்கமாக வந்து சில்லுன்னு காற்று அடிக்கும் சில பேருக்கு. அந்தமாரி காற்று அடிக்கிற போது பரவலாம். அல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஹெர்பிஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அதனாலையும் பரவலாம். இந்த ரிஸ்க்கு வந்து பார்த்தா வந்து எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இது வந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து ஒரு சில மருந்துகள் ஆரம்பிப்போம், ஒரு ஆன்டிவைரல் மெடிசன், சில பேருக்கு வந்து ஸ்டீராய்டு ஆரம்பிப்போம். ஸோ சுகர் பிபி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீராய்டு மாத்திரை எடுக்கும்போது அதனால் பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாதுக்காக கொஞ்ச நாளைக்கு வந்து சுகர் பிபி மாத்திரைலாம் வந்து ரெகுலராக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டீராய்டு மாத்திரை ஆரம்பிப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து ஃபிசியோதெரப்பி, ரெகுலராக வந்து ஃபிசியோதெரப்பி மூலமாக வந்து ஒரு சில எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கறது மூலமாக இந்த முகவாதம் வந்து சீக்கிரமாக வந்து குணமாகிறதுக்காக நம்ம சரிப்படுத்த முடியும். ஸோ எப்போலாம் வந்து இந்த மாதிரி வந்து முகவாதம் வருதோ உடனடியாக அது சாதாரண முகவாதம் தான் சொல்லிட்டு விட்டுறாமல் யூஸ்வலாக முகவாதத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்ல, பட் அது பக்கவாதம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஃபேஷியல் பால்சி என்னும் முகவாதம் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அதில் மூத்தவர் தர்மர். அவர் ஒரு நாள் வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்தாராம். அப்போது தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியாக வந்திருக்கிறான், பிச்சை கேட்டிருக்கான். அந்த சமயத்தில் தர்மர் வேறு ஏதோ வேலையாக இருந்திருக்கிறார். அதனால் பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவனும் சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டான். பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தர்மருக்கும் இது தெரிய வந்தது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு உனக்குன்னு கேட்டார். பீமன் சொன்னான், எங்கள் அண்ணன் காலத்தை வென்றுவிட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போகிறேன்னா. நான் வந்து காலத்தை ஜெயிச்சுட்டேனா, எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். நீங்கள் அவனை வந்து நாளைக்கு வான்னு சொன்னீங்க, நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு இருப்பீங்களா? அந்த பிச்சைக்காரனும் நாளைக்கு உயிரோடு இருப்பானா? நாளைக்கு நீங்கள் இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா? நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாகவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்கள் சந்திப்பு நிச்சயம் நடக்குமா? அதனால தான் நீங்கள் காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு நிச்சயமாக நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்படி நீங்கள் நினச்சதுனால தான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், இதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா? நேரம் ஆகிட்டது, நான் உடனே ஊருக்குள்ளே போய் இதை சொல்லணும், தாமதிக்க முடியாது. ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்குங்கிறது நிச்சயமில்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான்.

0: தருமர் அவசரமாக குறுக்கிட்டார். தம்பி கொஞ்சம் பொறு, நான் தவறு பண்ணிட்டேன். பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன்தான் அப்படி பேச முடியும், அப்படி வாக்குறுதி தர முடியும். அந்த பிச்சைக்காரனை இப்போவே கூப்பிடு, ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சுவிட்றேன். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார். இந்த கதையிலேருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? நிகழ்காலம் ஒன்று தான் நம்ம கையில் இருக்கிறது, அதை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கணும். கடந்த காலம்ங்கிறது திரும்பி வரப்போகிறதில்ல, எதிர்காலம்ங்கிறது இப்போ நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நிகழ்காலத்தை தான் நாம் பயன்படுத்திக்க முடியும். ஒரு ஊரில் ஒரு சோதிடர் இருந்தார். அவர் எதிர்காலத்தை பற்றியே அதிகமாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக அவர் திட்டம் போட்டாங்க. அது குளிர்காலம். ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்று சட்டைக்கு மேலே போட்டுக்கிட்டான். அந்த மேல் கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுக்கிட்டான். ரெண்டு பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போகிறாங்க. அவரை பார்த்தாங்க. இதை பாருங்கள், இந்த கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுருக்குறோம். அந்த புறா இப்போ உயிரோடு இருக்கா இறந்து போச்சா, இதை நீங்கள் சொல்லணும். சரியாக சொல்லிவிட்டால் உங்கள் ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன திட்டம்னா, புறா உயிரோடு இருக்குதுன்னு அவர் சொல்லிவிட்டாருன்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டுவிட வேண்டியது. புறா உயிரோடு இல்லைன்னு சொல்லிவிட்டாருன்னா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டி விட வேண்டியது. இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம். அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்கிறது பொய்ன்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல, இதுதான் அவங்க நம்பிக்கை. இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அந்த சோதிடர் சொன்ன பதில் இவங்களை திகைக்க வச்சுட்டுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் கோட்டுக்குள்ளே இருக்கிற புறா உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது உங்கள் கையில் இருக்குது, அது சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை. அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குன்னார். இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையும் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது. இன்றைய இளைஞர்கள் எதிர்காலங்கிற பறவையை தங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில் தான் இருக்குது. நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில். நாம் நல்லா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நாம் தான் காரணம். ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடந்த நோயாளி சொன்னார், டாக்டர் என்னோடய வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஏன்னா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நீங்கள் அப்படின்னார். பயப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னார் டாக்டர். அதுக்கெல்லாம் டாக்டர், நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை, இதுதான் எனக்கு முதல் ஆப்ரேஷன், அதுதான் பயமாக இருக்குன்னார் நோயாளி. டாக்டர் சொன்னார், எனக்கும் இதுதான் முதல் ஆப்ரேஷன், அதுக்காக நான் என்ன பயப்படுறேன்னா பாருங்கோ, தைரியமாக இருங்கன்னார். நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். பக்குவம் நமக்கு வந்துட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:35. நேரில் 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி நகருலா. இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில எந்த இடத்தை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, ரகி கர்கி. ரகி கர்கி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. இந்த இடத்தை பற்றின தகவல்களை தான் இன்றைக்கி நீங்கள் நகர்வுலா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு பாடல் வருது, அந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:39 நிமிடம். நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி நகருலா. நகருலா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் ரக்கி ஹர்கி அப்படின்ற இடத்த பற்றின தகவல்களை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஹரியானாவில் இருக்கக்கூடிய இசார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரக்கி ஹர்கி இந்தியாவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் பிரம்மாண்டமான தொல்லியல் தலமாக இருக்குது. ரக்கி ஹர்கியோடைய முக்கியமான வரலாற்று சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சிந்து சமவெளி தலமாக இங்கே இருக்குது. அதாவது சுமார் 550 ஹெக்டார் பரப்பளவில் 7 முதல் 9 பெரிய மண்மேடுகளை கொண்டு பறந்து விரிந்திருக்குதுன்னே சொல்லலாம். இந்த இடம் இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய மிக முதன்மையான 2 சிந்து சமவெளி பெருநகரங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய தொலாவிரா அப்படின்ற இடம் சொல்லப்படுது. 6500 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இங்கு நடத்தப்பட்ட கார்பன் கணிப்புப்படி ஆய்வுகள் மூலம் இந்த தளம் 6500 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது ஹரப்பா நாகரிகத்துடைய தொடக்க காலமாக இந்த இடம் இருந்திருக்கு. முதிர்ந்த காலம் மற்றும் வீழ்ச்சியுற்ற காலம் ஆகிய 3 கட்டங்களையும் ஒரே இடத்துல காட்டக்கூடிய கலாச்சார தொடர்ச்சி இங்கு தான் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக ஒரு பாடலுக்கு அப்புறம்

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 7:45. நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி நகருலா. நகருலா நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரக்கிஹர்கி அப்படின்ற இடத்த பற்றின தகவல்களை தான் தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம். திட்டமிட்ட நகரமைப்பாக இருக்குது இந்த இடம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, செங்கற்கள் மற்றும் களிமண் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள், நேர்த்தியான தெருக்கள் மற்றும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா கழிவு நீரை வெளியேற்றும் உலகத்தரம் வாய்ந்த மூடப்பட்ட வடிகால் அமைப்புகள் இங்கே அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அரிய கண்டுபிடிப்புகள் இங்கே என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, முத்திரைகள் அதாவது சீல்ஸு, தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களாலான மணிகள், மண்பாண்டங்கள், செப்பு பொருட்கள் மற்றும் முதலை சின்னம் பொறித்த உருளை வடிவ முத்திரை போன்றவை, இது எல்லாமே இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்கு நகர்வுலா நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 7:50. நேற்று லிஸ்ட் கேட்டுக்கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நகர்வுலா. நகர்வுலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு செய்தி. வேலைவாய்ப்பு செய்தியில் பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தில் அப்ரெண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிராஜுவேட் பிரிவில் சிவில் ஆர் மெக்கானிக்கல் 52 பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்க, எலக்ட்ரிக்கலில் 24, டெக்னீஷியன் பிரிவில் சிவிலில் 10, எலக்ட்ரிக்கல் 22 என மொத்தம் 108 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி இதுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ, பிஇ, பிடெக். வயது பிரிவு வாரியாக மாறுபடும். தேர்ச்சி முறை பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸ்டைஃபன் மாதம் பார்த்திங்கன்னா 10,900 முதல் 12,300 வரை கொடுக்கப்படுகிறது. விண்ணப்புக்கு முறை ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். கடைசி நாள் 17/10/2026. மேலும் விவரங்களுக்கு பார்த்திங்கன்னா NATS.education.government.in அப்படின்ற இணையதள முகவரிக்கு சென்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை தெரிஞ்சுக்கலாம்.

மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. தமிழகத்தில் மகேந்திரகிரியில் செயல்படும் இஸ்ரோவின் உந்துவிசை வளாகத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 13, டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் 3, தீயணைப்பு வீரர் 3, குக் 1 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ, வயது 5-10, 2026.

படி 18 முதல் 25 வரை, 18 முதல் 35 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹750, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹500. கடைசி நாள் 5/10/2026. மேலும் விவரங்களுக்கு iprc.government.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று உங்களது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளவும்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 7:58. நகரவிழா நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நகரவிழா நிகழ்ச்சியில் ரக்கி கர்கி அப்படின்ற இடத்த பற்றின சிறப்பான தகவல்களை தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. கடைசியாக ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய முக்கிய ஆய்வுகளில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய அகழ்வாராய்ச்சி பயணிகளில் இங்கே இருக்கக்கூடிய 7வது மேட்டில் பண்டைய மனித எலும்புக்கூடுகளும் மற்றும் புதைக்குழிகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த எலும்புக்கூடுகள் தற்போது டிஎன்ஏ பரிசோதனை மற்றும் முக மறுசீரமைப்பு ஆய்வுகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. இதன் மூலமாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி மக்களுடைய தோற்றம், உணவு பழக்கம் மற்றும் அவர்களுடைய வாழ்வியல் ரகசியங்களை விரைவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. நகரவிழா நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரக்கி கர்கி அப்படின்ற இடத்த பற்றின தகவல்களை சூப்பராக கேட்டு எல்லாருமே தெரிஞ்சிட்டிங்க. நகரவிழா நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தகவல் தளம். நேயர்களே, 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க தகவல் தளம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி சூப்பர் எல்நிலோ மற்றும் நேர்மறை ஐஓடி அப்படின்ற, அதாவது எல்நிலோ சம்பந்தமான ஒரு சில தகவல்களை தான் இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. 2026 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் உலக வானிலை அமைப்பு, அதாவது WMO, ஒரு வலுவான சூப்பர் எல்நிலோட நேர்மறை இந்திய பிரகடனங்களில் இருமுனையம், அதாவது இந்தியன் ஓஷன் டைபோல் ஐஓடி அப்படின்னு சொல்லி அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இணையம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.

ராஜ்நாத் சிங் கூறினார். மதம், ஜாதி, இனம், மொழி, பிராந்தியம் என்ற அடையாளங்களின் அடிப்படையிலான பிரிவினைகளை கடந்து மக்கள் தேசிய நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உலக சுற்றுலா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி தேங்காய்த்திட்டு உப்பளம் மற்றும் கலை மற்றும் கைவினை கிராம பகுதிகளில் உள்ள மேங்ரோவ் கடற்கரை தூய்மை பணிகளில் 300 தன்னார்வலர்களை உள்ளடக்கிய குழுவினர் ஈடுபட உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

ఇప్పుడు చూడు.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:12. தகவல் தலைமை கிஷில் இன்றைக்கி எல்நிலோ சம்பந்தமான ஒரு சில தகவல்களை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுருக்கீங்க. எல்நிலோ அப்படின்றது பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடங்களில் கடல் மேற்பரப்பு மற்றும் அதுக்கு கீழ் இருக்கக்கூடிய நீரோடைய அசாதாரண வெப்பமயமாதல் ஆகும் அப்படின்றதோடு இயல்பான வர்த்தக காற்றை பலவீனப்படுத்துகிறது அல்லது திருப்புகிறது அப்படின்றது தான் இந்த எல்நிலோ நம்ம சொல்லப்படுது. இது இந்தியாவில் பருவமழையை குறைப்பதற்கும் உலகளாவிய வெப்பநிலையை அதிகரிப்பதற்கும் வெப்ப அலைகள் வறட்சிகள் காட்டுத்தீ மற்றும் கடல் வெப்ப அலைகள் ஆகியவற்றிற்கும் வழிவகுக்கும் இந்த எல்நிலோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. அடுத்ததாக ஒரு சூப்பராக பாடல் ஒன்று வருது, அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:13 22:00. 1812 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தகவல் தளம் நிகழ்ச்சி. தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சூப்பர் எல்நிலோ பற்றின தகவல்களை தான் சூப்பராக நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. 2026 எல்நிலோவை பார்த்தீங்கன்னா, 2026 June 11 தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் அதாவது NOAA அறிவித்ததோடு இது வேகமாக வளிமடைந்து வருகிறது அப்படின்ற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்கு. கடல் மேற்பரப்புடைய வெப்பநிலை பார்த்திங்கன்னா 29 டிகிரி செல்சியஸை தாண்டும் அப்படின்னும் கணிக்கப்பட்டதோடு இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிகவும் வலிமையான நிகழ்வுகளில் ஒன்றாக அமைய வாய்ப்பு இருக்குது.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் எந்த பற்றின தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் எல்லினோ சம்மந்தமான ஒரு சில தகவல்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நேர்மறை ஐபோடி அப்படின்றது பார்த்திங்கன்னா, மேற்கு இந்திய பெருங்கடலில் வழக்கத்தை விட வெப்பமான நிலையும் கிழக்கு இந்திய பெருங்கடலில் குளிர்ந்த நிலையும் குறிக்கிறது. இது இந்தியாவுடைய மழைப்பொழிவை ஆதரிப்பதோடு எல்னினோடைய தாக்கத்தை ஓரளவு ஈடு செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த சூப்பர் எல்னினோ பார்த்திங்கன்னா 2026 ஆண்டில் பசிபிக் பெருங்கடலில் இதுவரை பதிவான காலநிலைகளிலேயே மிக வலிமையான ஒன்றாக உருவெடுத்திருக்குது. பசிபிக் பசிபிக் கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக உயர்ந்திருக்கிறதுனால இதனை காட்ஸில்லா எல்னினோ அப்படின்னும் விஞ்ஞானிகள் வந்து அழைக்கிறாங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்து அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:37:24. இந்த சூப்பர் எல்னினோனால் உலகளாவிய மற்றும் இந்திய அளவிலான தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்கால பாதிப்பு, அதாவது இந்த எல்னினோ தாக்கம் 2027 பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.

அதாவது இந்தியாவில் வழக்கமான குளிர்கால குளிர் வெகுவாக குறைந்த டிசம்பர் மாதத்திலும் வெப்பமான சூழலே நிலவக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. உணவு பாதுகாப்பு அச்சுறுத்தல், அதாவது இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன்லேருந்து செப்டம்பரில் இருக்கக்கூடிய இந்த முறை பார்த்திங்கன்னா 15% குறைவாக பொழிந்ததற்கு இந்த எல்லினோ தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இதனால் உலகிலேயே அதிக அரிசி மற்றும் ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்தியாவில் கூட உலகளவிலும் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி பெரும் சரிவை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதா தகவல்கள் வெளியாக இருக்கு. இந்த மாதிரி இந்த சூப்பர் எல்லினோ சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அடுத்ததாக ஒரு பாடல் வருது, அந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:42. சூப்பர் எல்நிலோ சம்பந்தமான ஒரு சில தகவல்களை தான் தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது வானிலை ஆய்வியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 வருட பேரழிவு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இத்தகைய தீவிரமான சூப்பர் எல்லினோ பார்த்தீங்கன்னா சுமார் 150 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய அரிய மற்றும் ஆபத்தான காலநிலை மாற்றமாக சொல்லப்படுது. இது உலக நாடுகளில் 70% பகுதிகளில் வறட்சியும் 30% பகுதிகளில் பெரு வெள்ளத்தையும் மாற்றி மாற்றி ஏற்படுத்தும் வல்லமை கொண்டதாக இருக்குது.

தளம் நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது வானிலை ஆய்வியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 வருட பேரழிவு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இத்தகைய தீவிரமான சூப்பர் எல்லினோ பார்த்தீங்கன்னா சுமார் 150 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய அரிய மற்றும் ஆபத்தான காலநிலை மாற்றமாக சொல்லப்படுது. இது உலக நாடுகளில் 70% பகுதிகளில் வறட்சியும் 30% பகுதிகளில் பெரு வெள்ளத்தையும் மாற்றி மாற்றி ஏற்படுத்தும் வல்லமை கொண்டதாக இருக்குது.

விவசாயத்தில் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நிச்சயமாக பசிபிக் பெருங்கடலில் எல்லினோ தீவிரம் அடைந்ததுனால இந்த ஆண்டுடைய தென்மேற்கு பருவமழை ஜூன் டு செப்டம்பர் இந்தியாவில் பெரும் சரிவை சந்தித்ததுனால தமிழ்நாட்டிலுடைய நிலத்தடி நீர்மட்டம் வெகு குறைவாகவே குறைந்திருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டில் 12 முக்கிய விவசாய மாவட்டங்கள் இந்த எல்னினோவால் வறட்சி மற்றும் பயிரிழப்பு அபாயத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குதுன்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த எல்னினோ பற்றின இன்னும் சில தகவல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு இந்த பாடல் வந்ததுக்கப்புறம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:49. சூப்பர் எல்லினோ பற்றின சிறப்பான தகவல்களை தான் தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 2026 அதிதீவிர சூப்பர் எல்லினோ நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா 2 வெவ்வேறு ஆபத்துகளை உருவாக்கக்கூடிய அபாயம் கொண்டதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. வழக்கமாக எல்லினோ அப்படின்னா வறட்சி அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. ஆனால் தனியார் வானிலை ஆய்வகத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருவேறு தீவிரத்தன்மைகளை காட்டப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா வறண்ட முகம், டிராஃப்ட் ஃபேஸாக ஒன்று இருக்குது. இந்த ஆளுடைய தென்மேற்கு பருவமழை அதாவது பொய்ச்சதுனால இயல்பை விட 15% குறைவாக இருந்ததுனால இதுக்கு எல்லினோ தான் காரணமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்மட்டம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. தருமபுரி, திண்டுக்கல், திருப்பத்தூரில் பார்த்திங்கன்னா 12 மாவட்டங்களில் வறட்சி நேரடி பிடியில் சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பெருவெள்ள முகம், எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபேஸாக கூட இருக்கலாம். 1997 மற்றும் 2015 பதிவான வரலாற்று சிறப்புமிக்க சூப்பர் எல்லினோ காலங்களில் போது பார்த்திங்கன்னா அக்டோபர் டிசம்பர் மாத வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் சென்னையில் பார்த்திங்கன்னா அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எல்லினோ சம்பந்தமான பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக ஒரு பாடல் வருது, அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:56. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்நிலோ மற்றும் நேர்மறை ஐஓடி அதாவது இந்தியன் ஓஷன் டைபோல் இணையக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தினா சிறப்பான தகவல்களை தான் தெரிஞ்சிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவற்றுடைய ஒருங்கிணைந்த தாக்கம் பார்த்திங்கன்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் அதிக வெப்பம், வறட்சி, வெள்ளம் மற்றும் காட்டுத்தீ போன்ற அபாயங்களை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த தகவல் மூலமாக நம்ம சொல்லிக்கப்படுது. இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, ட்ராகன் திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் ஜெய ஜெய பத்மநாப என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, ராகம் சரசாங்கி, ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி சமான ரஹிதே என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை சாரங்க தரங்கினி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 9:28 35 அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இனி ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதல் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை உலகிற்கு நிரூபித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். அவர் நேற்று ஆகாஷ்வாணியில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகையில், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்ட 10வது ஆண்டின் நிறைவை இன்று கொண்டாட இந்தியா தயாராக உள்ளது என்றார். பாரத ரத்னா லதா மங்கேஷ்கரின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தனது இனிமையான குரல் வளத்தால் நாட்டை அழகுபடுத்தி செழுமைப்படுத்தியது மட்டுமன்றி இந்தியாவின் முன்னேற்றம் சார்ந்த ஒவ்வொரு முயற்சியையும் உறுதியுடன் ஊக்குவித்தார் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா தனது தொடர்ச்சியான மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் அடங்கிய தொகுப்பை அனுப்பியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா வழங்கும் மனிதாபிமான உதவிகளின் மையமாக சுகாதாரம் விளங்குகிறது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். உலக சுற்றுலா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி தேங்காய்த்திட்டு உப்பளம் மற்றும் கலை மற்றும் கைவினை கிராம பகுதியில் உள்ள மேங்க்ரோவ் கடற்கரை தூய்மை பணிகளில் 300 தன்னார்வலர்களை உள்ளடக்கிய குழுவினர் ஈடுபட உள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை நிஷினில் உள்ள கோரோகி விளையாட்டு பூங்காவில் எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:02. நேர்களை கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரத்தின் ஒளிப்பதிவினை.
4: एशियन गेम्स 2026 आईची नगोया।
5: जापान में चल रहे 20वें एशियन गेम्स में हर रोज भारतीय एथलीट जिद, जुनून, जतन और जुझारूपन की ऐसी कहानी रच रहे हैं जिसकी हर तस्वीर, हर मोड़, हर किरदार अपना सा लगता है। तिरंगा सबसे ऊपर लहराता है तो जीत सिर्फ खिलाड़ियों की नहीं लगती, पूरा भारत जश्न मनाता है। उनकी जद्दोजहद सिर्फ मैदान पर नहीं दिखती, उसकी तपिश हम सब तक पहुँचती है और जब मंजिल बस एक कदम दूर रह जाती है तो उसकी चूक की कसक हम सबको महसूस होती है। रविवार को भी ये सभी रंग, सभी जज्बात देखने को मिले। बॉक्सिंग रिंग में और हॉकी के मैदान पर जहां भारत का विजय रथ जारी रहा, तो वहीं एथलेटिक्स में भी अलग अलग इवेंट्स में हमारे एथलीट्स ने पदक जीते। स्क्वाश में कहानी टू नियर येट टू फार की रही, तो वॉलीबॉल और आर्चरी से दिल खुश करने वाले समाचार मिले। कुल भारत के लिए आज 7 पदक आए हैं और सबका विश्लेषण लेकर आकाशवाणी की टीम हाजिर है। मैं हूं दर्पणती क्या, आइए जानते हैं 27 सितंबर को भारतीय खिलाड़ियों ने क्या क्या गुल खिलाए। शुरुआत करते हैं एथलेटिक्स से, जहां आज भारत ने 5 पदक जीते। नागोया का मिजुहू पार्क एथलेटिक्स स्टेडियम आज भी बरसात के कारण तर बतर रहा। सतह गीली थी और इस वजह से खिलाड़ियों को संयम, संतुलन और तकनीकी दक्षता का परिचय देना था। हेडलाइन एक्ट रही एनसी सोजन, जिन्होंने महिलाओं की

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: வரும் முன் காப்போம். நெறிப்படுத்துகிறார் எஸ் மீனாட்சி அவர்கள். கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், 1001 திரைப்படத்திலிருந்து.

0: போக வேண்டியதானா?
1: நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ?
0: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ?
1: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கு?

0: எண்ணம் சுண்ட மனிதன் வாழ்வதில்லை.
1: உங்களி சீக்கிரமே இந்த தீவு சொர்க்க உரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:31. நேர்களை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்டிருக்காங்க, தேனியிலிருந்து ராதாகிருஷ்ணன் வந்து பிதாமகன் திரைப்படத்திலிருந்தார்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:38. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் அவங்க வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:43:39. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையாக நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி கேட்டாலே எனக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:49. கேட்டாலேனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மந்தவெளியிலிருந்து விநாயகம், அன்பு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:54. கேட்டாலே இணைக்கும் முன்னூல் வழி நேர் விருப்பத்துடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா பாடல் கேட்டிருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அவர்கள்.

தீ திரைப்படத்துல இருந்து. நேர்களே, உங்கள் நினைவருக்கு இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வரும் முன் காப்போம். நெறிப்படுத்துகிறார் எஸ் மீனாட்சி அவர்கள்.

அயது எந்திரலோகம் அவன் தான் அதிரும்.

0: பதினோரு மணி கேட்கலாம். பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், புரட்சியாளரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகத்சிங்கின் பிறந்த நாளான இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். பகத்சிங்கின் அசைக்க முடியாத துணிச்சல், தளராத தேசபக்தி மற்றும் நாட்டின் மீதான அர்ப்பணிப்பு ஆகியவை இன்றும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டம் மற்றும் முதலீட்டாளர்கள் கலந்துரையாடல் 2026 ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தாரின் தோஹா நகரை சென்றடைந்துள்ளார். 65வது தேசிய கலை கண்காட்சியில் லலித் கலா அகாடமி 20 லலித் கலா அகாடமி விருதுகளை அறிவித்துள்ளது. இந்த தேசிய கலை கண்காட்சி இந்தியாவில் நடைபெறும் சமகால காட்சி கலைகளுக்கான மிகவும் மதிப்புமிக்க வருடாந்திர கண்காட்சிகளில் ஒன்றாகும். இந்தியா முழுவதிலும் உள்ள கலைஞர்களிடமிருந்து இந்த காட்சிக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதாக கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி, விளையாட்டு மற்றும் தனித்திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் 20 மாணவர்களுக்கு முதல் முறையாக விமானத்தில் கொல்கத்தா செல்லும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அங்கு பல்வேறு சுற்றுலா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிட்ட மாணவர்கள் முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் சௌரவ் கங்குலியை சந்தித்து கலந்துரையாடியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: நேய நேரம். நேரம் 11:02. நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை குறித்து பேச போகிறோன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நிச்சயம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். இன்றைக்கி நடக்கிற ஒரு வேகமான இயக்கத்தில் ஓடிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே எவ்வளோ பெரிய ஓட்டம் ஓடிட்டுருக்கோம், கொஞ்சம் நின்று நிதானிச்சு எல்லாத்தையும் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னா அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சில பேர் சலிச்சிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்து தானே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பாக பதில் சொல்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். ஐயோ, வந்ததுக்கப்புறமா எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு நம்ம எல்லாத்தையுமே புலம்பி தீர்க்கிறத விட வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. ஸோ அதை பற்றின விடயம் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, வருமுன் காப்போம். இந்த தலைப்பில் தான் பேச போகிறோம். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413-2275-250-2275-240 நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார். வருமுன் காப்போம், வருமுன் காப்போம்.
1: வருமுன் காப்போம் பாத்தீங்கன்னா, மழை காலம் வருது. அதெல்லாம் வந்து இந்த குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே இந்த மருத்துவமனைகளுக்கு வந்து ஆலோசனை கொண்டு இருப்பது நல்லது. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப பொருளாதாரம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு காலத்துல கிராமப்புறத்துலாம் பாத்தீங்கன்னா, பை பொறுக்கிறதுமே பாத்தீங்கன்னா, பருப்பு, மிளகா, புளி இதெல்லாம் சேகரிச்சு வச்சுப்பாங்க.
0: சரி,
1: என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த மழை காலம் பண்ற எதிர்காலத்துல ஒரு விலைவாசி ஏறினாலும் எதுக்கும் தயாராக சொன்னாங்க, வச்சிருப்பாங்க கிராமப்புறத்துல.

0: கிராமப் பொறுத்தலையும் பாத்தீங்கன்னா அந்த உடைய பழக்க வழக்கம் மாறி போச்சு. இப்ப வாரிங்கெல்லாம் கேட்டீங்கன்னா அவளை தோரை பாத்தீங்கன்னா தோரை வாங்கிட்டு வந்து அதை முளைக்கட்டி ஒரு செம்மண்ல கரைச்சி தெருவுல தட்டி அதை காய வச்சு அரைச்சுதான் சாப்பிடுவாங்க எங்க ஊர்ல எல்லாம். அது இப்ப இப்ப காலம் மாறி போச்சு. என்னன்னா அப்படியே போறாங்க, ஒரு சில பாக்கெட்டை வாங்கிக்கிறாங்க, வேணுங்கிற சமைச்சிக்கிறாங்க, அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க.
1: இப்ப சேமிப்பு பழக்கம் குறைஞ்சிருச்சு.
0: ஆமா, இயற்கை உணவு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நோய் இல்லாம இருந்தது. எங்க பகுதியில பாத்தீங்கன்னா தோரை இந்த உளுந்து மிளகாய் இதெல்லாம் அந்த காலத்துல சேகரிச்சு வச்சிருவாங்க. அந்த உளுந்து வாங்கிட்டு வந்து அந்த மண்ணு மண்ணுக்காக 2 கிலோமீட்டர் போவாங்க. மண்ணு அறுத்துட்டு வந்து அந்த மண்ணுல ஊற வச்சு அதை திரும்பி உச்சி அதை திரும்பி காய வச்சு அதை உடச்சி அதுல பதப்படுத்திதான் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்படி எல்லாம் காலங்கள் மாறி இப்ப சேகரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வருமுன் காப்பும் குறைஞ்சிருக்கு. அதனால வருமுன் காப்பு என்ன கேட்டீங்கன்னா இப்ப எல்லாருமே நோயாளிதான் இருக்கிறாங்கம்மா. அதனால நம்மளுடைய உடம்பை அப்பப்ப ஒரு 6 மாசம் 3 மாசம் ஒரு
1: நல்லா
0: செக்அப் பண்ணிக்கிட்டு டாக்டர் ஆலோசனைய வாழ்நாள் குறைஞ்ச நாள் கருத்து வாய்ப்பு. நன்றி.
1: நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி. நகேஸ்வரி மடத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க உங்க கருத்து.
2: வருமான் காப்போம் அப்படிங்கும் பொழுது மேம், எப்பொழுதுமே நம்ம சட்டவிட்ட நிலைக்கு ஏற்றாற் போல நம்ம வாழ்க்கை அப்படிங்கறத அமைச்சுக்கணும் மேம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப மழை காலம் அப்படின்னு வரும்பொழுது குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய இடங்களை சமநிலைப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம வீட்டு சைட்ல இருக்கக்கூடிய ஓட்ட ஒடிசல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா சரி செய்யணும். எந்த இடத்துலயும் தண்ணீர் அப்படிங்கறது நீர்த்தேக்கம் அப்படிங்கறது இருக்கக்கூடாது. இது வந்து மழை காலத்திற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய நடவடிக்கை எச்சரிக்கையான விஷயங்கள்.
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி இந்த குளிர்காலம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், கொசுக்கள் அதிகமாக இருக்கும் அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வீட சுற்றி அந்த கொசு வலை அமைக்கிறது, அதே மாதிரி வீட சுத்தி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத செடி கொடிகள் இதெல்லாம் பிடுங்கி போடுவது, வீட சுத்தமா வச்சுக்கிறது, இது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு கிருமி தொற்று வரும்பொழுது நம்ம எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டோம் இல்லையா மேம். கைகளை சுத்தப்படுத்திக்கிட்டோம், சமூக இடைவெளி விட்டோம், அது மட்டும் இல்லாம வெளியில போகும்போது மாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டோம். இதெல்லாம் வருமுன் காப்போம் அப்படிங்கறதுல நம்ம சிறந்து விளங்கினதுனாலதான் அந்த கொரோனா காலகட்டம் அப்படிங்கறதுல நம்ம எல்லாருமே கொரோனாவை கூட வென்றோம். அது இந்தியாவே ஒரு நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒரு மிக சிறந்த விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது இல்லையா.
1: நிச்சயமாக
2: அந்த காலகட்டத்துல மறக்கவே முடியாது. ஏன்னா அப்படி வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சிறப்பாக செயல்பட்டதுனாலதான் அந்த இக்கட்டான சிச்சுவேஷன்லயும் கூட நம்ம வெளியில வந்தோம். இது வந்து நம்ம உடல் பாதுகாப்பையும் தாண்டி கூட பொருளாதார ரீதியாக வருமுன் காப்போம் அப்படிங்கறதும் நடந்துக்கணும் மேம். அந்த ஒரு ஆஸ்பெக்டையும் நான் சொல்றேன்.
1: சரி,
2: பாத்தீங்கன்னா நம்ம கடனாளியாக ஆகக்கூடாது அப்படின்னா, கடனாளி ஆக முடியாத அளவிற்கு நம்ம கிட்ட சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் இல்லையா. அது வருமான காப்போம் அப்படிங்கும் பொழுது இந்த பொருளாதார நிதி நிலைமை அப்படிங்கறது சிறப்பாக கையாண்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையும் தேவையற்ற கடன் அப்படிங்கறத வாங்கி நம்ம சிச்சுவேஷனுக்கு பண்ண வேணாம் இல்லையா.
1: ஆமா, நம்ம வருத்தப்பட வேணா துன்பப்பட வேணா இல்லையா, அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுதான்.
2: நிறைவாக ஒரு விஷயம் சொல்லணும் நாம.
1: சொல்லுங்க.
2: எப்பொழுதுமே நம்ம தன் முனைப்போட விழிப்புணர்வோட இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருமுன் காப்போம்னா என்ன, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது. அதுக்கு முன்னாடவே நம்ம சில விஷயங்கள்ல செஞ்சு நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா நமக்கும் நம்மை சார்ந்த நபர்களுக்கும் எந்த வித இடர்பாடும் இல்லாது அப்படிங்கறது தான் உண்மை.
1: அதனால
2: எல்லா காலகட்டத்திலயும் நம்ம வருமுன் காத்து நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயம் நமக்கு வாழ்க்கையில எந்த விதமான எதிர்பாடுகளும் இருக்கவே இருக்காதுங்கிறது என்னுடைய
1: சிறப்பான கருத்து. நன்றி.
2: நன்றி மேம்.
1: நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வருமுன் காப்போம் அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். ஸோ வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து நம்ம எல்லாத்தோடையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். இது இதற்கானது அப்படின்னு நம்ம வந்து பிரித்தறிய முடியாத அளவுக்கு நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விடயத்துக்குமே இது மிக மிக மிக பொருத்தமான ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுது. நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413-2275-240-2275-250 நம்பருக்கு. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். பாடல் கேட்கும் முன் ஒரு நேயரோட கருத்தை கேட்டலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: பிரியமான தோழிக்கு முற்பக வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: பா கலையரசு, நல்லா பாடல்
1: சொல்லுங்க சார்.
3: நீங்க கொடுக்கற தலைப்பு என்ன தெரியல,
1: வருமுன் காப்போம்.
3: நத்தி

0: எனக்கு ஒரு இடர் வந்து
1: சொன்னீங்கன்னா
0: அதனுடைய உடலை புட்டுக்குள்ள பாதுகாத்து வச்சுக்கும். மடல் வருது
1: சொன்னீங்கன்னா
0: ஆடு மாடுகள் குறிப்பறிஞ்சு தனக்கான இனத்தை தேடிக்கும். வருமுன்னர் தாவாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும் என்கிறார் திருவள்ளுவர். நோய் வருமுன் நமக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் மிக நீண்ட காலம் நல்ல வலிவும் பொழிவும் உடல் நலனும் மிக்க ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கான நேரத்தை நம்ம எடுத்துக்கிறதுல நம்ம அலட்சியமா இருக்கிறோம். மீதி வண்டி ஓட்டுறது, காலையில எழுந்திருச்சதும் நடைப்பயிற்சி பண்றது, உடற்பயிற்சி பண்றது, இதுக்கென ஒரு மணி நேரம் ஒதுக்கிட்டோம்னாலே நோயினுடைய தாக்கம் இல்லைங்கிற இடத்துக்கு நம்மளால வர முடியும். அது மாதிரி வராம இருக்கிறதுனாலதான் நம்ம நோயை நிறைய விலை கொடுத்து வாங்குறோம்.
1: இன்னைக்கு
0: நம்ம வாய்க்கு ருசியை தேடுறோம், இனிப்பு தேடுறோம். ஆனா அது எவ்வளவு உடல் எனக்கு பாதிக்குது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். அது மாதிரி சிந்திக்காம போறதுனாலதான் அப்புறம் மருத்துவத்துக்கு நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அப்ப நமக்கான நிம்மதி போயிடுது, நமக்கான செலவுகள், நமக்கான வருமானங்கள் போயிடுது. நோய் முற்றி போற நேரங்கள்ல வாழ்வு சாம அப்படிங்கிற ஒரு கேள்வி குறிடா கூட நமக்கு வந்து சேர்ந்துடுது.
1: முன்னாடியே இது குறித்து நம்ம எல்லாத்தையும் பேசிட்டா நமக்கு சிறப்பா இருக்கும்ல, ஆரோக்கியத்தை
0: பாதுகாத்துக்கலாம்.
1: சொல்லுங்க.
0: இப்ப நகர பகுதியில வந்து நிறைய சிறப்பு முகாம்கள் போடுறாங்க. அது மாதிரி முகாம்கள் போடுற முழு உடல் பரிசோதனை தள்ளுபடி இல்ல, கண் பரிசோதனை இலவசமா, சார்பு பரிசோதனை,
1: எல்லா
0: ஒரு முகாம் நடத்துறாங்க. அது மாதிரி நடத்துகிற நேரங்கள்ல கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல சொல்லி நம்ம அங்க போய் அந்த முகாம்களுக்கு போய் நம்ம உடல்களை பரிசோதனை பண்ணிக்கிறது, அடுத்தது ஒரு நோய் வர நேரங்கள்ல துறை சார்ந்த மருத்துவர்களை போய் பார்த்து நாம மருத்துவம் எடுத்துக்கிறது, இதுல காலதாமதம் இல்லாம நம்ம அலட்சியம் இல்லாம நம்ம முழுமையான விழிப்புணர்வு இருந்தோம்னா கண்டிப்பா மிக சிறப்பான ஒரு
1: வாழ்க்கை.
0: வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
1: நன்றி சார். நன்றி. நகேஸ்வரி மருதநேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்லுங்க.
2: இளமாங்கலம் ஆர் முருகன்.
1: சொல்லுங்க சார்.
2: வருமுன் சாப்பிட்றது இப்ப குழந்தைகளுக்கு வந்து சிறு பிள்ளை குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து கராத்தெல்லாம் நல்லா கத்துக் கொடுக்கணும் மேடம். ஏன்னா அவங்கள வந்து இந்த காலத்துல வந்து சில மனிதர்கள் வந்து சில வந்து ஏதோ பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கராத்தெல்லாம் வருமுன்னு நம்ம கத்து கொடுத்து நல்லது. தனியா பெண் பிள்ளைகள் வந்து தனியா போவோம், தனியா வரும். அவங்களுக்கு கராத்தா கலையை கத்துக் கொடுக்கறது நல்லது மேடம். அப்புறம் இந்த காட்படி சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி இந்த மழை காலத்துல வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது இது அப்புறப்படுத்தி வைக்கணும். அப்புறம் லைன் போறத மரக்கன்று வைக்க கூடாது அங்க, ஏன்னா இந்த மரம் வளர்ந்தா இந்த லைன்ல டச் ஆகுமே அப்படின்ட்டு நம்ம அந்த மரத்தை வந்து அப்புறப்படுத்தணும். அது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், வருமுன்னே தெரியும் இது போல படு அப்படின்ட்டு.
1: கண்டிப்பா அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே செய்தாதான் எல்லாத்துலேயுமே நம்ம சிறப்பாக செயல்பட முடியலை. வந்ததுக்கு அப்புறமா ஐயோ அது உரசிடுச்சு அதனால தீப்பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் பாதிப்பு ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக்கலான்றது உங்களோட கருத்தா இருக்கு இல்லையா?
2: ஆமாங்க மேடம். அதே போல வந்து இந்த டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதெல்லாம் வந்து கொரோனா வந்து அப்பப்போ வருது போகுது. அது அது வந்து நம்ம வந்து இருந்தாலும் இப்போ வந்து மாஸ்க் சில பேர் போறாங்க, கொரோனா வந்தவொடனே மாஸ்க் அணிஞ்சிக்கிறாங்க. அது போல ஜுரம் வந்து சொல்றாங்க, ஜுரம் நம்மளுக்கு நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த ஜுரம் அடிக்கிறவங்கள கண்ட நம்ம நம்மளுக்கு தொத்திக்க முடியும் அப்படின்ட்டு எடையை அப்புறம் ஒதுங்கி அப்புறம் போயிடுறோம். அது இல்லாம அதுக்கு தேவையான இது நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே.
1: முன்னெச்சரிக்கையா இருக்கணும், அதாவது நமக்கு வந்து அவஸ்தப்படுறதை விட இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றது உங்க கருத்து. ஓகே, நன்றி சார். உங்க கருத்துக்கு நன்றி.
2: நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். சொல்லுங்க.
3: வணக்கம் மீனாட்சி மேடம் அவர்களே. இனிய முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நன்றி சார். சொல்லுங்க.
3: அதாவது நீங்க அது வருமுன் காப்போங்கிற டைட்டில் தானே கொடுத்துருக்கீங்க?
1: ஆமாங்க சார்.
3: ஆமா அது வந்து இந்த வருமானம் காப்பாடுனா தொலைநோக்கு சிந்தனையில வரக்கூடிய அந்த

0: வீட்டில் கூட இது சேரலாம்.
1: எல்லாத்துலயுமே இதுல நம்ம பொருத்தி
0: நம்ம
1: பார்க்கலாம் நம்ம.
0: எல்லாத்துலயும் ஏன்னா வந்து நம்ம பணமானாலும் சரி, அப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணு நமக்கு ஒவ்வாத உணவை சாப்பிட்டாலும் சரி, அப்புறம் ஒவ்வாத இடத்துக்கு போனாலும் சரி, நோய் வருமேங்கிற ஒரு எண்ணம் இருந்தா அது கூட வருமுன்னு காக்கிறது தான்.
1: கண்டிப்பா.
0: ஆமா. அப்புறமா வந்து ஏதாவது ஒரு நாம வருமோன்னு காப்பணும். நம்ம இப்ப பயணம் செய்யறோம் பாருங்க, வரும் பயணம் செய்யறதே வந்து பாதுகாப்பான கவசம் இல்ல, டூ வீலர்ல பொறுத்த பாதுகாப்பான தலைக்கவசம் இருவருமே போட்டுக்க வேண்டும். அப்புறம் வந்து டிரைவ் பண்றதே வந்து நல்ல கவனமா, கவனத்தை திசை திருப்பாம ஓட்டிட்டே இருக்க வேண்டும். அப்பெல்லாம் மொபைல் பார்த்துட்டு மத்தவாழ்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்ப வந்து அது வந்து அது வருமோன்னு காக்குறதுல இருந்து விலகி போயிடும் பாத்தீங்களா. ஆமா. அப்புறம் வந்து நிறையவே இருக்குது வருமோன்னு காப்போம்னு சொன்னா, நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தா கூட, அதாவது தோல்வி என்பது வருவதற்கு முன் காத்துவிடுவோம், வெற்றி என்பதை நமதாகும் என்கிறதுக்காக எல்லா கொஸ்டினுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எக்ஸாம் காலத்திலேயே போகணும். அப்படித்தானே?
1: கண்டிப்பா, அதுதான் சிறந்த ஒரு வழி.
0: ஏன்னா வந்து ஒரு போட்டு படிச்சுட்டு இல்லட்ட மனப்பாட பகுதி மட்டும் படிச்சுட்டு போனா அப்ப கொஸ்டின்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு தரான்னு நமக்கு தெரியாது தானே.
1: ஆனா கொஸ்டின் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வந்துருவோம்.
0: ஆமா ஆமா. நாம எல்லாம் படிச்சுட்டு அப்படி சொல்ல வேண்டாமே, அப்படிதானே? வரும்போது காத்துறோம். அப்ப நிறைய பேர் நினைப்பாங்க பாருங்க, இவ்வளவு கொஸ்டின் டஃப்ல இவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க, எப்படி வாங்கினாங்கன்னு. இவன் வந்து இரவும் பகலுமா வந்து தன்னை வந்து படிப்புக்கே ஆயத்தமாக்கி கொஸ்டினை வந்து இந்த கொஸ்டினுக்கும் எழுதுறதுக்கு தயாராவாங்க. இப்ப பப்ளிக் எக்ஸாம் போறதை கூட வந்து நம்ம வந்து படிக்கிற காலத்துல உள்ள கொஸ்டின்ஸ் தானே வரும், அதுக்கு கூட ஆன்சர் எழுத வந்து ஈஸியா நமக்கு வந்துடும். அப்புறம் நம்ம வந்து வேலை தேடி அலைய வேண்டிய தேவையில்லை, நமக்கே வாய்ப்பு கிடைக்கிறோம் நல்ல அழகா எழுதிட்டு இருந்தா. அப்புறம் வருமுன் காப்போம் நிறைய இருக்கிறது. வருமுன் காப்போம்னா நிறைய
1: சொல்லலாம், எவ்வளவு எல்லாத்துக்குமே இது இருக்கு.
0: ஆமா. இப்ப வந்து நம்ம சமையல் பண்றோம், சமையல் பண்றதே பின்வாசல்ல வந்து விறக போட்டு நம்ம வந்து கொளுத்திண்டு பின்வாசல்ல சமைக்கணும்னா அந்த விறகுல இருந்து கூட எந்த கதிரும் வந்து வெளியே போகாம பாக்கணும். ஏன்னா அக்கம் பக்கத்துல வந்து வீடுகள் இருக்கும். அப்புறம் வந்து நாம வந்து கட்டுக்கோப்பாட்டு அந்த பின்பக்கத்து பண்ற சமையல விறகு வச்சு பண்றத சிலிண்டர்லயே அப்படிதாங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்லயே அப்படிதான். எல்லாத்துலயுமே வரமுன் காக்குறதுக்காக உள்ள நம்ம யுத்திகளா கையாண்டா. ஆமா, எதுக்குமே நம்ம வந்து அசரவும் வேண்டாம் அலையவும் வேண்டாம்.
1: ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, நன்றி நன்றி உங்க கருத்து.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நீங்க சிவன் அடுத்த நேயர், வணக்கம். ஓகே, இன்றைக்கி வருமான் காப்போம் அப்படின்னும் போது நம்ம பண விடயமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆரோக்கிய சார்ந்த விடயமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பண விடயம்னும் போது நம்ம பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு விசேஷம் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கும் வந்து நம்ம வந்து ரொம்ப ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு கையை பிசைஞ்சிட்டு நிற்போம். அந்த நேரத்தில் என்ன செய்வதே அப்படின்னு செய்வதறியாது நின்றோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி நிலைகுலைந்து போகும் நேரங்கள்லலாம் அந்த நேரத்தெலாம் நம்ம யோசிப்போம், இதை முன்னாடியே நம்ம செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ நமக்கு பின்னாடி நமக்கு தேவைப்படுது அப்படின்றது, அதனால் நம்ம சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாச்சு, நம்மளால் அதிகமாக சேமிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சிறிதளவாவது நம்ம சம்பாதித்தியத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ வந்து வருமுன் காப்போம்ன்ற மாதிரியே இப்போ இன்சூரன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த பணம் வந்து பிற்காலத்தில் நமக்கு நல்ல ஒரு விடயத்துக்கு இது உதவும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் ஒரு நல்ல விடயமாக தான் பார்க்கப்படுது. வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான். இப்போ மழைக்காலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு நேயர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். மழைக்காலம் அப்படின்னும் போது ஒரு நேயர் சிறப்பான ஒரு விடயத்தை ஒன்று சொன்னார். முன்கூட்டியே அங்கங்கே சாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்கும், ஆனால் இப்போ மழைக்காலம் நெருங்க போயிடுச்சு, இன்னும் வந்திருக்கு. மழை இப்போ அவ்வப்போது பெஞ்சிட்ருக்கு, இருந்தாலும் நம்ம வடகிழக்கு பருவ மழையை எதிர்நோக்கி காத்துட்ருக்குற இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, எந்தெந்த இடங்கள்லாம் சாலைகள் வந்து இன்னும் சீரமைக்காமல் இருக்கோ அந்த இடங்களெல்லாம் கண்டறிஞ்சு அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை நம்ம கண்டிப்பாக செய்தே ஆகணும். அப்போ தான் அது வந்து நம்ம ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை வந்து காத்து கொள்ளலாம். அப்போ அந்த குழியில் விழுந்தோ அதுக்கப்புறம் ஒரு உயிரிழப்பு ஏற்படுது, இல்லை வாகன விபத்து ஏற்படுது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த இந்த இடத்துல போனால் இங்கே ஒரு குழி இருக்குது நமக்கு வந்து மற்ற நாட்களில் நமக்கு தெரியும், ஆனால் மழைக்காலங்களில் எங்கே தண்ணி சூழ்ந்திருக்கு, எந்த இடத்துல குழி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இது மிக மிக முக்கியமாக பார்த்து அந்த சாலையை வந்து நம்ம சரி செய்யணும். இது ஒரு விடயம். அந்த கால்வாய்களை சீரமைக்கணும். இது எல்லாமே சீரமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வருமுன் காக்க, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு முன்னெடுப்பாக தான் இருக்கும். அதில் நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேரோட கருத்தை கேட்டுட்டு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஆ நான்

0: சொல்லுங்க சார்.
1: நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப பாராட்டணும் மேடம்.
0: ஆமாமா, சிறப்பான கருத்துக்களை முன்னெடுக்கிறாங்க.
1: ஆமா, பேராசிரியர் ரேஞ்சுக்கு பாடம் நடத்திட்டு போயிடுறாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாரும் அன்றாட நிகழ்வுகளை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு விடயத்தை தானே இங்க பேசுறாங்க.
1: ஆமா, இதுக்கு இல்ல எவ்வளவு நேயர்கள் கீவுல இருக்காங்க அதை பாக்கணும்ல.
0: கண்டிப்பா
1: அதுக்கு சொல்ல வரேன்.
0: சரி,
1: சார் வருமும் காப்போம் சொல்லிருக்கீங்க. அதாவது 77 நான் சொல்றது மேடம், 1972 காலகட்டங்கள்ல அந்த போலியோ டிராப்ஸ் எல்லாம் கிடையாது, இன்ஜெக்ஷனும் கிடையாது. நான் அதனால பாதிக்கப்பட்டோம். அதனாலதான் நான் என்ன செய்யறேன், இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி இந்த போலியோ டிராப்ஸ் இந்த முகாம் எல்லாம் நடத்துறாங்கல்ல, அப்போதான் நான் சொல்றது எல்லாருக்கும் இப்போ இந்த மாதிரி பயன்படுத்திங்க. ஏன்னா நம்ம போலியோ ஓரளவுக்கு ஒழிச்சாச்சுன்னு சொல்லலாம். அது போன்ற விழிப்புணர்வுகளை அவங்களுக்கு நம்ம சொல்றது, இந்த மாதிரி என்ன வச்சு உதாரணமா வச்சு சொல்லுவேன், நீங்க வந்து இந்த மாதிரி இது பண்றப்போலாம் இது வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. சில பேர் கூட சொல்றாங்க இந்த போலியோ டிராப்ஸ் போட்டு ஏதோ ஒரு குழந்தை அது வந்து இயற்கையா இறந்துருக்கலாம், இந்த மருந்து குடுத்ததுனால இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் அவாய்ட் பண்றாங்க. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் சொல்றது கூடியது இதுதான். இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு டிராப்ஸ்ங்கிறது ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கிய தேவையான ஒரு டிராப்ஸ், இது இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி வருமுன் காப்போங்கிறது இப்ப வரக்கூடியது மழைக்காலம், வர்றது மழைக்காலம் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வானிலை பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் மாதிரி இருக்கு.
0: ஏமாத்திட்டு இருக்கு, ஏப்ரல் மேல தான் பாத்துருக்கோம், ஆனா இது அக்டோபர் வரைக்கும் தொடருது.
1: ஒன்றுதான வாழ்க்கை, நம்புவோம் மழை பெய்யுன்ட்டு. வரக்கூடியது மழைக்காலம், அதனால இந்த மழைக்காலங்கள்ல அதாவது வந்து குழந்தைங்களுக்கு சில தொற்று நோய்கள்லாம் வரும், அதை நம்ம வர்றதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமா.
0: சிறப்பு சார், சிறப்பு.
1: ஆமா, குழந்தைங்களுக்கும் இல்ல பெரியவங்களுக்கும் சரி, நம்ம தான் நல்லா இருக்கமேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த மழைக்காலங்கள்ல வேண்டாத ஒரு உணவுப் பொருளை எல்லாம் சாப்பிடுவாங்க, செரிக்காத உணவுகளை எல்லாம். அப்பதான் நிறைய கேட்கும் வயிறு பசிக்கு, பசியில
0: அதே
1: போன்ற நேரங்கள்ல எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும், சூடா சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா வரக்கூடிய வியாதிகள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம்.
0: ஓகே, சிறப்பா சொன்னீங்க சார். நன்றி, நன்றி. வருமன் காப்போம் போது இப்போ நோய்கள்லாம் வந்து மழைக்காலம் வந்து முடிஞ்சோடனே ஐயோ மழையால் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆரோக்கியத்தை அடுத்தது இப்போ மழையில் வந்து நம்ம எப்படிலாம் நம்மளை அந்த சாலைகளை எப்படி சரி செய்யலாம், வாய்க்கால்களை எப்படி இது பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏரி குளம்லாம் இருந்தால் அதெல்லாம் எப்படி தூர்வாரி மழை நீரை சேகரிக்கலாம், இதெல்லாம் நம்ம வந்து வருமன் காப்பதுக்கு இது பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதை நம்ம செய்ய தவறுறோம் அப்படின்றது ஒரு ஒரு பக்கமும் நமக்கு ஒரு வருத்தம் தர செய்தியாக தான் இருக்குது. இதையும் நம்ம முன்னெடுக்கணும்ன்றது தான். தொடர்ந்து பேசலாம், நீங்களும் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம். வருமன் காப்போம் என்ற தலைப்பில் நீங்களும் பேச ஆசைப்பட்டீங்கன்னா 0413-227-5240 227-5250 என்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து பேசலாம்.

0: நேரம் 11:25 ஒன்றினுடைய நேய நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வருமுன் காப்போம் என்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி.
0: சொல்லுங்க சார்.
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது வருமுன் காப்பும் ஒரு ஜெனரல் தலைப்பா கொடுத்துருக்கீங்க. வருமுன் காப்பும் என்பது நாம் எதுலேயுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது எதையுமே இப்ப கவர்மெண்ட் வந்து பலவிதமான திட்டங்கள், பலவிதமான முன்னெச்சரிக்கைகள்லாம் பண்றாங்க. அது எல்லாமே வருமுன் காப்போம்னா, இப்ப வந்து நோய் நொடிகளுக்கு சொல்றாங்கன்னாக்கா நம்ம வருமுன் காப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வேக்சின் போட்டுக்கணும். குழந்தைகளை எப்படி நம்ம பாதுகாக்கணும், மழைக்காலம் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம குழந்தைகளை பாதுகாப்பா வச்சுக்கணும், வெயில் காலத்துல இருந்து இந்த வெயில்ல கொப்பளங்கள்ல ஏற்படுது நமக்கு, அதெல்லாம் எப்படி பாதுகாப்பா வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தோம். அது வந்து நோய் நொடிகளே இது சமுதாய இது. அது இன்னொன்னு பேரிடர் மேலாண்மை, நம்மளே அதுக்கு ஒரு மேலாண்மை பண்ணணும். எப்படின்னா பேரிடர் காலங்களில் இது இது போன்று வரும், அப்போ நம்ம அதை எப்படி செய்யணும், எதிர்கொள்ளணும் என்பது நம்ம வருமுன் காப்பதற்கான யுக்திகளை கையாளுதல்,
0: முன்கூட்டிய திட்ட அமைப்பு இருக்கணும்.
1: முன்கூட்டிய திட்ட அமைப்பு, இதை கவர்மெண்ட் ஒன்னு சொல்லும் போது நம்ம எதையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது. எவ்வளவோ சொல்றது எல்லாம் நம் நன்மைக்காக தான். அதே நேரம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பை, அதாவது அதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, அது வந்து இன்னும் போயிட்டே இருந்ததுன்னா என்ன அதனுடைய விளைவு தரும், இப்பயே இப்படி இருக்குது அப்படி கார்பன் சேர்ந்துட்டே இருக்குது காற்றுல என்ன தரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் படலாம் வந்து இன்னைக்கு வந்து அதனுடைய இது வந்து எப்படின்னா அது திக்னஸ் தான் குறையும். ஓட்டை என்பது அது திக்னஸ் குறைஞ்சிட்டே போச்சுன்னா அப்புறம் அந்த
0: என்ன
1: சொல்றாங்க அவங்க, அதிகமா நீங்க வந்து வெப்பம் இது பண்றதெல்லாம் நீங்க குறைக்கிறதுக்கு நீங்களும் உதவி பண்ணுங்க. அது மாதிரி கழிவுகளை வந்து பக்குவமா நீங்க இது பண்ணும் போது சுகாதாரம் மேம்படும். இதெல்லாம் வருமுன் காப்போம் திட்டம் தான் எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேகமா போறோம், போகும்போது ஜாக்கிரதையா போனோம். அப்ப இந்த 40 ஸ்பீடுக்கு மேல நீங்க போகாதீங்கன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அதுக்கு மேல போனீங்கன்னா என்ன ஆகும், அப்ப வருமுன் காப்போம். இந்த பிரச்சனையை வருவதற்கு முன் நம்ம காப்போம். இது வருமுன் காப்போம் என்பது வந்து எல்லா இடத்திலயுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. ஒரு சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: நிச்சயமா இப்ப நம்ம பேசும்போது கூட நம்ம பேசும் வார்த்தை இன்னொருத்தவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்னும் போது அதை வருமுன் காப்போம் என்ன யோசிச்சு பேசணும்ன்ற ஒரு எண்ணமும் இதுவும் நம்ம பொருத்திக்கலாம் இதுல.
1: ஆமா, வருமுன் காப்போம் என்பதற்கு எல்லா விதத்திலயுமே வந்து ஒரு விழிப்புணர்வு, அதுதான் நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்வு வந்து உசாதீனப்படுத்தக்கூடாது. எல்லாமே நம்ம சொல்றாங்கனாக்கா, நான் ஒரு நாள் ஒரு தடவை நான் வேகமா போன வண்டியில போகும்போது பேக்ல வர்றவரு அவருக்கு இது பண்ண முடியல, என்னுடைய வேகத்தை திடீர்னு பிரேக் அடிச்சோம்னா அவர் என்ன இச்சிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணிருந்தேன், நான் தான் பொறுமையா போயிருவேன். அன்னைக்கு நான் ஒரு கொஞ்சம் வேகமா போனது, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, வேகமா போவாதன்னு ஏன் சொல்றாங்க, உங்களுடைய உங்களுக்கு தான் அது பிரச்சனை இல்லையா? அதனால அது ஒரு இது. மற்றபடி மற்றவங்களை மதித்து நம்ம வந்து என்ன செய்யணும், எதிரில் வர்ற வண்டிகளுக்கு வழியிடுதல், இதுல போ செல்போனை வந்து பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாம இருக்கல், அதெல்லாமே வருமுன் காப்போம் திட்டம் தான். டிரைவர் ஆகட்டும், ஆமா வருமுன் காப்போம், ஏதோ பிரச்சனை வரதுக்கு முன்னாடி காப்போம்னு நமக்கு சொல்றாங்க. இது எல்லாமே இது மாதிரி இருக்குது, எல்லாம் வருமுன் காப்போம். அதனால நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம திட்டமிட்டு கவர்மெண்ட் சொல்றதை நிறைய கடைபிடிக்கணும் மேடம்.
0: ஆமா, அது ஒவ்வொரு மனிதரும் கடைபிடிக்கணும். அவங்க திட்டங்கள்லாம் சிறப்பா இருந்தாலும் கூட அதை நம்ம செயல் வடிவம் கொடுக்கணும்ல, அந்த செயல் வடிவம் கொடுக்கணும்.
1: அதே நேரத்துல எலும்பு தேய்மானம் பெரியவர்களுக்கு வருது, அப்ப என்ன மாதிரி விட்டமின் இதை சேர்த்துக்கணும், உணவு எப்படி இருக்கணும், அதுவும் வருமுன் காப்போம்
0: தான்.
1: அது மாதிரி குழந்தைகளை பேணுதல், நம் உடல் நலம் பேணுதல், வயதானவர்கள் உடல் நலம் பேணுதல், இதை ஒரு ஒரு இதுவா

0: பேசுனா பகுத்து பகுத்து செக்மெண்ட் செக்மெண்டா பேசலாம், நிறைய
1: இருக்கு. நம்ம இன்னும் பேசலாம்,
0: அது அப்பயும் எல்லாரும் பேச முடியாது. இப்ப நான் கொஞ்சம் பேசுறேன், இன்னொரு தோழர் பேசுறாரு, இன்னொரு தோழியர் பேசுறாங்க, நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க, இதெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு வாய்ப்பு
1: ரொம்ப அழகான ஒரு விடயங்களை அழகா நீங்க தொகுத்து சொன்னீங்க, நன்றி.
0: தேங்க்யூ மேடம்,
1: நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம வருமுன் காப்போம்னும் போது எந்த விடயத்தை நம்ம விடுறது, எந்த விடயத்தை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு இல்லாமலே எல்லாத்துக்குமே இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏதாவது விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு பதட்டமும் இருக்குது, இதை சொல்லாமல் விட்டுட்டோமோ, இந்த விடயத்தை நம்ம டச் பண்ணலையோ அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ இருக்குது இதை பற்றி பேசணும் அப்படின்னும் போது, உடல் ஆரோக்கியம், குழந்தைகள் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை பெரியவர்கள் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கட்டும், இன்றைக்கி உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறின காலத்தில் இன்றைக்கி எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், இதையும் நம்ம வருமுன் காப்போம் தான். வந்ததுக்கப்புறமா நம்ம எவ்வளோ கதைகள் சிறுவயது இதில் படிச்சிருப்போம் இல்லையா, சின்ன சின்ன கதைகள்லாம் படிச்சிருப்போம். ஓகே, அந்த ஒரு சின்ன கதையை நம்ம அப்புறமா சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: கும்பகோணம் மட்டும் பாபுராஜபுரம் மாமதிகா நலமாக சகோதரி.
1: நலமாக சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: இருக்கமா, நலமாகமா. ஆஃப்லைனில் இருக்கேன், தலைப்பு சொன்னால் பேசுறது.
1: இல்லை, நீங்கள் நேராக பேசலாம், நம்ம லைனில் தான் இருக்கோம், சொல்லுங்கள். வருமுன் காப்போம், வருமுன் காப்போம்,
2: வருமன் காப்போம் தலைப்பு கொடுத்துருக்கீங்க. வருமன் காப்போம்னா எல்லாமே நோய் வரதுக்கு முடியே காக்கிறது நல்லது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் உணவுல வந்து கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது நல்லது. வரும் அதாவது சில பேர் உப்பு அதிகமாக சாப்பிட்டா அது ப்ரெஷர் வந்துங்கிறாங்க, சுகர் அதிகமாக சாப்பிட்டா இது சர்க்கரை வியாதி வரதுனால. அதனால நம்ம நம்ம நம்ம உணவு போதுன்னா நம்ம கொஞ்சம் பத்தியத்தோட இருக்கணும், அதாவது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். பத்திய மீன்ஸ் கட்டுப்பாடாக இருந்தால் நமக்கு நல்லது, அதனால நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து காய்கறி உனக்கு ஊட்டச்சத்தை எடுத்துக்கணும். உதாரணமாக சொல்கிறாங்க, அந்த திணைவகைலாம் இப்போ எல்லாமே மறந்தே போயிட்டாங்க. அப்போ அது மாதிரி பழைய சோறு தான் அந்த காலத்துலேருந்து சாப்பிட்டுனா, இப்போல்லாம் புதிய மாடர்ன் வேலையில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த பழைய சோறில் தான் ரொம்ப நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, நல்ல உடம்புக்குள்ள சக்தி எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க.
1: ஆமா, அரசு மருத்துவமனையில அந்த ஆராய்ச்சியே நடத்தி இருக்காங்க. அதாவது பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி வருது, குடல் நோய்கள் தீர்க்கப்படுது, அதுல வந்து இரும்புச்சத்து அதிக, அதாவது பழையதான் சாப்பிடும் போது இரும்புச்சத்து கூடுதலாக கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு இருக்கிறாங்க ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை.
2: அதே போல அமெரிக்காவில் வந்து பழைய சோறு வந்து எல்லாம் இது போட்டு பாட்டலில் போட்டு அது விற்பனை பண்றாங்க அந்த அளவுக்கு அங்கே.
1: ஆமா, நம்ம பழையதை மறந்துட்டோம், பேக்டு ஃபுட்டுக்கு மாறிட்டோம் நம்ம. அதை பொட்டலங்கள்ல அடைக்கப்பட்ட உணவுகளை நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க.
2: அது ப்ரிசர்வ் பண்றதுக்கெல்லாம் கெமிக்கல் எல்லாம் போட்டிருக்கா, அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாட்டு ருசி ருசிக்கு தான் சாப்பிடுறாங்க, பசியால சாப்பிடுறது இல்ல.
1: இதெல்லாம் மாறணும் கண்டிப்பா. சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க, நல்ல ஒரு விடயம்.
2: நன்றி,
1: நன்றி,
2: நன்றி.
1: வந்தனே ரொம்ப ஒரு அழகான ஒரு விடயத்தை சொன்னார். அதாவது என்னென்னா, உப்பு அதிகம் எடுத்துக்கினா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. எல்லாருக்குமே தெரியுது, சிறுநீரக கோளாறுகள்லாம் இதனால் ஏற்படுது. அப்போ உப்பை தவிர்க்கணும் அப்படின்றோம், ஆனால் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதுலாம் இல்லை. என்னவோ சாப்பிட்டு இருக்கிறவரெல்லாம் இருந்துட்டு போவோம்ப்பா அப்படின்னு ஒரு சிலர் காலம் கணந்துட்டு வாங்க பாருங்களேன். இவர் ஒரு எளிமையாக ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு விடயத்தை. ஆமாம், இப்போ என்ன பண்ண போகிறோம், வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், இருக்கிறவரெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போக்குறாங்க. ஆனால் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் அப்பா வலிக்குதே, ஐயோ அம்மா அப்படின்னு நம்ம குதிக்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து தான் செய்யணும். ஆரோக்கியம் சார்ந்த விடயங்களை வருமுன் காக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விடயம் தான். நிகழ்ச்சியில் பேச வருமான தென்னையர், வணக்கம். ஆரோக்கியம் அப்படின்னும் போது இப்போ பார்த்தீங்க, மழைக்காலம் வரப்போது இப்போ வந்து பரவலாக இப்போ சிறு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெப்பத்தின் தாக்கம், பருவகாலங்கள் வந்து இப்போ நிச்சயம் மாறிடுச்சு, வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகிடுச்சு. மே மாதத்தோடு ஏறெடுத்து ஓட வேண்டிய வெயில் வந்து இன்றைக்கி நம்மளை துரத்தி ஓடி வந்துட்டே இருக்குது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி செப்டம்பர் வரைக்கும் நம்ம இந்த வெயில் தாக்கத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், எதிர்கொண்டுட்டு இருக்கோம், பயப்படுறோம். இப்படி பயங்காட்டுது பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே. நம்ம செய்த ஒரு விடயம் நம்மளை திருப்பி அதை அப்படியே அடிக்குது, துரத்திட்டு வருது. இன்றைக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம், ஐயோ அம்மான்னு பதறிட்டு இருக்கோம். இது எல்லாமே அதற்காக நாம் செய்த ஒரு சிறு பிழைகள் தான். சிறு பிழைன்னு சொல்லக்கூடாது, அது பெரும் பிழை தான். அந்த பிழைகளை நம்ம சரி செய்தோம் அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியத்துக்கும் நம்ம நலன் சார்ந்ததுக்கும் நம்ம நாட்டுக்குமே இது ஒரு சிறப்பான விடயமா இருக்கும். நிகழ்ச்சியில் பேச ஒரு மடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா, வாழ்க வளமுடன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: இளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறமா, திருவாரூர் மாவட்டம்.
1: சொல்லுங்க, மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன்னு
3: நினைக்கிறேன்,
1: சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா.
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
3: வருமுன் காப்போம், இந்த என் பழமொழி வந்து துன்பம் வரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை குறிக்கிறது. முன்கூட்டியே எச்சரிக்கையாக நம்ம இருப்பதன் மூலம் வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம காக்க முடியும். நம் உடல் நலனை ஆரம்பத்திலேயே பரிசோதனை.

0: செய்து கொண்டால் மாரடைப்பு, பக்கவாதம், புற்றுநோய் போன்ற தீவிரமான நோய்களில் இருந்து நம்மை தற்காத்து வாழலாம். அதே போல முறையான உணவு பழக்கம், உடற்பயிற்சிகளின் மூலம் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் வராமல் தடுக்கலாம். ஆரோக்கியம்தான் வீண் பதற்றத்தையும் மன உளைச்சலையும் தடுத்து அமைதி காக்க வைக்கும். அதனால அன்றாட உழைப்பும் நேரமும் வீணாகாது. நம் ஆரோக்கியத்தின் மூலம் நம் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் காக்கலாம். இதையே வள்ளுவர் சொல்றாரு, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்கிறார்.
1: கண்டிப்பா அற்புதமான ஒரு வரிகள் தான். நம்ம அதை கடந்துட்டு போயிட்டே இருக்கோன்றது வருத்தத்தக்க ஒரு செய்தியாகவும் இருக்காது.
0: ஆமா, நமக்கு ஒரு தீங்கு வருது இல்ல துன்பம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள தவறியவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நெருப்புக்கு அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் தீயில் இருந்து சாம்பலாவது போல மிகவும் விரைவாக அழிந்துவிடும்.
1: அழிவுக்கான ஒரு அர்த்தத்தை அவ்வளவு ஒரு அழகா சொல்லியிருக்காரு அவரு.
0: ஆமா, எனவே நம்ம ஆபத்து வரும் முன்னாடியே விழிப்போட இருக்கணும். தாமதித்தா நம்ம வாழ்வே நாசமாயிடும். நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். நோய் வர்றதுக்கு முன்னாடியே காத்துக்கணும். இந்த முதுமை வாழ்க்கையில் அந்த முதுமை வாழ்க்கையில பொருள் இன்றி துன்பம் இல்லாமல் வாழ சேமித்து வாழ
1: பார்த்து
0: வரும் பார்க்க வேண்டும். அல்லவை தேய்ந்து அறம் பலம் செய்ய வருமுன் காக்க வேண்டும். நோயின்றி வாழ பழங்காலத்துல எந்த தொழிலா இருந்தாலும் உடல் வருந்தி உழைத்து பிழைத்தனர். இயற்கையான உணவை சாப்பிட்டாங்க, நடந்தே போனாங்க. ஆனா இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்பினால மனுஷன் என்ன பண்றான், உடல் உழைப்பை மறந்து எந்திரங்களையே நம்பி வாழ்றான். இந்த உடல் நலம் பேணுவது நலம் தரும். முதுமையில் தேவையான பொருள் நம்ம சேமித்து வாழ வருமுன் காக்கணும். இந்த சிற்றம்பு, தேனி போன்ற இந்த ஓரழிவு உயிர்கள் கூட தனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை துருசுப்போட மழை காலத்திற்கு சேமித்து வைக்கிறது. இந்த ஆலமரத்தை தாங்க வேண்டிய வீடுகள் தாங்காமல் புயலுக்கு பலியாவதை போல சேமிக்க தவறியவனும் அல்லல் படுவான்.
1: கண்டிப்பா அது ஒரு பொருத்தமான ஒரு விடயம். இது ஒரு ஆங்கில கதைகள்ல கூட அந்த கதை இருக்குல்ல.
0: ஆமா, அதே மாதிரி பாவ செயல்களை ஈடுபடாமல் அறத்தையே நாளும் செய்து அன்புடன் வாழ வேண்டும்.
1: ஓகே, உங்களுக்கு பேசுறீங்க ஆனா உங்களுக்கு இருமல் வந்துட்டு
0: பேச ஆரம்பிச்சதே தொண்டை பிடிச்சிட்டு இன்புற்று வாழ்வோம்.
1: நிச்சயம் நிச்சயம், நல்ல ஒரு அற்புதமான கருத்துக்கள் சொல்றீங்க. உங்க உடல் நலத்தை பாத்துக்கோங்க. நன்றி.
0: ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளம்.
1: நன்றி. நேரம் 11:37 20 நொடி நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வருமுன் காப்போம் இது குறித்து பேசிகிட்டு இருக்கோம். வருமுன் காப்போம்ன்றது எல்லா விடயத்துக்குமே இது பொருத்தமாக இருக்குது. நம்ம நேர்களும் ரொம்ப அழகாக எல்லா கருத்துக்களையுமே அவங்க கோர்வையாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆரோக்கியம் சார்ந்த விடயத்தை பற்றி நம்ம பேசியாச்சு. இப்போ வாகனங்கள் ஓட்டும்போது நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் வருமுன் காக்கிறதுக்கு. அந்த போகும்போதே இப்போ வண்டியில் சொன்ன மாதிரி ஒரு நேர் சொன்னார்ல, ரொம்ப வேகத்தை ஸ்பீடாக ஓட்டும்போது நமக்கு என்ன மாதிரி ஆபத்து ஏற்படும்ன்றது தெரியும். வண்டி வேகமாக ஓட்டினா எப்படி நமக்கு ஆபத்து, ஆனால் அதையே நம்ம வண்டியோட வேகத்தை குறைச்சி நிதானமாக போகக்கூடாது. சாலைகளில் குறுக்கு மறுக்குமா வண்டியை ஓட்டுறதுன்றது என்ன மாதிரியான விடயம்னு தெரியல. அது பொறுப்பற்ற செயலாகவும் தான் பார்க்கணும். நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், குறுக்கீடு செய்கிறோம், கொஞ்சம் பொறுமை இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் நிதானித்து செய்தால் இது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

நேரம் 11:48. இன்னைக்கு நேய நேரம் நிகழ்ச்சியில் வருமுன் காப்போம் இந்த தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 0413-2275-240-2275-2509 நம்பருக்கு டயல் பண்ணுங்க. இப்போ மருத்துவ உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்கு. அது வந்து அதிகரித்த நிலையிலும் கூட இன்றைக்கி நோயாளிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும்ல, ஆனால் இன்றைக்கி தான் அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு மாறாக இருக்குது. இன்றைக்கி முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் வந்து நம்ம காலத்துக்கேற்ற மாதிரி ஒரு சுகாதாரமான காற்றை சுவாசித்தாங்க, சுத்தமான தண்ணீரை குடித்தாங்க, அதனால் அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோமா, அது நடக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம அசுத்தமான காற்றை தான் சுவாசிச்சுட்ருக்கோம். ஏன்னா வாகனங்களின் பெருக்கங்கள் அதிகமாகிருச்சு, அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள், இது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை மாசு வந்து ஏற்படுத்துது. இதையெல்லாம் நம்ம குறைக்கணும். கொஞ்சம் குறைச்சி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது வருமுன் காப்போம்னு போது மரம் செடி கொடிகளை நடணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் வைக்கும்போது இன்றைக்கி பெரும் வெள்ளம்லாம் ஏற்படுது. இதை பல முறை நம்ம பேசியிருக்கோம். பெரும் வெள்ளங்கள்லாம் ஏற்படும் போது மண் சரிவு ஏற்படுது. மண் சரிவு ஏற்படும் போது இது மாதிரி நில அதிர்வுகள்லாம் ஏற்படுது. இதனால் பல வீடுகள் அடித்து செல்லப்படுது. இப்போ சமீபத்திய ஒரு பேரழிவு கூட பார்த்தீங்க அப்படின்னா நேபாளத்தில் ஏற்பட்ட ஒரு பேரழிவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரும் பயமாக இருக்குது. அது ஒரு செய்தியாக கடந்துடுறோம், அந்த காட்சி அமைப்பாக பார்த்துட்ருக்கோம். அதை இது நம்ம இடத்துக்கு வந்தால் இது நமக்கு நாளைக்கு நடக்காது அப்படின்றத நமக்கு என்ன உண்மை இருக்குது? ஏன்னா பூமியை சுற்றி இன்றைக்கி நம்ம பூமியை பாதி நமக்கு வாழறதுக்கு தங்கும் இடம் கொடுத்த இந்த பூமியை நம்ம வந்து அந்த எப்படி நமக்கு கொடுத்த ஒரு வீட்டை நம்ம அசுத்தம் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பூமியை வந்து அசுத்தம் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த அசுத்தத்தை வந்து இன்றைக்கி நம்ம செய்யாமல் ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்கணும், ஒரு சுத்தமான நீரை குடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நீர்நிலைகளை வந்து நல்ல சுத்தமாக சுகாதாரமாக அதை பராமரிக்கணும், இதையும் நம்ம செய்யணும் அப்படின்றது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான காற்று வேணும் அப்படின்னும் போது மரம் செடி கொடிகள், இந்த தொழிற்சாலைகளின் பெருக்கும், அதிலேருந்து வெளியேறக்கூடிய புகைகள், இது இதனோட தாக்கத்தை வந்து நம்ம குறைக்கணும். இப்போ திருமூலர் கூட இந்த ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்போது அழகாக சொல்லுவார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறார். உயிர் வாழறதுக்கு உடல் வந்து வலிமையாக இருக்கணும்ல, அப்போ உடல் வலிமையாக இருக்கணும்னா ஆரோக்கியம் நிச்சயம் முக்கியம். அப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப உணவுகள் முறைகள் வந்து இன்றைக்கி மாறிடுச்சு. பெரும்பாலான முறையில் வந்து செயற்கை உரங்கள் இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த பூச்சி இப்போ ஏதாவது சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படிலாம் பழங்களை வந்து முதல்ல அப்படியே சாப்பிடுவோம் பறித்து, ஆனால் இன்றைக்கி அப்படி சாப்பிட முடியல. ஏன்னா அதை கழுவி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதில் வந்து மருந்துகள் வந்து அதிகம் தெளிக்கிறதாலையும் நம்ம நோய்க்கு உள்ளாகிறோம். பழம் அப்படின்னாலுமே பயமாக இருக்குது எதை சாப்பிட்றதுக்குமே, இது நமக்கு ஒரு பெரிய தீங்கை விளைவிச்சிருமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த யோசனைகள் எல்லாமே நம்மளால் ஏற்பட்டது தான், எல்லாத்தையும் நம்ம குறிச்சிக்கணும். வரும் முன்னாடியே நம்ம வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்றது தான். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413 அப்படின்ற முன்கூட்டை எண்ணி 2275240-2275-250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள்.

0: நேயரும் நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்போம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம். தலைப்பு வந்து சொல்லுங்கம்மா.
0: வருமுன் காப்போம்.
1: அவசியம் இல்ல,
0: அவசியமான தலைப்பு தான்.
1: வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, துயர் வந்த பின் தவிப்பவன் ஏமாளின்னு சொல்லி அந்த திரைப்பட பாடலே கே பி சுந்தரம்பாள் பாடியிருப்பாங்கம்மா. வருமுன் காப்பது மிக அவசியமான ஒரு நிலையம்மா எல்லா விஷயத்திலுமே. அதாவது இன்னும் சொல்ல போனா இப்ப இன்னைக்கு புற வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வருமுன் காக்கணுங்கிற ஒரு ஒரு அடுத்த நிலையா இருக்கும். மழை வரத்துக்கு முன்னாடி இருக்கிற போட்டிருக்கிற பொருளை பாதுகாத்துக்கணும். நாளைக்கு நம்மளுக்கு எதுவும் கிடைக்காம போயிடும், அதனால இப்பவே இருக்கிறத சேமிச்சு வச்சு வருமுன் பிரச்சனை வரும் முன்னாடி காமி பாதுகாத்துக்கணும். அது இன்னைக்கு வந்து எரிபொருளோட மேல நாடுகள் எல்லாம் போர் விமா போரோட காரணம் ஜாஸ்தி இருக்கனால எரிபொருள் வந்து தட்டுப்பாட்டு நிலைக்கு வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எரிபொருளை சேமிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பாதுகாத்து வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு செயல் திட்டமாவே வாழ்வியலுக்கு தேவையான புற வாழ்க்கைக்கு உண்டான நிலை அனைத்தையுமே வந்து வருமுன் காப்பது மிக அவசியமா. ஆனா வள்ளுவர் சொல்றாரு, ஒரு பெண்ணுக்கு சொல்லக்கூடிய ஒரு செயல், மனைவிக்கு சொல்லக்கூடிய ஒரு செயல் எப்படி சொல்றாரு பாருங்க. அது குரலோட பொருள் வெவ்வேறு நிகழ்வுகளை எடுத்து சொன்னால் கூட இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். காத்து கொண்டான் பேணி தகை சாண்டா சொற்காத்து சோறுகிறார் பெண்ணுன்னு சொல்லுவார். அந்த அம்மா எவ்வளவு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருந்தால் தன் கணவனுக்கும் தன் சமுதாயத்துல இருக்கிற தன்னோட இளரம் புகுந்த அந்த வீட்டுக்கும் எந்த விதமான ஒரு பழிச்சொல்லும் வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட தன் வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணிப்பான் பாருங்க. இதுல இதை எடுத்து பாக்கலாம்னு சொல்றேன். அது அந்த குரல் சொன்ன பொருள் பாத்தீங்கன்னாக்க, ஒரு பெண்ணாகப்பட்டவ தன் கணவனுக்கு வந்து வயது முதிர்ப்பு மூப்பு அடைஞ்சால் கூட பழிச்சொல் வராம, குடும்பத்துக்கு பழிச்சொல் வராம பேணி பார்க்கக்கூடிய சுறுசுறுப்பு கொண்டவள் அப்படிங்கிறாங்க. அதாம்மா, வயது மூப்பு வந்தால் கூட மனதால் இளமையா இருக்காங்கிற மாதிரி அந்த பொருள் சொல்லுவாங்க. அதே நம்ம இப்படி சிந்திக்கலாம், அந்த தன் குடும்பத்துக்கு பழிச்சொல் வரக்கூடாதுங்கிற சிறிய அந்த சிந்தனையில அந்த அம்மா எந்த அளவுக்கு ஒரு பெண் அந்த ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை சிந்தனையோட இருந்தால் அதை வெற்றி பெற முடியும். அதே மாதிரிதான் கண்ணகி கூட பாத்தீங்கன்னாக்க, இப்ப கணவனை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஒரு நீதிமன்றத்துல போராடக்கூடிய ஒரு தன்மைய முன்னெச்சரிக்கை சிந்தனையா தன்னோட அனுபவத்தை வளர்த்துட்டு போராடி நீதியை வென்றிருக்கா. இது நான் சொல்றது அக வாழ்க்கைக்குள்ள செயல்களை சொல்றேன். அது மாதிரி நாமளும் என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை புற வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பொருள் சேமிப்பு எப்படி இருந்தாலும் இருக்க இல்லாட்டியும் கூட அக வாழ்க்கைக்குள்ள நம்ம எதுவுமே தவறுகள் செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலைய, ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினு உகம்பப்படுங்கிற அந்த நிலைப்பாட்டை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுத்து ஒவ்வொருவரும் வாழ்ந்துட்டோம்னா அப்ப வாழ்வியல் நெறி தனி மனிதனோட அக வாழ்க்கையோட நிலை வந்து உயரும்மா.
0: இன்னைக்கு
1: அக வாழ்க்கை நிலை, ஆமா சொல்லுங்கம்மா,
0: நீங்க சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க.
1: அக வாழ்க்கையோட நிலை உயராத சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு, அதுக்குதான் நம்ம வருமுன் காக்காம இருக்கோம்.

0: நாளைக்கு நமக்கு ஒரு தீமை நடந்துரும், தீமை சொல்லு வந்துரும், ஒருத்தர் நம்ம மேல பழி சொல்லிடுவாங்கிற ஒரு எந்த விதமான எண்ணமும் இல்லாம, அறம்ங்கிற சூழல் எதுமேங்கிறது தெரியாம, இன்னைக்கு சமுதாய போக்கு எல்லாமே தீமைங்கிற ஒரே போக்குல போயிட்டு இருக்கோம்.
1: ஆமா,
0: அன்னைக்கு சொன்ன வள்ளுவன் சொன்ன இந்த குரலை எல்லாரும் மறந்துட்டோம். என்னன்னா, உலகோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவில்லாதார்னா. அது என்ன காரணத்துல சொன்னாரு, உலகத்துல நம்ம உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சான்றோர்கள் இல்லாம அறவழிகளோட வாழ்ந்திருப்பாங்க, அவங்க ஏதாவது நல்ல வழி சொன்னாங்கன்னா அவங்க வழி பின் செல்றதா அறிவா அறிவு உள்ளவனுக்கு மேன்மைங்கிற குரலை மாத்தி, இன்னைக்கு நாம என்ன பண்றோம், அறிவு இல்லாத நிலையில யாரு என்ன செய்யறாங்களோ, திரைப்படம் காட்சிகள் என்னென்ன வருதோ, இல்லை இங்க நடக்கிறத திரைப்படத்துல காட்சியா மாக்குறாங்களோ, உணவுல இருந்து உடையில இருந்து கலாச்சார நிகழ்வுல இருந்து எல்லாத்தையுமே மாற்று வழி சிந்தனைக்குள்ள நம்ம கொண்டு பயணிச்சுட்டு இருக்கோம். இதுதான் உலகோட ஒட்டு ஒழுகு அல்ல. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தீமை வந்துடக்கூடாது, இந்த நோக்கம் தவறு. பிற கலாச்சாரத்தோட நோக்கத்துல நம்ம உணவு உட்கொள்ளுவது தவறு, மண் சார்ந்த உணவை வெறுக்கிறது தவறு. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதுல வந்து வாழ்வியல வந்து அறவழுக்க நோக்கத்தோட செலுத்தினா சிறப்புங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுக்கிற வாய்ப்பு.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி நன்றி. நெகிஷ்வர் மடத்து நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்க.
1: சொல்லுங்க மேடம்.
2: அதாவது எப்பவுமே வந்து நம்ம எப்பவுமே ஒரு பாதுகாப்பு தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் உங்க அம்மா. அதாவது இப்ப திருமணம் பிடிக்கிறோம் பிள்ளைகளுக்கு, அப்ப திருமணம் பிடிக்க போகும்போது நம்ம அதுக பேசக்கூடாது. இப்ப மணமகனோ மணமகளோ பேசினா பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்புறம் பேசினா தான் அவங்கவுங்க என்னென்ன உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற முடியும் அவங்களால.
1: வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போகும்போது என்ன மாதிரியா அந்த நபர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுவும் ஒரு முன் கப்பும் அப்படின்றத சொல்ல வரீங்களா?
2: ஆமாங்கம்மா, கட்டாயம்மா. ஏன்னா வரும் முன்னர் அதாவது எதையுமே புரிஞ்சுக்கிறாம அவங்க திருமணம் முடிச்சு போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. இதுவே அவங்க எப்படி உணவு விஷயம், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ள போகும்போது, சரி நீங்க தான் சொன்னீங்களே உங்களை பத்தி, என்னதான் உன்னைய தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு ஒரு சிநேகிதமான ஒரு மனப்பான்மை ஏற்படுத்திக்க முடியும் திருமணத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாளாவது அவங்க மனம் விட்டு பேசித்தான் திருமணம் எதுவுமே இதுக்குள்ள அடக்கமா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது பொருள்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும் இல்லையா? இல்லை இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா லோனுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு அரக்கன் எல்லார் வீட்லயும் புகுந்திருக்கு இல்லையா?
1: ஆசை காட்டுறது, அதாவது காசை கட்டி ஆசை காட்டுறதுன்ற மாதிரி ஆயிருச்சு. இப்ப
2: வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைக்கோல் போல கெடல். அதாவது வைக்கோல வந்து அந்த எரியறதுக்கு உள்ள போட வேண்டியது இல்லையா? அதாவது போட்டா
1: கட்டாயிருச்சு. ஏதோ ஒரு கருத்து சொல்ல வந்தாங்க. ஆனா அகவியல், அதாவது அக வாழ்க்கையும் இப்படி இருக்கு அப்படின்றத இதையுமே நம்ம பொறுத்தலாம். இப்போ பொதுவான சமூக அக்கறை உள்ள சில விடயங்களை நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அக வாழ்க்கைக்குள்ளும் இப்படி இருக்குன்றதும் அதுதான். திருமணம் பந்தங்கள் முடிக்கும் போதும் நம்ம வந்து அந்த நபர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு இந்த செயல்பாட்டுக்குள்ள நம்ம இறங்கணும். ஏன்னா தெரியாம ஏதோ பணம் இருக்கு, காசு இருக்கு, அப்படிதான் மேலோட்டமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த நபர் சரியானவரா, நல்ல குணம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க தவறும். எதையும் நம்ம அதில் எடுத்துக்கிட்டோம். வசதி படைத்தவர்களாக இருக்கணும், நமக்கு வந்து கௌரவ குறைச்சலாக இருக்கக்கூடாது. இப்போ நாலு பேர் பார்க்குறவங்க நல்லா இருக்குது, ஓ நல்லா சம்மந்தம் பண்ணியிருக்காங்கப்பா, பெரிய ஆளாக பிடிச்சிட்டாங்கப்பா அப்படி சொல்லணுன்ற ஒரு வரட்டு கௌரவம், இந்த மாதிரி விடயங்களில் நம்ம மனசு வந்து அலைப்பாயுது. இதை நோக்கி நம்ம பயணிக்கிறதால சில விடயங்களை நம்ம தவற விடுறோமோ, நல்ல விடயங்களை அப்படின்ற மாதிரி தான். அழகாக திருச்சியிலேருந்து லால்குடி வெங்கடேசன் சார் அழகாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, தீமையே இன்றைக்கி பெரும்பளவுக்கு வந்து பரவிருச்சு, தீங்கான செயல்களை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுட்ருக்கோம், அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்ருக்கோன்றது. கண்டிப்பாக அதை வந்து முழுக்க முழுக்க நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நாச்சு நம்ம நாணணும் இந்த ஒரு விடயத்துக்காக. தீங்கையே நம்ம பார்க்குறோமே, அதுதான் நம்மளோட செயல்பாடாக, அதுதான் நம்மளோட வாழ்க்கையை அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில் இருக்குது. நீங்கள் ஷில்பேசி ஒரு நேரோட கருத்து கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: ரெட்டிக்கப்பம் ஆறு முதுக்க சார்.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது சிஸ்டர் ஒன்னே கருத்து சார், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வைத்திய செலவு,
1: ரொம்ப குறிப்பா அழகா சுருக்கமா சொல்லிட்டீங்க.
3: போயிட்டீங்கன்னா ஒரு திட்டு போகுது, கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க குடுக்கறோம், நம்ம கொடுக்கும்போது அவங்க வர மாட்டாங்க.

0: நம்ம போக வர மாட்டாங்க. அப்ப நம்ம ஸ்டேஷன்ல போவாங்க, நீ கூட்டுக்கு பண்ணுவாங்க.
1: ஓகே, அதாவது பிரச்சனைகள்ல வந்து நாங்க வந்து போகாம நம்மள பாதுகாக்கிறது நல்ல ஒரு விடயம் சார் அது, கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன பண்ணணும், ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மள சுத்தி நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா இது நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறேன் 100%. சரியான ஒரு விஷயம் சொன்னீங்க, வருமுன் காக்கணும்னா நம்ம எப்படி அதுல இருந்து மீளணும்
0: அப்படின்றதுதான். எங்க அம்மாவுடைய அப்பாவுடைய தாய் மாமன் பிள்ளை சொன்னாரு, இந்த கருத்து அப்படியே மாத்திட்டீங்களா?
1: ஓகே, சிறப்பு. ஓகே, நன்றி நன்றி சார்,
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சி மடத்தினேயர் வணக்கம். வருமுன் காப்போம் அப்படின்னும் போது இன்றைக்கி நிறைய விடயங்கள் பேசணும். நேயர்கள் எல்லாருமே ரொம்ப அவங்கவுங்களோட கருத்துக்களை அவங்களோட பார்வையில் ரொம்ப சிறப்பாக அழகாக சொன்னாங்க. அவங்க எவ்வளோ விடயங்கள் இருக்குல்ல பேச வேண்டி இருக்குது அப்படின்னும் போது, நம்ம ஒரு தலைப்பு அப்படின்னு சிறிய ஒரு தலைப்பு ஒரு வார்த்தை தலைப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா அதில் சுற்றி இருக்கக்கூடிய விடயங்கள் அவ்வளோ இருக்குது, வாழ்க்கை பாடங்களாக இருக்குது அப்படின்றது தான். நிகழ்ச்சியில் பேசி வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வயசானவங்க நிறைய பேர் சொத்து சுகத்தை பிள்ளைங்க நம்பி குடுத்துறாங்க, அவங்களுக்கும் ஒரு சேமிப்பை வச்சுக்கிட்டு தாமா பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்.
1: சிறப்பான ஒரு கருத்தை சொன்னீங்க, உங்களுக்கு நிச்சயம் பாராட்டுக்கள். இன்னைக்கு முதியோர்கள் இன்னைக்கு அவஸ்தப்படும் போது பாத்தீங்க
2: அப்படின்னா அவஸ்தப்படுறாங்க. ஏன்னா அதை கொடுத்து அம்பட்டையுமே குடுத்துறாங்க, அவங்க நயமா பேசி வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு கடைசியில். ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்ல, பெரியோர்களை வந்து ரொம்ப மதிப்பா நடத்துனாங்க, அவங்ககிட்ட தான் எல்லாமே சுத்தம் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனா இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்கின பிறகு முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விடுறதோ, இல்லாத அவங்களை வந்து ரொம்ப அவமரியாதை பண்றதோ, வீட்டுல எதுவுமே அவங்களுக்கு சரியான முறையில கிடைக்காம இருக்க போது அவங்க மனம் எவ்வளவு வேதனைப்படும். நம்மளுக்கும் அதுதானே வரும், நம்மளுக்கும் அந்த இது பின்னாடி வந்துகிட்டே இருக்குங்கிறத உணர மறுக்கிறாங்க சின்னவங்க எல்லாம். அதனால சேமிப்பை கையில வச்சிருக்கும் போது அவங்கள கொஞ்சம் மதிப்பா பாப்பாங்க இல்லையா? சரி, நம்ம அம்மா நகை வச்சிருப்பாங்க, நம்ம அம்மா பேங்கல பணம் இருக்கு, நம்ம கொஞ்சம் மதிப்பா வச்சுக்கிட்டா அவங்க பின்னாடி நம்மளுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையிலையாவது அவங்க நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க இல்லையா? அதனால யாரும் எதிர்பார்க்க வேண்டியது இல்ல. ரோட்ல போறவங்க கிட்ட ஒரு நாள் இட்லி ஒரு சாப்பாடு வாங்கி தாங்கன்னு யார்த்தையும் சொல்லிக்கலாம் முடியாதுனாலும், யாரையாவது இல்ல நீ ஒரு 20 ரூபா வச்சுக்கோங்கப்பா,
1: அற்புதமான கருத்துக்கள் தான் இல்லையா? சேமிப்பின் அவசியம் அப்படின்னும் போதுதான் வந்து நம்ம ஒரு ஆங்கில கதை, அது நான் தமிழ்லயுமே படிச்சிருப்போம், இந்த எறும்பு வெட்டிக்கிளி கதை இருக்கு இல்லையா? சோ எறும்பு வந்து கோடை காலத்துல போய் உணவு சேமிச்சுட்டு இருக்கும் போது வெட்டிக்கிளி வந்து அது ஏளனமா சொல்லுதான், ஏ இது கோடை காலம் தானே, இப்ப போய் ஏன் சேமிச்சு வச்சுட்டு இருக்க அப்படின்னும் போது, அடுத்தது மழைக்காலம் வருது, மழைக்காலத்துக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக வருமுன் காப்போம்ன்ற மாதிரி உணவை எறும்பு சேமிக்குது. அது சிறு ஒரு உயிரி தான், ஆனால் அது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பெரியதாக இருக்குது அப்படின்றது தான். அப்போ வெட்டுக்கிடி ஏளனமாக பேசும்போது மழைக்காலம் வந்துடுது, எறும்பு வந்து கோடைக்காலத்தில் சிறிது சிறிதாக சேமித்து வச்ச உணவை அது மழைக்காலத்தில் அது பயன்படுத்திக்குது, ஆனால் வெட்டுக்கிளிக்கு உணவு கிடைக்கல. அப்போ அந்த வெட்டுக்கிளி போய் எறும்பிடம் போய் நிற்குது, எனக்கு உணவு இல்லை அப்படின்போது, அப்போது அன்னைக்கு ஏளனமாக பேசினியே இன்றைக்கி பற்றியா இந்த நிலமை, அதனால் எப்பயுமே நம்ம வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றதுக்கு அதுக்கு தேவையான உணவு அது கொடுக்குது அப்படின்றது நம்ம கதையை முடிச்சுக்கலாம். ஆனால் வெட்டுக்கிளி ஏமாந்து போச்சு அப்படின்றது ஒரு கதையாக இருந்தால் நம்ம இப்படி முடிக்கலாம். அப்போது வருமுன் காப்பது, எது நமக்கு வரப்போது பின் விளைவுகளை உணர்ந்து முன்னாடியே நம்ம காத்துக்கொள்வது சிறந்தது, அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லை உலக சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை சமூக பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இது நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படின்றது தான். நிகழ்ச்சியில் வருமுன் காப்போம்ன்ற தலைப்பில் நேயர்கள் ரொம்ப சிறப்பான கருத்துக்களை தெரிவித்தாங்க. பங்களித்த நேயர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

0: ಗುರು.
1: இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள் தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்த நேர்முகத்தின் முதற் பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா என்பது குறித்த சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: அறிவியல் முத்துக்களில் நாம் காண இருப்பது அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா. பொதுவாக எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக சந்தேகம் ஏற்பட்டால் உடனே எக்ஸ்ரே எடுக்கும்படி டாக்டர் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். இப்போதெல்லாம் சிறிய டவுன்களிலும் எக்ஸ்ரே எடுப்பதற்கான வசதி ஏற்பட்டுள்ளது. எலும்பு முறிவுக்கு மட்டுமின்றி வேறு காரணங்களுக்காகவும் எக்ஸ்ரே எடுக்கச் சொல்வது உண்டு. எக்ஸ்கதிர், ஒளிக்கதிர், ரேடியோ அலை, மைக்ரோ அலை ஆகியன அனைத்தும் மின்காந்த அலைகள் எனப்படும் குடும்பத்தை சேர்ந்த கதிர்களாகும். ஒளி அலைகள் உடலை ஊடுருவி செல்லாது, ஆனால் எக்ஸ்கதிர்கள் உடலையும் மற்றும் பல பொருட்களையும் ஊடுருவி செல்லக்கூடியவை. ஜெர்மனியை சேர்ந்த ரான்சன் என்பவர் 1895 தற்செயலாக எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தார். ஆரம்ப நாட்களில் எக்ஸ் கதிர்களின் தன்மை பற்றி அவ்வளவாக அறியப்படாத காரணத்தால் அது பற்றி தவறான கருத்து நிலவியது. எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி படம் எடுத்தால் அப்படத்தில் முக்கியமாக எலும்புதான் தெரியும் என்பதை அறிந்து கொள்ளாத காரணத்தால் சிலர் எக்ஸ்ரே கருவிகள் ஒருவரை ஆடையற்றவராக காட்டும் என்று தவறாக புரிந்து கொண்டனர். அமெரிக்காவில் எக்ஸ்ரேயை தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டது. எக்ஸ்ரே கண்டுபிடிக்கப்பட்டு சில ஆண்டுகளே ஆகியிருந்ததால் அது பற்றி தவறான கருத்து நிலவியதில் வியப்பில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு இதற்கு நேர்மாறாக அதே அமெரிக்காவில் எக்ஸ்ரேயை இஷ்டத்துக்கு துஷ்பிரயோகம் செய்யும் நிலையும் ஏற்பட்டது. காலணிகள் ஒருவர் காலுக்கு சரியாக பொருந்துகிறதா என்று கண்டறிவதற்கு காலணி கடைகளில் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தும் கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. இக்கடைகளில் பணியாற்றுகிற ஊழியர்களின் உடல் நலம் பாதிக்கப்படுவதாக தெரிய வந்த பின்னரே இவ்வகை கருவிகள் தடை செய்யப்பட்டன. எக்ஸ் கதிர்கள் அளவுக்கு மீறி உடலை தாக்குமானால் கதிர்வீச்சு காரணமாக உடலில் உள்ள திசுக்கள் பாதிக்கப்படலாம் அல்லது அழிந்து போகலாம், புற்றுநோய் கூட ஏற்படலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் சில காலம் எக்ஸ் கதிர்கள் பற்றி ஆராய்ச்சி நடத்திய போது அவரது உதவியாளர் அஜாக்கிரதையான வகையில் எக்ஸ்ரே கருவிகளை கையாண்டதால் புற்றுநோய் தாக்கி உயிரிழந்தார். ஜெர்மனியில் இவ்விதம் உயிரிழந்தவர்களுக்காக நினைவு சின்னமே உள்ளது. கதிர்வீச்சு பற்றிய ஆபத்து நன்கு தெரிய வந்ததும் எக்ஸ்ரே பயன்பாடு மீது கடும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன. எக்ஸ்ரே கதிர்களை கையாளுகிற ஊழியர்கள், டாக்டர்கள் ஆகியோர் குறிப்பிட்ட காலத்தில் எந்த அளவுக்கு கதிர்வீச்சுக்கு உள்ளாகலாம் என்பது குறித்து உலக அளவில் கட்டுப்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா என்பது குறித்த சில செய்திகளை தெரிந்து கொண்டீர்கள். வாசித்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக உயிரியல் உயராய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: எனக்கு என்னென்ன சார், கடல் வேளாண்மை, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாக இன்றைக்கி உலகம் முழுக்க போயிட்டுருக்கு. சில நாடுகள்லாம் இது ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு நாடு. நம்ம நாட்டில் வந்து மூன்று பக்கமும் கடல் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து இதில் ஈடுபடலாம் அப்படின்னு அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இதில் நிறையா ஆர்வம் செலுத்தி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நேயர்களுக்கு வந்து கடல் வேளாண்மை அப்படின்னா, ஏன்னா நிலத்தில் வேளாண்மை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் கடல் வேளாண்மை அப்படி

0: போது அது என்னது, நம்ம நெல் விளையிற மாதிரி கரும்பு விளையிற மாதிரி கடல்ல போய் ஏதாவது விளைவிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா?
1: கண்டிப்பா.
0: கடல் வேளாண்மை அப்படின்னா என்ன?
1: இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிலத்துல வந்து நெல் சாகுபடி கரும்பு சாகுபடி அதிகமா எல்லாமே பண்றாங்க. ஆனா கடல்லையும் இதே போல கடல் வேளாண்மை பார்க்கும் போது இதை வந்து மெயினா வந்து கடல் பாசிகள் அது ஒரு வகையா பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நண்டு வளர்ப்பு, கடல் நண்டு, கடல் மீன்கள் வளர்ப்பு, கடல் சிப்பிகள் வளர்ப்பு மற்றும் கடல் ஆர்னமெண்டல் ஃபிஷ் அழகான மீன்கள் வளர்க்கக்கூடியது, இது எல்லாமே கடல் சார்ந்து வேளாண்மை பண்ணக்கூடியதுனால இதுல ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய மூன்று பக்கம் கடலா இருந்த போதிலும் ஃபாரின் கண்ட்ரியை கம்பேர் பண்ணக்கூடிய டைம்ல நம்ம இந்தியன் கண்ட்ரியில வந்து இந்த மாதிரி வேளாண்மை வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. இன்னும் அதிகப்படுத்தலாம், ஏன்னா இவ்வளவு ஸ்கோர் கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டா கூட 68 கிலோமீட்டர் கடற்கரை போய் தான், தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 1000 கிலோமீட்டர் பரப்புல மட்டும். இப்ப இந்தியாவில நீங்க சொன்ன மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் இந்த ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா 11000 கிலோமீட்டர் கடல் சார்ந்த பகுதியாவே இருக்கு. கடல் சார்ந்த பகுதியே இவ்வளவு இருக்குன்னா கடற்கரை ஓரம் மட்டுமே கடல் வந்து எவ்வளவோ நிறைய இடத்துல அதிகமா இருக்கு. ஆனா இதுல வந்து நம்ம வேளாண்மை, நான் சொன்ன மாதிரி கடற்பாசிகள், கடல் நண்டு, கடல் மீன்கள், சிப்பி எல்லாமே நம்ம வளர்க்கலாம். இன்னும் அதிக அளவுல வளர்த்து நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிக்கே இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
0: பொதுவா அந்த அக்வா கல்ச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து உங்களை மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் அதிகமா பயன்படுத்துவாங்க, நேயர்களுக்கு அதோடைய விளக்கத்தை சொல்லுங்களேன்.
1: சார், இப்ப அக்வா கல்ச்சர் வந்து காமனா நம்ம கல்ச்சர்ல நல்ல நீர்லயும் வளர்க்கலாம். அக்வானாலே வாட்டர் கல்ச்சர், அந்த தண்ணியில எதெல்லாம் நம்ம கல்ச்சர் பண்ண முடியுமோ, இப்ப கடல்ல நேரடியாவே இதெல்லாம் தானா வளரும், அதை தவிர அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம நம்ம வளர்க்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் இது வந்து அக்வா கல்ச்சர். தண்ணியின் மூலமா நம்ம எது வளர்த்தாலும் சரி, சின்ன பாசிகளையும் வளர்க்கலாம், பெரிய மீனையும் வளர்க்கலாம். அதனால காமன் டேம் வந்து அக்வா கல்ச்சர். அதுல மெரைனும் வரலாம், ஃப்ரெஷ் வாட்டரும் வரலாம். நீங்க கேட்டது மாதிரி மேரி கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த மேரி கல்ச்சர் தான் நம்ம கடல் வேளாண்மை மெரைன் ரிலேட்டடா. இப்போ கோஸ்டல் ஏரியா, கழிமுக பகுதி இந்த பகுதியில எல்லாமே நல்ல நீர்ல வளரக்கூடிய தனி அதெல்லாம் அக்வா கல்ச்சர் வந்துடும். மேரி கல்ச்சர்ல கடல் சார்ந்த பகுதிகளில் வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அதுதான் அக்வா கல்ச்சர் நம்ம சொல்றோம்.
0: அதுதான் கடல் வேளாண்மை,
1: கடல் வேளாண்மை என்று நம்ம சொல்றோம்.
0: அதுல எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் வளர்க்கலாம்?
1: இப்ப நான் சொன்ன மாதிரி கடல் பாசிகள் அதிக அளவுல நிறைய வளர்க்குறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடல் மீன்கள். கடல் மீன்கள் வந்து இப்போ மெயினா வந்து உணவா தான் அதிகமா யூஸ் பண்றோம். அதே போல இப்போது பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ்னு சொல்லுவோம், அலங்கார மீன்கள் அதுவும் நம்ம நிறைய பண்றோம். எங்க கல்லூரியிலேயே வந்து அதிக அளவுல ஆர்னமெண்டல் ஃபிஷ் வளர்த்து மக்களுக்கு, எஸ்சி எஸ்டி அந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி மக்களுக்கு எல்லாமே நியர் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட நாங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலமா வருமானம் ஈட்டக்கூடிய அளவுல நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: சரிங்க சார். இப்போ நீங்கள் கடல் பாசி மீன்கள், சங்கு வகைகள், கலர் மீன்கள், நண்டு இதெல்லாம் கூட நம்ம கடல் வேளாண்மையில் வளர்க்கலாம். இப்போ எனக்கு என்னென்னா கடல் பாசி புதுவை மாநிலத்தில் வந்து இப்போ காரைக்கால் பக்கத்தில் கூட இந்த கடல் பாசியை வந்து வளர்த்து அது வந்து இன்னைக்கு பெரிய உணவுப் பொருளாகவும் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம அந்த அழகு சாதன பொருட்கள்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, ஐஸ்கிரீம் முதற்கொண்டு பயன்படுத்துகிறாங்க, பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. சைவத்தில் சேர்த்ததுனால வந்து புரோட்டீன் ரிச்சுங்கிற முறையில் வந்து அதுவும் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இந்த கடல் பாசி இது சம்பந்தமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி வளர்க்கலாம், கடல் வேளாண்மையில அதை எப்படி வளர்க்கறது? ஏன்னா இயற்கையிலவும் கடல் பாசி இருக்கும்,
1: வளரும்,
0: அதை வந்து நம்ம வந்து செயற்கையா நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம்? ஏன்னா வந்து நீங்க எல்லாம் சொன்னீங்க, கிட்டத்தட்ட ஒரு 11000 கிலோமீட்டர் நீளம் இருக்குது நம்மளுடைய நாட்டை சுத்தி கடற்கரை. அப்ப நம்ம எவ்வளவு வந்து இதுல வளர்க்கலாம்? ஏன்னா நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட அதிகமா செய்யறாங்க. அப்ப நம்ம வந்து முனைப்பு காட்டினோம்னா நம்ம நிச்சயமா அதிகமா செய்ய முடியும்.
1: கண்டிப்பா
0: அரசாங்கத்துக்கும் அந்நிய செலவாணி நிறைய கிடைக்கும். அந்த விதத்துல வந்து இந்த கடல் பாசி வளர்ப்பு அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இப்போ இந்த கடல் பாசியில வந்து ஏன் வளர்க்கணும்? நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய கடல் பாசி எல்லாமே நம்ம அறுவடை பண்ணிட்டா அதுல நமக்கு அதிகமா திரும்ப நம்ம எடுக்க முடியாது. அதனாலதான் அந்த கடல் பாசியை வந்து மக்களுக்கு கோஸ்டல் பீப்புள்கள் நிறைய அந்த கல்ச்சர் டெக்னாலஜி எப்படி வளர்க்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இது மூலமா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிஷரிஸ், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கூட இதுல இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு NFDP, நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட் இது மூலமா நாங்களே நிறைய அந்த மக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். கடல் பாசி வளர்க்கறது வந்து நமக்கு வந்து சிம்பிள் டெக்னாலஜி தான், இது ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இதுல வந்து லாங் லைன் ரோப் ஒரே லைனா வந்து கயிறு கட்டி வளர்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெட் மெத்தட், கயிறுல வந்து அந்த கடல் பாசியை மதர் பிளான்ட் எடுத்துட்டு வந்துட்டு தாய் பாசி எடுத்து அதை ஒரு முடிச்சுக்கு 100 கிராம் வச்சு கட்டி விட்டாச்சுனாலே அடுத்த 45 நாள்ல ஒரு மிதவைனா 60 கிலோ கடல் பாசி போட்டாச்சுன்னா 350 கிலோ நம்ம அறுவடை பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி. அப்படி வளர்க்கக்கூடிய டைம்ல வந்து கேஜிலையும் வளர்க்கலாம், பெண் கல்ச்சர்ல வளர்க்கலாம். இப்போ வயல்ல நடுறாங்கல்ல நாத்து, அது மாதிரி தரையில ஊனியும் கடல் பக்கத்துல நல்ல நட்டு
0: பார்த்தாவே அதே மாதிரி தெரியுது.
1: கடல்லையும்
0: நிறைய நாத்து இருக்குமோ தண்ணி.

0: உள்ளார அப்படியே ஒரு வயல் மாதிரியே இருக்குது.
1: இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து கடல் புல்லும் இருக்கும். அதனால கடல் பாசி எது, கடல் புல் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னோட பிஹெச்டி ஏரியாவே பாண்டிச்சேரி தான், அந்த காந்தி சிலைக்கு முன்னால ஏரியா. முன்னாலாம் வந்து படிக்கட்டு இருக்கும், நேரம் இறங்கி போய் தான் கலெக்ஷன் பண்ணுவோம்.
0: ஒட்டின மாதிரியே வந்து கடல் இருந்தது.
1: ஆமா, இப்போ வந்து கடல் இங்க வந்துச்சு. அதனாலதான் ராக்கி ஸ்டோர்லாம் நிறைய போட்டு கடல் எடுத்து பாதுகாக்கிறாங்க. எனக்கு நினைவுகள் இங்க வந்தோடனே அந்த நினைவு தான் வருது, பாண்டிச்சேரி வந்தோடனே. அந்த அளவுக்கு வந்து கடல் பாசியும் நிறைய வளர்க்குறாங்க. இந்த கடல் பாசியில வந்து தாய் பாசியிலிருந்து எடுத்துட்டு வந்து திரும்ப வளர்த்த பிறகு திரும்ப நம்ம தாய் பாசி எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதை வளர்த்து ஆர்வஸ்ட் அறுவடை பண்ணி முடிச்ச பிறகு 350 கிலோ கிடைக்குதுன்னா அதில் ஒரு 60 கிலோ மட்டும் எடுத்து திரும்ப அந்த கயிறுலேயே கட்டி விட்டுடலாம். அப்போ மீதி 300 கிலோ நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்து ஹை டிமாண்டா இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து உடனே வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாங் லைன் ரோப், ஒரே கயத்துல நீளமா கட்டி கரையிலிருந்து நீளமா கட்டி வளர்க்கலாம். அடுத்து வந்து நெட்டு மெத்தட்னு சொல்லுவாங்க, அது மூங்கில் மிதவை மெத்தட், அதுலயும் வளர்க்கலாம். கேஜி போட்டு ஒரு கூண்டு போட்டு அதுக்குள்ளயும் வளர்க்கலாம். இப்படி நிறைய மெத்தடாலஜி இருக்கு. காங்கிரீட் பிளாக் மெத்தடு, நம்ம எந்த ஏரியால வளர்க்க போறோம் அந்த சைட் செலெக்ஷன் சொல்லுவாங்க. வேவ்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடாது, சைக்ளோன் அதிகமா வரக்கூடாது, வேவ் ஆக்சன் ரைட்டா வந்தாலே போதும். ஏன்னா இதுக்கு உரம் எல்லாம் நம்ம எதுவுமே போட போறது இல்லை. அப்படி இருக்க டைம்ல கடல் தண்ணியில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை எடுத்து நல்லாவே வளரக்கூடிய தன்மை உண்டு. நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை போய் மானிட்டரிங் பார்க்கணும், போய் பார்த்துட்டு வந்தாலே போதும். அந்த அளவுக்கு வந்து கடல் பாசி நல்ல வளர்க்க முடியும், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால வந்து நல்ல வளர்க்கலாம்.
0: அதுல நிறைய வகைகள்லாம் இருக்குது அப்படின்லாம்.
1: ஆமா சார், இதுல வந்து நம்ம இந்தியால பொறுத்த மட்டும் 844 கடல் பாசி இருக்கு இந்தியால மட்டும். உலக அளவில் பாத்தீங்கன்னா 2000 மேல இருக்கு. அது 844 பாசிகளையும் எல்லா பாசிகளையுமே நம்ம வளர்க்க முடியாது. ஏன்னா அதுல மார்க்கெட்டிங் டிமாண்ட்னு சொல்லக்கூடிய அகார் ப்ரொடக்ஷன், அல்ஜின், கேராஜீனன், இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட். இதெல்லாம் கடல் பாசி தான் எடுக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம், டேப்லெட்டு, கேப்சியூலுக்கு யூஸ் பண்றாங்க, மருந்தா யூஸ் பண்றாங்க, உணவா யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து கிராசிலேரியா, கேப்பாபைக்கஸ், என்ட்ரோமார்பா, இந்த ஸ்பீசிஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுனால மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து இந்த பாசி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அதனால மார்க்கெட் பீப்புள் வந்து எந்த பாசி, எது நியூட்ராசிட்டிகள் வேல்யூ இருக்கோ, மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பாசிகளை வளர்த்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமா கிடைக்கும். அதனாலதான் இந்த கடல் பாசி அதிகமா வளர்க்குறாங்க.
0: இப்போ எந்த கடல் பாசி கொஞ்சம் குயிக்கா வளரக்கூடியது, அதிகமா நமக்கு ஈல்டு கொடுக்கக்கூடியது அப்படிலாம் ஏதாவது இருக்கும் இல்லையா?
1: அதனுடைய வளரும் தன்மையை பொறுத்து இப்போ கேப்பா பேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு பாசி, அது வந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்ததுதான். ஆனா இந்த பாசி பாத்தீங்கன்னா 40 நாள்லயே அறுவடை பண்ணிடலாம். நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா கிராசிலேரியா எடுலிஸ், கிராசிலேரியா டியூரா, கிராட்டுலூபியா, இந்த பாசிகள் பாத்தீங்கன்னா 120 நாள். அப்ப நாள் வந்து அதிகமா ஆகும். இப்ப நெல் வகையை வளர்க்குறோம், ஷார்டஸ்ட் ஒரு 80 நாள் வளரக்கூடிய நெல் பயிர் தான், அறுவடை பண்ணக்கூடிய பயிர் தான் நம்ம செலக்ட் பண்றோம். அது மாதிரி ஷார்டஸ்ட் வளரக்கூடிய பாசி தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம்.
0: சரிங்க சார், இப்ப கடல் முழுக்க மீன் வளம் இருக்குது, மீன்கள் இயற்கையாகவே கடலில் பெருகுது. ஆனால் வந்து கடலில் வந்து ஒரு பகுதியை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்து நாம் மீனை வளர்த்து மீன் வளத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம், அது மூலயமா நல்ல லாபம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி மீன் வகைகள்லாம் எது, அதை எப்படி வளர்க்குறது? இப்போ கூண்டு மாதிரி கழிச்சு வளர்க்குறதா, இப்போ நீங்கள் எந்த மாதிரி மெத்தட்லலாம் வளர்க்கலாம், இப்போ அதுக்கு ஏதாவது உணவு நம்ம கொடுக்கணுமா, என்னெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ மீன் இயற்கையிலேயே நமக்கு கிடைக்குது. ஃபிஷர்மேன் வந்து காலில் போட்டில் போகிறாங்க, கடல் அதிகமான ஆழப்பகுதியிலையும் போய் மீன்லாம் வந்து அறுவடை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன மீன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஃபிஷ் ஹாலிடேலாம் விடுறாங்க, அந்த 3 மாதங்கள் ஏப்ரல் மே ஜூன்ல வந்து யாருமே மீன் பிடி தடை காலம். எதுக்காக?
0: மீன்கள் இனவிருத்திக்காக.
1: இனவிருத்தி பண்ணக்கூடிய டைம்ல குஞ்சு மீனையும் நம்ம வந்து அப்படியே எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும். அதனால அடுத்த ஃபியூச்சர்ல வந்து நமக்கு மீன் கிடைக்கிறதே ஒரு இல்லாம போயிருது. அதற்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த டைம்ல யாரும் மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் சில பேர் வந்து தெரியாம மீன் பிடிச்சிட்டு தான் வராங்க. அதே போல வந்து இலங்கை பக்கம் போய் அதிகமா கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஏன்னா வந்து அந்த நம்ம தீவை அவங்களுக்கு மீனா கொடுத்ததுனால அந்த ஏரியால நிறைய கிடைக்குது. அதனாலதான் நம்ம மக்கள் அங்க போய் நிறைய கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ இப்படி கலெக்ஷன் பண்ணக்கூடிய டைம்ல நம்ம நியர் ஷோர் பக்கத்துல கோஸ்டல் பீப்புள் நிறைய இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியான முறையில இந்த கூண்டு மூலமா எப்படி வளர்க்குறது, கூண்டு வளர்க்குறது சர்க்குலர்ல இல்ல ரெக்டாங்குலர் இந்த ஸ்கொயர் டைப்ல போட்டு நம்ம வந்து கடற்கரை பக்கத்திலேயே கூட நம்ம வளர்க்கலாம். அப்போ சைட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஏரியால வந்து நல்ல மீன் வளரும், அந்த தண்ணி வந்து சுத்தமா இருக்கா? இப்போ கடலூர் பக்கம் எல்லாம் எடுத்தாச்சுன்னா இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கிறதுனால அந்த ஏரியால வந்து பொலூட்டட் வாட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த ஏரியா நம்ம கண்டிப்பா செலக்ட் பண்ணக்கூடாது. அதனால வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் குவாலிட்டி கரெக்டா பாத்துக்கணும், நல்லா இருக்கா, உப்புத்தன்மை அதிகமா இருக்கா. ஏன்னா உப்புத்தன்மை அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய மீன் வந்து கழுத்தி மீன் இருக்கு, சீ பாஸ் மீன் சொல்லுவாங்க, அதே போல மடவை மீன், மல்லட்டு, இதெல்லாம் நியர்பை பேக் வாட்டர்ல கூட நம்ம அந்த கூண்டு வளர்த்து வளர்க்கலாம். இந்த கூண்டு வளர்ப்புல பாத்தீங்கன்னா மெயினா வந்து பிக்ஸ்டு கேஜ்னு சொல்லுவாங்க, பெர்மனண்டா ஒரு இடத்துல தண்ணி ஆனா வந்துட்டு போயிட்டே இருக்கணும். தண்ணிக்குள்ளதானே வளர்க்க போறோம், அப்ப தண்ணீர்

0: உள்ள நியூட்ரியன்ஸ் தான் அந்த மீன் எடுக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு கேஜ் கல்ச்சர், அடுத்து வந்து ஃப்ளோட்டிங், தண்ணி அதிகமாக மிதந்துட்டே இருக்கும். அதுக்கு காங்கிரீட்டு அந்த ஒரு சிலிண்டர்லாம் போட்டு நம்ம வளர்த்தாச்சுன்னா அது வந்து மிதந்துட்டே இருக்கும். ஆனால் ஆங்கரையும் போட்டிருக்கணும், அது முக்கியம். அடுத்தது சப் மர்ஜ்டு, கொஞ்சம் உள்ளுக்கு கீழே போய் நம்ம கொடியெல்லாம் நட்டி வச்சுட்டு தண்ணிக்குள்ளேயே எப்பவும் இருக்கும், அப்படியும் போட்ட கேஜும் வளர்க்கலாம். இப்படி வளர்க்கக்கூடிய டைம்ல இந்த மீன் வந்து அடல்ட் ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வந்து அந்த இடத்துல கொண்டு போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் அதனுடைய டெய்லி குரோத் ரேட்டு எப்படி வளருது அதை மானிட்டரிங் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் டிசீஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. மீன்களுக்கு நோய் வருமா நீங்க கேட்கலாம், வரும்.
1: செதில் உதறது இதெல்லாம் நம்மளே பாக்குறோமே.
0: ஆமா, அதனால வந்து சில நோய்கள் வரும். அதை பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து உடனே ஆன்டிபயோட்டிக்ஸ், அது என்ன மெடிசன் ஏதாவது கொடுத்தாச்சுன்னா ஃபீடு மூலமா கூட கொடுக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு வந்து 4 times ஃபீடு கொடுக்கணும். அந்த உணவு பாத்தீங்கன்னா சில மீன்கள் சாப்பிடும், நத்தைகள் சாப்பிடும், சிப்பிகள், அதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா அது மாதிரி ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுலாம் கொடுத்தாச்சுன்னா அதனுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கும். வளர்ச்சி அதிகமா இருக்கிற டைம்ல நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய டைம்ல ஒரு கேஜி வந்து 300 to 400 வர போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்.
1: மீன்கள்ல வந்து எத்தனை வகைகள் இருக்கு சார்?
0: இந்த மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து நிறைய ஃபின் ஃபிஷ் சொல்லுவாங்க, ஷெல் ஃபிஷ், இந்த ரெண்டு டைப்.
1: அதாவது மேஜரா பிரிச்சோம்னா இது ரெண்டா
0: ரெண்டு டைப்பா தான் மெயினா பிரிக்கலாம். எப்படி ஏன் பிரிச்சிருக்காங்கன்னா ஃபின் பின் இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க காடல் பின், பெக்டோரியல் பின், பெல்விக் பின், இதை வச்சுதான் நம்ம பிரிப்பாங்க அந்த வெர்டிபிரேட்ல. இதுக்கு வந்து பின் இருக்கும் கண்டிப்பா, அதுதான் நம்ம மீன் சொல்லுவோம். நிறைய பேர் செல்ஃபிஷா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த செல்ஃபிஷ்ல இந்த செல்ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு பின்னால ஓடு இருக்கும். இப்போ மலஸ்க் எடுத்தாலும் சரி, சங்கு வகைகள், செப்பியா, லாலிகோ எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பின்னால வந்து ஒரு ஓடு இருக்கும். அப்படி இருந்தாச்சுன்னா அதெல்லாம் செல்ஃபிஷ். அப்ப இந்த ரெண்டு வகையிலையும் நம்ம அதிகமா வளர்க்கலாம். அதனாலதான் மெயினா முக்கியமா இந்த ரெண்டு வகைகளும் நம்ம சொல்றோம்.
1: இப்ப நீங்க சொன்னதுல வந்து விளக்கமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா எப்படி? இப்ப செல்ஃபிஷா இருக்கட்டும் இல்ல ஃபின் ஃபிஷா இருக்கட்டும், அதுலயும் வகைகள்லாம் இருக்கும்ல நிறைய?
0: ஆமா ஆமா, கடல்ல வளர்க்கக்கூடிய மீன்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சீபாஸ், லேட்டஸ் கல் கரிஃபர், அது மாதிரி கெளுத்தி மீன், இதெல்லாம் வந்து அதிகமாக லாபம் தரக்கூடிய மீன்கள். அதனால இந்த மீன்களை நம்ம நிறைய வளர்க்கலாம். இதை தவிர நிறைய சாப்பிடக்கூடிய மீன்கள் நிறைய இருக்கு. அந்த குரூப்பர்னு சொல்லக்கூடிய மீன் வகைகள் இருக்கு, இதெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப வஞ்சிர மீன்லாம் சொல்றாங்கல்ல, பெரு கிலோவே 600 to 800 சொல்றாங்க, அதிகமா இருக்கு. அதனால வந்து மக்கள் வந்து டேஸ்ட தான் விரும்புறாங்க. தவிர டேஸ்ட் மட்டும் இல்லாம சில மீன்கள் வந்து மருத்துவ குணங்களும் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒவ்வொரு மீன சொல்றாங்க, அந்த மீன கூட நம்ம வளர்க்கலாம். இதனால வந்து நம்ம பணம் அதிகமா ஈட்ட முடியும்.
1: இப்ப ஷெல் ஃபிஷ்ல வந்து ரால்லாம் அதுல வருமா?
0: ஆமா சார், அதுல வந்து ஓடு இருக்குல்ல உங்களுக்கு, கிரஸ்டேஷியன் இதுல வர்றதுனாலதான் நம்ம ரால் மீனையும் அதுல சொல்லலாம். நண்டு வகைகளும் அதுலதான் வருது, அதிகமா
1: இறங்கி
0: போனோம்னா இந்த அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து கிராஸ் ஆஸ்ட்ரியா மெட்ராசென்சிஸ், ஏன்னா மெட்ராஸ் ஏரியால தான் அதிகமாக இது கிடைக்குது, இந்த கோஸ்டில் தான் கிடைக்கிறதுனாலதான் மெட்ராசென்சிஸ் பேர். இது எடிபிள் ஆயிஸ்டர். இந்த எடிபிள் ஆயிஸ்டரையும் நம்ம வந்து வளர்த்து அதிகமாக பணம் ஈட்ட முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து முத்து, எல்லாருக்குமே முத்துன்னா பிடிக்கும். அதான் அந்த தூத்துக்குடி ரொம்ப ஃபேமஸ்,
1: முத்துன்னா ரொம்ப ஃபேமஸ்.
0: ஆமாம், இயற்கையான முத்து. அப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா எடுத்துட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் இயற்கையில இல்லை, ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. அடுத்தது வந்து இப்போ ஹைதராபாத் பியல்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டிபிஷியலா எல்லாம் வாங்குறாங்க. ஆனா இப்போ சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல வந்து அந்த சிப்பிக்குள்ள முத்து வந்து ஒரு இனிஷியேட் பண்ணி அது மூலமா நிறைய கல்ச்சர்
1: தூண்டுதல் மூலமா அதுல முத்து உருவாகிற ஒரு நிலையை உண்டாக்கி
0: நம்ம வந்து இயற்கையிலுமே முத்து எடுக்கிறாங்க.
1: சரிங்க சார், இப்ப மீன் வளர்ப்பு பத்தி கூட சொன்னீங்க, கூண்டு மீன் வளர்ப்பு, அதுல வந்து நம்ம வளர்க்கும் போது பக்கத்திலேயே இந்த கடல் பாசியையும் வளர்க்கலாமா?
0: கண்டிப்பா. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நல்ல ஒரு கேள்வி. முன்னால வந்து மீன் மட்டும் தான் வளர்த்துட்டு இருந்தாங்க, இப்போ லேட்டஸ்டா சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட் எங்க சென்டர் எல்லாமே என்ன பண்றோம்னா ஒரு கூண்டு உள்ள மீனை வளர்த்துட்டு இருக்கிறோம். அது பக்கத்துல அதை சுத்தி கடல் பாசியை, மிதவை கடல் பாசியோட சுத்தி போட்டு வச்சிடறோம். போட்டு வைக்கிறதுனால என்னன்னா இந்த மீனுக்கு வந்து கடல் பாசி ஆக்சிஜன் அதிகமா கொடுக்கும். ஏன்னா பாசியில் வந்து எப்பவுமே நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் அதிகமா தருது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மீன் விடக்கூடிய இந்த எஸ்கிரேஷன் வேஸ்ட் எல்லாமே வந்து இந்த கடல் பாசி எல்லாமே அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணி கடல் பாசியும் நல்லா வளருது, மீனுக்கும் பயனடுது. அதனால ரெண்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால இப்ப ரெண்டும் வளர்க்கறதுனால ஈல்டிங் பார்த்ததுனால ரெண்டுமே நல்லா இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது பண்ணிட்டு இருக்காங்க.
1: சரி, நம்ம இந்த கடல் பாசியை அந்த கூண்டு முறையில் வளர்க்கலாமா, இல்லை கடல் பாசியை வந்து மிதவை முறையில் வளர்க்கலாமா, எது நல்லா இருக்கும், எங்கே வளர்க்கலாம், முகத்துவாரம் இருக்கும், இல்லை கடல் மட்டும் இருக்கும், இல்லை ஆறுகள் இந்த மாதிரி பகுதிகள் கடலில் போய்

0: சேர இடம் இருக்கும், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் என்னென்ன செய்யலாம்?
1: இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது சில பாசிகள் மட்டும்தான் பேக் வாட்டர்ல வளர்க்கலாம். ஒவ்வொரு பாசிக்கும் அதனுடைய செலினிட்டி ரொம்ப முக்கியம், அந்த சால்ட் கண்டென்ட்,
0: உப்புத்தன்மை,
1: உப்புத்தன்மை தான் முக்கியம். அதே போல சில பாசிகளை கடல்ல தான் வளர்க்கலாம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த பாசியை கடல்ல வளர்க்கலாமா இல்ல பேக் வாட்டர்ல வளர்க்கலாமா, அதனுடைய பயாலஜிக்கல் கேரக்டர் நம்ம தெரிஞ்சிட்டு தான் நம்ம வளர்க்கணும். அப்படி வளர்க்கக்கூடிய டைம்ல சில பாசிகள் வந்து நல்ல சால்ட் வரக்கூடிய பாசியை வந்து பேக் வாட்டர்ல நம்ம வளர்க்கக்கூடிய நேரத்துல வந்துச்சு, அந்த ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஃப்ளோ அதிகமாச்சுன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோ வந்ததுனால உப்புத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அப்படி வந்துன்னா 2-3 நாளையே வந்து அந்த கடல் பாசி எல்லாமே அழிந்துவிடும். அதனால வந்து நம்ம சால்ட் கண்டென்ட் எல்லாமே கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி தான் அந்த இடத்துல வளர்க்கணும். வேவ் ஆக்ஷன் நல்லா இருக்கா, அதனுடைய நியூட்ரியன்ஸ், அந்த வாட்டரில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். அதுமாதிரி இந்த பொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அந்த வாட்டரில் வந்து நல்ல தனியாக இருக்கணும். நியர்பை மார்க்கெட்டிங், இண்டஸ்ட்ரி, அந்த ஏரியாலாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. சைட் செலக்ஷன் ரொம்ப முக்கியம். நாங்கள் கூட இந்த பாண்டிச்சேரியில் மரக்கணம் பக்கத்தில் கூட நாங்கள் கடல் பாசி வளர்த்து அந்த மக்களுக்கு கூட நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம்.
0: இப்போ சில பகுதிகளில் என்ன சொல்கிறாங்க சார், கடல் பாசியிலே வந்து விஷத்தன்மை உடைய கடல் பாசிலாம் இருக்குது. இந்த மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஒரு சிவப்பு கலரில் பாசி வந்தது, அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்கள், யாரும் போகாதீங்க கிட்ட, அது ஆபத்தான விஷயம் அப்படிலாம் சொன்னாங்க. அது கொஞ்ச நாள் ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும் தானாகவே போயிடும்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்களேன்
1: சார். இதில் கடல் பாசி வந்து மேக்ரோ ஆல்கேன்னு சொல்லுவோம், பெரிய பாசிகள். இந்த மைக்ரோ ஆல்கே நீங்கள் சொல்கிறது வந்து மைக்ரோ ஆல்கே, சின்ன பாசிகள், கண்ணுக்கு தெரியாத பாசிகள் கடலில் எப்பவும் இருக்கும். அந்த சூட்டபிள் என்விரான்மெண்ட், சரியான அதனுடைய சூழ்நிலை வந்தவொடனே வெப்பம் நல்லா வந்து அதனுடைய இனப்பெருக்கம் கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த திடீர்னு அந்த எஸ்யூரியில் இல்லை பேக் வாட்டரில் கடலில் கூட அந்த கடல் பாசிகள் வந்து சடனாக ப்ளூம் ஆயிடும். அதான் ப்ளூம் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. சடனாக இனப்பெருக்கம் அதிகமாகி அந்த கடல் தண்ணி எல்லாமே ரெட் கலரில் மாறிடும். ரெட் கலர் வந்துன்னா ட்ரைகோடெஸ்மியோன்னு ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. அதனால வந்து அந்த கலர் வந்து 5 கிலோமீட்டர், நாங்கள் ஒரு பெரிய மகா ப்ராஜெக்டே பண்ணோம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்சேஞ்சில். அந்த ப்ராஜெக்டே 15 வருஷம் ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட், அந்தமான் எல்லா ஏரியாலையும் போய் பண்ணியிருக்கிறோம். அதில் நாட்டி ருக்கான்னு ஒரு பாசி, டைனோ பிளாஜிலேட்னு சொல்லுவாங்க, அந்த பாசி வந்தாச்சுன்னா கடல் ஃபுல்லாக கிரீன் கலராக மாறிடும், ப்ளூ கலராக மாறிடும். ஒவ்வொரு பாசி ட்ரைகோடெஸ்மியோன்னு சொல்லுவாங்க, மைக்ரோசிஸ்டிஸ்ன்னு ஒரு பாசி, இந்த பாசிகள்லாம் மைக்ரோ ஆல்கே. ஆனா இந்த பாசிகள் திடீர்னு வளர்ந்துரும், வந்தோடனே அங்க ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு அங்க இருக்கக்கூடிய மீன்கள் இறந்து போயிரும். ரெண்டாவது மீன்கள் இதை சாப்பிட்டாச்சுன்னா இதெல்லாம் டாக்ஸிக். இப்போ மைக்ரோ ஆல்கே இல்லைன்னா மீனே இல்லை. ஆனா இந்த மைக்ரோ ஆல்கேல சில பாசிகள் கைலி டாக்ஸிக்கா இருக்கு, அது டயனோபிளாஜெல்டாவா இருக்கலாம் இல்லைன்னா டயட்டமா கூட இருக்கலாம். இந்த பாசிகள்லாம் வந்து நம்ம சொல்றோம் மைக்ரோ ஆல்கேல. ஆனா இதுதான் மதர் மில்க் மாதிரி அங்க இருக்கக்கூடிய மீன்கள் இருக்கு. இந்த கடல் பாசி இல்லைனா மீனே கிடையாது. இந்த கடல் பாசி தான் முதல் உணவு. தாய் மார்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீடா கொடுக்குறாங்களா தாய்ப்பால். அதே போல தான் இந்த பைட்டோ பிளாங்டான் மட்டும் இல்லைன்னா அங்கே மீனே இருக்காது. ஆனா இதுல சில கெடுதியான ஒரு 5% எப்பமாவது வரும். ஆனா கம்பேர் பண்ண டைம்ல இந்தியாவில வந்து கேரளால தான் ஒரு 4 பேர் வந்து வாமிட் பண்ணாங்க, ஒரு 2 பேர் இறந்தாங்க. இந்த மாதிரி கேசஸ்ல ப்ளூம் ஃபார்மிங் ஸ்பீசிஸ் வந்து மீனை சாப்பிட்டு நமக்கு வரும். இல்ல நிறைய டிசீஸ் இருக்கு. இப்ப பேராலிசிஸ் கூட வரும், செல்ஃபிஷ் பாய்சனிங்ல வந்து பேராலிசிஸ் வரும், அம்னீசியா டிசீஸ் வரும், இதுல நிறைய டிஎஸ்பி டயரெட்டிக் டயரியா வரும். அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த மாதிரி சீசன்ல நம்ம மீன் சாப்பிடாத அவாய்ட் பண்ணது நல்லது. ஃபாரின் கண்ட்ரில நிறைய வரும், அங்குள்ள என்விரான்மெண்ட்டுக்கு. அதனால உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த ஏரியால இந்த டைம்ல ப்ளூம் ஃபார்ம் ஆயிருக்கு, யாரும் வந்து மீன் பிடிச்சி சாப்பிடக்கூடாது, அந்த ஏரியால யாரும் போகக்கூடாது, அந்த மாதிரி இமிடியட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு. அப்ப கலரே மாறிடும், கடல் கலர் டோட்டலாக மாறிடும்.
0: இப்ப கடல் ஓரத்துல எல்லாம் வந்து குளங்கள் இருக்கு, ஓரளவு கொஞ்சம் உப்புத்தண்ணியோட தான் தண்ணி இருக்கும். அதுல வந்து நம்ம அந்த ரால் வளர்க்கலாமா, இந்த கடல் பாசி வளர்க்கலாமா, அதுல நம்ம என்னென்னலாம் வேளாண்மை செய்யலாம்?
1: அதுல வந்து முக்கியமா வந்து இறால் மீன், மெயினா வந்து பெரிய குட்டைகள்லாம் வச்சுட்டு, ஏன்னா தண்ணி வந்து ஹை டைடு வரைச்சும் தண்ணி அதிகமா வர டைம்ல தண்ணியை எடுத்துருவாங்க. அந்த பெரிய பாண்டில் வந்து தண்ணி அதிகமாக பண்ணிட்டு அதில் வந்து இறால் குஞ்சுகளை போட்டு வளர்க்கலாம். இன்னொன்று அதே பாண்டில் ஒரு கேஜி கட்டி அந்த கேஜிக்குள்ளேயும் இறால் மீன் வளர்க்கலாம். இதே போல அந்த பாலிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய டைம்ல இறால் மீனும் கடல் பாசியும் கூட வளர்க்கலாம். மற்ற மீனும் கடல் பாசியும் வளர்த்தாச்சுன்னா மீன் எல்லாமே கடல் பாசியை சாப்பிட்றோம். சில ஃபிஷ் வந்து நம்மளை மாரி பியூர் வெஜிடேரியன் இருக்கு, அந்த ஃபிஷ்ஷை கூட நம்ம கடல் பாசி வளர்த்தா கடல் பாசியை சாப்பிடாது. சில ஃபிஷ் வந்து நான் வெஜிடேரியன் மாரி எல்லா மீனையும் சாப்பிடும், அக்ரஸிவா மற்ற மீனையும் சாப்பிடும். அதனால நம்ம அதனுடைய கேரக்டரை பார்த்துட்டு எந்தெந்த மீன் எது வந்து சாப்பிடும் சொல்லிட்டு பாலிகல்ச்சர்ல ஷிம்பு வித் சீவீடு கடல் பாசி, மீன் கூட கடல் பாசியை நம்ம வளர்க்கலாம். அப்போ நமக்கே தெரியும் இப்போ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரியில் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த இறால் பண்ணையெல்லாம் வச்சிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே நான் பிஹெச்டி முடித்த உடனே பாண்டிச்சேரியில் தான் இறால் குஞ்சு வளர்ப்புல நான் ஒரு 1 இயருங்கிறத ஒர்க் பண்ணேன். இப்போ நினைவுக்கு வருகிறது இந்த பாண்டிச்சேரி வந்த உடனே இறால் குஞ்சு வளர்ப்பது வந்து ரொம்ப ஒரு 40 நாள் இறால் குஞ்சே வளர்க்கணும். அப்போ அந்த கடல் தண்ணி வந்து நல்ல தண்ணி எடுக்கணும், யூவி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஓசனைஸ்டு வாட்டர் பண்ணணும், மதர்

0: அந்த தாய் இதை வந்து நம்ம எடுக்கணும். 3:1 என்ற விதத்துல வந்து ஆண் இறால் பெண் இறால்னு நம்ம வகைப்படுத்தணும், தெரியணும். ஸ்பானிங் டேங்க்ல வந்து விட்டு அது பெர்டிலைசேஷன் ஆன பிறகு அதுக்கு பிறகு அது தனியா எடுத்து அந்த ஃபீமேல் எப்ப வந்து எக்கு கரெக்டா ரிலீஸ் ஆகுது நம்ம பார்த்தா தெரியும். அதை வந்து நைட் வந்து கரெக்டா தனியா டேங்க்ல விட்டுருவாங்க. நைட்ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்க டைம்ல அதனுடைய எக்கு எல்லாமே ரிலீஸ் ஆகும். அதுதான் 48 ஸ்டேஜ், அது 6 ஸ்டேஜ் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜஸ் முடிஞ்சு அடல்ட் ஸ்டேஜ்ல ஷிம்ப் 1, 2, 3, 4, 5 அதுக்கு பிறகு வந்து 20 வரை அதில் கேச்சர்ல வளர்ப்பாங்க. இறால் குஞ்சு குறிப்பகம் 20 பிறகு இறால் குட்டைகள்ல வந்து கடற்கரை பக்கத்துல நிறைய குட்டைகள்லாம் வளர்த்து அந்த குட்டைகள்லாம் வந்து நல்லா வளர்ப்பாங்க. அதில் வளர்த்து அங்கே வந்து ஒரு 100 டேஸ், 120 டேஸ்ல அதில் அறுவடை பண்ணலாம். அப்படி அறுவடை பண்ண டைம்ல அதில் நிறைய மெத்தடாலஜி இருக்கு உங்களுக்கு, இன்டென்சிவ் மெத்தடு, செமி இன்டென்சிவ், ஓப்பன் வாட்டர் கல்ச்சர், அந்த மாதிரி கல்ச்சர் பண்ண டைம்ல இறால் குஞ்சு வந்து லிவிங் ஜுவல்ஸ் சொல்லுவாங்க. தங்கத்தோட விலை அதிகம். நீங்க 40 நாள்லயே வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 லேக்ஸ் வந்து எடுக்கலாம் லாபம் மட்டும். அப்போ எதனாலும் நிறைய பேர் இறால் வளர்ப்புல ஈடுபடுறாங்க. ஆனா டெக்னீஷியனோட வளர்த்தா நல்லது, இல்லைன்னா நிறைய நோய்களும் வர வாய்ப்பு இருக்கு. ஆக்சிஜன் லெவல் எப்பவும் செக் பண்ணிட்டே இருக்கணும், 4 டைம் ஃபீடு கரெக்டா கொடுத்துட்டே இருக்கணும். அதுல வந்து வளர்க்கக்கூடிய டைம்ல WSSV சொல்லக்கூடிய ஒயிட் ஸ்பாட் சிண்ட்ரோம் வைரஸ், அதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அந்த வைரல் டிசீஸ்
1: இன்னொரு நாள் சாயந்தரம் பார்த்து வரோம் வந்து ராலாம் நல்லா இருக்குது, அடுத்த நாள் காலைல போனா எல்லாம் மேந்துட்டு இருக்கு, எல்லாம் உயிருக்கு ஆபத்துல நிக்கும் போது நமக்கு பெரிய
0: கரை ஒதுங்கிச்சுனாலே நமக்கு வந்து அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆக்சிஜன் டிப்ளீஷன் ஆகுது, இல்லைன்னா பாசி வந்து அதிகமானாலும் அந்த மாதிரி வரும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும்.
1: என்ன சொல்றாங்க வந்து வெளி மனிதர்களை உள்ள விடாதீங்க, மனிதர்கள் உடம்பு வழியா ஒட்டி கூட வந்து கிருமிஸ் உள்ள வந்துரும் அப்படின்லாம் சொல்றாங்க.
0: ஆமா கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்குல்ல நமக்கு. இந்த மனுஷனுக்கே வந்து கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தது, யாரையும் தொட மாட்டோம் வைக்க மாட்டோம், லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தோம், எவ்வளவு பிரச்சனைகள். வைரஸ் தானே, அதே மாதிரி ஒரு வைரஸ் தான் ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் சொல்லக்கூடிய வைரஸ். இதனால இப்பவும் நிறைய இறால் வளர்ப்புல பீனைஸ் மோனோடான் அதுதான் நிறைய நம்ம கல்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம் இந்தியா ஃபுல்லா. அதுல இந்த நோய் வந்ததுனால பீனைஸ் இண்டிகஸ் சொல்லக்கூடிய வெள்ளை இறால் அது நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம், அதுலயும் இருக்குது. அதனால எப்படி அவாய்ட் பண்ணதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ப்ரொசீஜர் படி கரெக்டா பண்ணிட்டு இருந்தானா இந்த நோயும் வராம தடுக்கலாம்.
1: நிச்சயமா சார். இப்ப நம்ம ரால் பண்ணைய பத்தி எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கு வந்து இந்த கடல் தண்ணியை வந்து ஒரு வாய்க்கா மாதிரி வெட்டி அதை பாய்ச்சறது அப்புறம் வடிக்கிறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கடல்லயே கொண்டு போயிட்டு இந்த கூண்டு முறையில ராலும் வளர்க்கலாமா சார்?
0: கண்டிப்பா வளர்க்கலாம். இப்ப பேக் வாட்டர் ரீஜன்ல எல்லாம் தாராளமா வளர்க்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 20% அந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், ஏன்னா இத்தனை நமக்கு ஏரியா இருக்கு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொன்ன மாதிரி எல்லா வளமும் நம்ம இந்தியாவில் இருக்கு. அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணியாச்சுன்னா இன்னும் நம்ம அந்நிய செலவான நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அதிகமாக நம்ம ஈட்ட முடியும், மக்கள்கிட்ட இன்னும் அந்த விழிப்புணர்வு கொண்டு போகணும்.
1: சரிங்க சார். இப்ப கடல் பாசி வளர்க்கறதுனால கடல்ல வாழக்கூடிய மீன்கள் அது வந்து இனப்பெருக்கம் அதிகமா பெருகி மீன் வளமும் கூடுமா சார்? ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா?
0: கண்டிப்பா கண்டிப்பா தொடர்பு இருக்கு. இப்ப நேச்சுரலா கடல் பாசி வளர்க்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடல் மீன்கள், அழகான மீன்கள், ஆர்னமெண்டல் ஃபிஷ் சொல்லுவோம், சீ ஹார்ஸ்,
1: கடல்
0: குதிரைகள், சீ குக்கும்பர் சொல்லுவோம், கடல் வெள்ளரி, இது மாதிரி நிறைய அனிமல் வந்து ஃபிஷ் அக்ரிகேஷன் டிவைஸ் சொல்லுவோம், இது நேச்சுரல்ல இருக்கக்கூடியது.
1: பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க, நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நம்ம கடல் உயிரினங்களை மீன்களை வளர்ப்போம், நீல புரட்சியிலே ஒரு சாதனை படைப்போம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ஆனந்தராமன்.
2: இதுவரை கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக உயிரியல் உயராய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டிக் குரு.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை சுவாமி தண்டபாணி அவர்கள் பாடிய ஓசை ஒளியெல்லாம் என தொடங்கிய அப்பர் திருத்தாண்டகம் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.பி. லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிரான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கூறி வருவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிச்சையான அமைப்புகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். தவறான தகவல்களை நாடு முழுவதும் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, வாரிசு அரசியலை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்யாமல் சொந்த ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது என்றும் திரு JP நட்டா கூறினார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாகாணம் லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா கிராமத்தில் 1907ஆம் ஆண்டு பிறந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கான பகத்சிங்கின் நாட்டுப்பற்று இளைஞர்களுக்கு இப்போதும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், பகத்சிங் நாட்டிற்காக இளம் வயதிலேயே இன்னுயிர் ஈந்ததாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் தியாகம் நாட்டுப்பற்று நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கத்தார் நாட்டின் தோஹா சென்றடைந்தார். இதனையொட்டி இந்த வங்கியின் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினர் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த வங்கியின் வளர்ச்சி, செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். உத்தராகண்டில் வானிலை சீரானதை அடுத்து சார்தாம் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்வால் ஆணையர் திரு ஆனந்த் ஸ்வரூப், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இப்பகுதியில் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கேதார்நாத் புனித வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு

0: பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான இன்றைய தொகுப்பில் குஜராத் மாநிலம் லோத்தாலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் சிறப்புகள் குறித்த தகவல் இடம்பெறுகிறது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் உருவாகியுள்ளது லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். நாட்டில் 4500 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை விளக்க அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் பெற்று வருகின்றன. இந்திய கடற்படையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாறு

0: உருவாகியுள்ளது. லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் நாட்டில் 4500 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை விளக்க அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய கடற்படையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாற்றையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் நாட்டின் பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அடையாளமாக திகழும் என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறியுள்ளார்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் பிரம்மாண்டமான கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. காசியை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனை மையமாக கொண்ட தனித்துவமான வடிவமைப்புடன் இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியின் சிவபெருமானை கருப்பொருளாக கொண்டு கிரிக்கெட் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 450 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் 32,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விவரங்களை வாரணாசி மண்டல ஆணையர் ராஜலிங்கம் அவர்கள் பேசுகையில்,
3: அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரிங் ரோட்ல ஸ்டேடியம் வர்றதால் அது ரிலேட்டட் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்கே ஒரு டவுன்ஷிப்பும் இப்போ அக்விசிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி இருக்கிறதால உலகின் மிக பழமையான வாழும் நகரம் அந்த ஹெரிடேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டவுன்ஷிப் அந்த ஸ்டேடியத்தை சுற்றி அதுக்கான ஈகோ சிஸ்டம் கொண்டு வரும்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஜி சுரேகா.
1: உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்தனர். மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லக்கிம்பூர், அயோத்தியா, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1000-க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. காக்ரா, ராப்தி, மந்தாகினி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையால் 260 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 250-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 3,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாஜர்கோட், மியாக்டி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிங்கி பால்ஹாரா தென்கொரியாவின் மோ சூமினிடம் தோல்வி அடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டி மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து T20 தரவரிசை அடிப்படை இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான், ஹாங்காங் இடையேயான காலிறுதி ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 12:16.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்.

0: படைத்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: நெருப்பு பிரகாசமாக எரிந்தது. உருவமற்ற நிழல்கள் அதற்கு மேலாக நடுங்கி ஆடிக்கொண்டே தீ நாக்குகளின் உற்சாகம் நிறைந்த விளையாட்டை வியந்து நோக்கிக் கொண்டிருந்தன. சவேலி ஒரு மரக்கட்டையின் மீது அமர்ந்து மெலிந்து வெளுத்துப்போன தனது கரங்களை நெருப்பு வெக்கையை நோக்கி நீட்டினான். ரிப்பின் அவனை நோக்கி தலையை அசைத்துவிட்டு சோஃபியாவிடம் பேசத் தொடங்கினான். இவன் புத்தகங்களை விட தெளிவாக கூறிவிட்டான். ஒரு யந்திரம் ஒரு தொழிலாளியை கொன்றால் அல்லது அவனது கையை துண்டாக்கி அவனை முடமாக்கினால் அது அவன் குற்றம்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு மனிதனின் இரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி தீர்த்து அவனை குப்பை தொட்டியில் எரியும் சக்கை போல விட்டெறிந்தால் அதற்கு மட்டும் விளக்கமே கிடையாதாம். ஒருவனை ஒரே அடியில் படுகொலை செய்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனிதனை சிறுக சிறுக சித்திரவதை செய்து அவனை கொல்வதும் அதிலே ஆனந்தம் பெறுவதும் தான் எனக்கு புரியவில்லை. அவர்கள் ஏன் மக்களை வதைக்கிறார்கள்? அவர்கள் ஏன் நம்மையெல்லாம் வாட்டி வதைப்புரிகிறார்கள்? அந்த சித்திரவதையில் ஆனந்தம் காண்பது அவர்களது சொந்த சுகானந்தத்துக்காக. அதன் மூலம் அவர்கள் இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கை நடத்துவதற்கு, தாங்கள் விரும்புவதை எல்லாம் மனிதத்தையே விலையாக கொடுத்து வாங்கி அனுபவிப்பதற்கு, பாட்டுக்காரிகளை, பந்தய குதிரைகளை, வெள்ளி கத்திகளை, தங்கத்தட்டுகளை, தங்கள் குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த விளையாட்டு சாமான்களை எல்லாம் வேண்டுமட்டும் வாங்கி குவிப்பதற்கு தான். நீ பாட்டுக்கு வேலையை செய், கொஞ்சம் சிரமப்பட்டு வேலையை செய். அப்படி செய்தால்தான் உன் உழைப்பின் மூலம் நான் பணத்தை மிச்சம் பிடிக்க முடியும். மிச்சம் பிடித்து என் வப்பாட்டி மூத்திரம் பெய்வதற்கு தங்கப்பாத்திரம் வாங்கி கொடுக்க முடியும் என்கிறார்கள் அவர்கள். தாய் கவனித்து கேட்டாள். அவளது கண் முன்னால் அந்த இரவின் இருளுக்கு ஊடே தனது மகன் பாவலும் அவனது தோழர்களும் தேர்ந்தெடுத்துள்ள புனித மார்க்கம் பிரகாசமாக ஒளிவிட்டு தெரிந்தது. சாப்பாடு முடிந்தவுடன் அவர்கள் அனைவரும் நெருப்பை சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள். தீ நாக்குகள் விறகு கட்டைகளை பேராசையோடு நக்கிக் கொடுத்தன. அவர்களுக்கு பின்னால் இருள் திரை போல தொங்கி வானத்தையும் தோப்பையும் மறைத்து நின்றது. அந்த நோயாளி தனது அகன்று விரித்த கண்களால் நெருப்பையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் இடைவிடாது இருமினான். அவனது உடம்பே குலுங்கியது. நோயினால் பாழ்பட்டு போன உடம்பிலிருந்து அவனது வாழ்வின் மிச்ச சொச்சங்கள் அனைத்தும் பொறுமையிழந்து விடுபெற முயன்று போராடுவது போல இருந்தது. நெருப்பின் ஒளி அவனது முகத்தில் விளையாடியது. எனினும் அவனது உயிரற்ற சருமத்தில் அந்த ஒளி எந்த உணர்ச்சியையும் உருவேற்ற இயலவில்லை. அவனது கண்கள் மட்டும் அணையப் போகும் நெருப்பை போல் பிரகாசித்தன. சவேலி, நீ உள்ளே போய் படுத்துக்கொள்வது நல்லது என்று அவன் பக்கமாக சாய்ந்தவாறு சொன்னான் யாகம். ஏன் என்று அந்த நோயாளி சிரமத்தோடு கேட்டான். நான் இங்கே இருக்கிறேன். மனிதர்களோடு இருப்பதற்கு எனக்கு அதிக காலமில்லை. அவன் தன்னை சுற்றிலும் பார்த்தான். சிறிது நேரம் கழித்து வெளுத்து போன புன்னகையுடன் பேசினான். உங்களோடு இருப்பதே எனக்கு நல்லது. உங்களை பார்க்கும்போது பேராசையின் காரணமாக கொல்லப்பட்டவர்களுக்காக, கொள்ளையிடப்பட்டவர்களுக்காக நீங்கள் பழிக்கு பழி வாங்குவீர்கள், வஞ்சம் தீர்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவனுக்கு யாருமே பதில் சொல்லவில்லை. அவனது தலை பலமற்று சோர்ந்து மார்பின் மீது சரிந்தது. சீக்கிரமே அவன் தூங்கி போய்விட்டான். ரிப்பின் அவனை பார்த்துவிட்டு அமைதியாக சொன்னான். இவன் எப்போதும் இங்கே வந்து உட்கார்ந்து இதையே, இந்த மனிதனின் ஏமாற்றத்தை பற்றியே பேசுவான். அவனது இதயம் முழுவதிலுமே இந்த ஏமாற்றம்தான் நிரம்பி இருக்கின்றது. அந்த உணர்ச்சி அவனது கண்களையே திரையிட்டு கட்டிவிட்ட மாதிரி அவனுக்கு தோன்றுகிறது. அதை தவிர வேறு எதையுமே அவன் பார்ப்பதில்லை, உணர்வதில்லை. அவன் வேறு என்னத்தை தான் பார்க்க வேண்டும் என்று ஏதோ சிந்தித்தவளாய் கேட்டாள் தாய். தங்களது முதலாளிகள் மானாங்காணியாகவும் துராக்கி கிராமமாகவும் பணத்தை செலவிட்டு கொண்டிருப்பதற்காக தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் உழைத்து உழைத்து அந்த உழைப்பினாலேயே கொல்லப்பட்டு சாகிறார்கள் என்றால் இதைவிட உனக்கு வேறென்ன விஷயம்தான் வேண்டும் என்கிறாய்? ஆனால் இவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பது எரிச்சலாயிருக்கிறது என்றான் இக்னாத். இவன் பேச்சை ஒரு தடவை கேட்டுவிட்டாலே அதை மறக்க முடியாது

0: மறக்க முடியாத அதே விஷயத்தை அவன் திருப்பி திருப்பி தினம் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறானே. ஆனால் இந்த ஒரே விஷயத்தை சகல விஷயங்களுமே வாழ்க்கை முழுவதுமே அடங்கி பொதிந்திருக்கிறது என்று சோகத்தோடு கூறினான் ரிப்பின். அதை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நானும் இந்த கதையை எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட எனக்கு சமயங்களில் சில சந்தேகங்கள் கூட தோன்றுவது உண்டு. பணக்காரர்களையும் ஏழைகளையும் எல்லாரையுமே ஒரே மாதிரியாகவே எண்ணி பார்ப்பதற்கும் மனிதனது தீய குணங்களையும் முட்டாள்தனங்களையும் நம்ப விரும்பாதிருப்பதற்கும் சில சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடும். பணக்காரர்கள் கூட தம்மை மறந்து செல்ல முடியும். சிலர் பசியால் குருடாகி போகிறார்கள், சிலர் தங்கத்தால் குருடாகி போகிறார்கள். அதுதான் சங்கதி. ஓ மனிதர்களே, சகோதரர்களே, உதறி எழுந்து வாருங்கள். தன்னலம் கருதாது நேர்மையோடு சிந்தியுங்கள் என்று நினைக்க தோன்றும். அந்த நோயாளி அசைந்து கொடுத்தான், கண்களை திறந்தான், பிறகு தரையில் படுத்து விட்டான். யாகவ் வாய்ப்பேசாது எழுந்திருந்து வீட்டிற்குள் சென்று ஒரு கம்பளி கோட்டை கொண்டு வந்து அந்த நோயாளியை போர்த்து மூடினான். மீண்டும் சோஃபியாவுக்கு அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டான். குதூகலம் நிறைந்து கும்மாளியிடும் நெருப்பு தன்னை சுற்றிலும் சூழ்ந்திருந்த கரிய உருவங்களை ஒளிர செய்தது. நெருப்பின் இரைச்சலோடும் வெடிக்கும் சத்தத்தோடும் அந்த மனிதர்களின் குரல்களும் சேர்ந்து கலந்து ஒலித்து கொண்டிருந்தன. உயிர் வாழும் உரிமைக்காக சகல தேசத்திலும் உள்ள மக்கள் அனைவரும் நடத்துகின்ற போராட்டங்களை பற்றியும், ஜெர்மனி தேசத்தில் நடைபெற்ற விவசாயிகளின் எழுச்சிகளை பற்றியும், அயர்லாந்து நாட்டு மக்களின் பஞ்ச நிலையை பற்றியும், இடைவிடாது அடிக்கடி நடத்தப்படும் பிரெஞ்சு தொழிலாளர்களின் சுதந்திர போராட்டங்களை பற்றியும் சோஃபியா அவர்களுக்கு எடுத்துச் சொன்னாள். இருள் திரை படிந்து கவிந்த அந்த தோப்பு வெளியிலே, மரங்கள் அடர்ந்து செறிந்த அந்த வெட்ட வெளியிலே, இருண்ட வானமே மேல்முகடாக விளங்கும் அந்த அத்துவான பிரதேசத்தில், நெருப்பால் ஒளி பெற்று வியப்பும் வெறுப்பும் நிறைந்த நிழல் உருவங்கள் சூழ்ந்த அந்த இடத்திலே உண்டு கொழுத்து உறங்கும் பேராசைக்காரர்களின் உலகை அசைத்து ஆட்டி உலுப்பிய சம்பவங்களை பற்றிய விவரங்கள் உயிர் பெற்று ஒலித்தன. சத்தியத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்ட வீரர்களின் திருநாமங்கள் உச்சரிக்கப்பட்டன. போராட்டங்களால் களைத்து, போராட்டங்களால் ரத்தம் சிந்தி தோய்ந்த ஒவ்வொரு நாட்டு மக்களும் வரிசை வரிசையாக அங்கு வந்து சென்றார்கள். அந்த பெண்ணின் அடங்கிய குரல் மெதுவாக ஒலித்தது. கடந்த காலத்தின் எதிரொலி போன்ற அந்த குரல் அவர்களது நம்பிக்கைகளை கிளறிவிட்டது, தீர்மானங்களை தூண்டிவிட்டது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

மகளிர் நேரம். இன்றைக்கி மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் நம்ம நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் சமைச்சு, ஏன்னா சாப்பிட்ற நேரம் வந்தாலே நமக்கு வந்து பசி வைத்த கிள்ளுது அப்படின்னு சொல்லுவோம்ல. பசி ருசி அறியாது அப்படின்னாலும், ஆனால் ருசியோடு சாப்பிட்றது எப்படின்றது நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ருசியாக யாராச்சும் சமைச்சு கொடுத்தா அவ்வளோ ஒரு ஆசையாக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி சமைக்கிறவங்க நமக்கு வேணும், அந்த மாதிரி ருசியான சமையலும் நமக்கு வேணும்ல. ஸோ இந்த மாதிரி ருசியான சமையல் இன்றைக்கி எப்படி இப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய ரெசிபிஸ் காத்துட்ருக்கேன். ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கலாம்.

நேரம் 1:05:20. குக்கரி ஷோவில் இன்றைக்கி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி சொல்கிறேன், அதாவது மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு நம்ம வந்து எப்பயுமே வந்து வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது சாப்பிட பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொரியல் செய்து சாப்பிடுவாங்க, கொஞ்சம் காரம் தூக்கலாக செய்து. ஆனால் பணியாரமாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ல. நம்ம இனிப்பு பணியாரம் சாப்பிட்ருக்கோம், கார பணியாரம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி பணியாரம் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு நல்லா இருக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கை தோல் சீவி நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அதில் வந்து மண் இருக்கும் அந்த வேர் அப்படின்றதால அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா துருவி எடுத்துக்கோங்க. அதை மரவள்ளிக்கிழங்கை துருவிக்கலாம், இல்லை காய் சீவலில் கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சீவி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படியாக இருந்தாலும் அதை அரைக்க போகிறோம், அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி செய்துக்கலாம். அடுத்தது 1 கப் அரிசியை மரவள்ளிக்கிழங்கு சீவறதுக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த அரிசி ஊறினா போதும். இப்போது அந்த மரவள்ளிக்கிழங்கு துருவி வச்ச மரவள்ளிக்கிழங்கையும் 1 கப் அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, இந்த அரிசியையும் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதாவது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கட்டியாக, தோசை மாவு கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கட்டியாக நம்ம அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து, ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து தனியாக வச்சுக்கோங்க. இதை நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மாவில் அதை கலந்துருங்க. இந்த மாவில் அதை நல்லா கலந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கொஞ்சம், அதாவது பச்சை மிளகாய் போடுறதால காரம் அதிலே இருக்கும், அதனால் இதோடவே போதும். ஸோ இதை எடுத்து நல்லா அந்த கலவையில் தோசை மாவை நல்லா கலந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு பணியார சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இந்த அரைச்சி வச்ச நம்ம சேர்த்தோம்ல

வெங்காயம், பச்சை மிளகாய், இதெல்லாம் அந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இன்னும் சுவையாக இருக்கும் அது. தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், இந்த கலவையை அந்த மாவை எடுத்து அந்த பனையார சட்டியில் எண்ணெயில் ஊற்றுனீங்க, எண்ணெய் குழியில் ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக அது ஒரு பக்கம் வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்தவுடனே மறுபடியும் அதை திருப்பி இன்னொரு பக்கம் போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக குப்புன்னு வெந்து வந்துடும். ஸோ அதை எடுத்து சூடாக பணியாரம், ஈவினிங் டைமில் நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு பணியாரத்தை கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியும் கூட. ஏன்னா இது கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்றதால ரொம்ப உடலுக்கும் வந்து நல்லது தான். மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ரெசிபிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேரம் ஒரு மணி 12:47. குக்கரி ஷோவில் அடுத்த ஒரு ரெசிபி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து டெய்லி மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி தோசை பூரி இப்படி நம்ம சாப்பிட்றது வழக்கம். ஸ்வீட் பூரி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வழக்கமாக செய்கிறது தான், ஆனால் கொஞ்சம் அதில் ஏதாவது ஒரு ஆட் பண்ணி ஒரு புதுமையான சமையலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ரெசிபி. ஸ்வீட் பூரி எப்படி செய்யணும் அப்படின்னா, கோதுமை மாவு ஒரு 3 கப் இல்லை 2 கப் உங்களுக்கு தேவை மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் சேர்ப்போம், உப்புலாம் சேர்ப்போம் இல்லையா, உப்பு ஆயில் கொஞ்சம் சேர்த்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா சேருங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து மாவை வந்து பிசைச்சு வச்சுக்கோங்க. ஸோ மாவை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம், ஏன்னா மாவு அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு அதை ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நம்ம பூரி உருட்டும் போது. சரி, அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் வந்து அந்த பாகு பதத்துக்கு வரணும். நம்ம எடுத்து பார்ப்போம்ல, இந்த கம்பி பதம்லாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு பாகு பதம் வந்தால் போதும். அதை அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் வெல்லம், அந்த கொண்டக்கடலை இருக்குல்ல இந்த பெரிய வெள்ளக்கடலை, அந்த வெள்ளக்கடலை ஒரு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் முந்திரி, இல்லை எக்ஸ்ட்ரா டேஸ்டி வேணும் அப்படின்னா முந்திரி எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். 4-5 முந்திரி போடுங்க. பூசணி விதை கொஞ்சம் சேருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பூசணி விதை நார்மலாக சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரோட்டீன் நிறைஞ்சது தான், இந்த பூசணி கொண்டக்கடலை எல்லாமே. ஸோ இந்த கொண்டக்கடலை, முந்திரி, பூசணி, வெல்லம் இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி தூள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மாவு எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த மாவை பூரி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பூரி சைஸில் நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி தான், ஆனால் பூரிக்காக நம்ம ஒரு ஷேப்பை, ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜாகிரி, அந்த வெள்ளை பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் இந்த பூரி மாவு அதை வந்து தொட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பூரி மாதிரி உப்பி வரும்ல. ஸோ எடுத்துகிட்ட உடனே அப்புறம் நம்ம இந்த பொடி செய்த இந்த பொடியை, ஏன்னா முந்திரி இருக்குது, பூசணி விதை இருக்குது, கொண்டக்கடலை இருக்குது, அவ்வளோ டேஸ்டான அந்த பவுடர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், புரதம் நிறைஞ்சது. இந்த பவுடரை அதில் தூவிட்டு இப்போ அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே வெல்லம் இருக்குது, தித்திப்பு இருக்குது, பூரியோட டேஸ்ட்டு, இந்த பவுடர் முந்திரி பூசணியோட பவுடர்லாம் சேர்த்து செம்ம காம்பினேஷன், செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து நம்ம எப்பயுமே பூரினாலே உருளைக்கிழங்கு இப்படி தான் சாப்பிடுவோம், இல்லைன்னா அதுக்கு வேறு ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவோம். பட் இந்த ஸ்வீட் பூரி செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை மார்னிங்லேயும் அதை கொடுக்கலாம், இல்லை வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாப்பிட்லாம். இது ஸ்வீட் ஐட்டம் அப்படின்னும் நம்ம கொடுக்கலாம். இதை கட் பண்ணியும் நம்ம ஒரு வடிவத்தில் கொடுக்கலாம், இல்லை அப்படியே ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

நேரம் 1:28. குக்கரிஷோவில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு சொன்னால், வாழைப்பூ பொடி மாஸ் தான் எப்படி செய்யலான்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாழைப்பூ வந்து நம்ம பொரியலாக செய்து சாப்பிடுவோம், இல்லை கூட்டு வச்சு தான் சாப்பிடுவோம். ஆனால் வாழைப்பூ சில பேருக்கு வந்து பொரியல் செய்தாலும் பிடிக்காது, கூட்டு வச்சாலும் அந்தளவுக்கு ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது காமனாக நம்ம செய்கிற எல்லாமே. ஆனால் வாழைப்பூ பொடி மாஸ் வகையில் செய்தால் எப்படி இருக்கும்? இப்போ முட்டைலாம் பொடி மாஸ் செய்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம்ல. ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாழைப்பூவை நல்லா நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சுக்கணும், நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் துவரம் பருப்பு, கடலை பருப்பு ஒரு அரை கப்பு நமக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து பருப்பு சாப்பிட்டா எனக்கு கேஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் இது ரொம்ப நல்லாவே இருக்கும். துவரம் பருப்பு, கடலை பருப்பு ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் எடுத்து அரை மணி நேரம் ஒரு ஊற வச்சுக்கோங்க, அது நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுத்து மிக்சியில் கொஞ்சம் போட்டுக்கணும். அந்த அரைச்சி ஊற வச்சோம்ல, அதில் கடலைப்பருப்பு துவரம் பருப்பை ஒரு மிக்சியில் எடுத்துட்டு அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம், மஞ்சப்பொடி இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த அரைச்ச பொடியோட இந்த துவரம் பருப்பு கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பிசைஞ்சி கெட்டியாக, அதாவது ஒரு இட்லி குண்டானில் மேலே இட்லி தட்டில் இந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இருக்குல்ல அதை அரைச்சி எடுத்து வச்சு, அதாவது தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சதை இப்போ இந்த இட்லி தட்டு மேலே ஒரு ஆவி போட்டு எடுத்துக்கணும், கொஞ்சம் கெட்டியாக, ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா புட்டு மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒரு ஆவி வந்தவுடனே அது கூட அடுத்தது ஒரு பேனில் எப்பயும் போல் வழக்கமாக ஒரு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கடுகு சேர்த்துட்டு அது கூட சீரகம், சோம்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். அதில் உளுத்தம்பருப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம்லாம் நல்லா வதக்கி வரும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு தேங்காய் தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவலையும் அதில் போடுங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் காரம் ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதால கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு மிளகாத்தூள் போட்டு இந்த வதக்குறோம்ல, இந்த வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க அந்த வாழைப்பூ பொடியாக நறுக்கி வச்சுருப்போம்ல, அந்த வாழைப்பூவை இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஏன்னா வாழைப்பூ வெந்து வரணும், அதனால் ஒரு 10 நிமிஷம் இல்லை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா வாழைப்பூ நல்லா வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே இட்லியில் பொடி ஆவி போட்டு வச்சுருக்கோம்ல, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, ஸோ அது கூட காஞ்ச மிளகாய், சோம்புலாம் சேர்த்து அரைச்சி வச்சு அந்த கலவையை இதனோட மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு வாழைப்பூ பொடி மாஸ் டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் இதை நம்ம சாப்பிட்லாம். சாப்பாட்டை விட சப்பாத்தி தோசைக்கு இதை காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இனிமேல் வாழைப்பூ பொடி மாஸ் அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா காரம் ரொம்ப விரும்புகிறவங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படியே சாப்பிடுவாங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ பொடி மாஸ் அடுத்து ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து வேறு ஒரு ரெசிபி தெரிஞ்சுக்கலாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: குனோ குனோ குனோ ரைஸ் ஹோகோ.

நேரம் 1:44:07. குக்கரி ஷோவில் அடுத்தது என்ன ரெசிபி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஈவினிங் டைமில் நமக்கு ஏதாவது பர்பி முறுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்ல. ஸோ பொட்டுக்கடலையை வச்சு எப்படி பர்பி செய்யலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப எளிமையான ரெசிபி இது, ஈஸியாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலையை அதனோட சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை வேக வச்சு எடுத்த அந்த கலவையில் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு அதை மாற்றுங்க. மிக்சி ஜாரில் போட்ட உடனே அதில் உள்ள 3 ஏலக்காய்னா வாசனையாக இருக்கணும்ல, பர்பி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் வாசனையாகவும் இருக்கணுன்றதுக்காக 3 ஏலக்காய் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் நெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கலவையை அதனோட சேர்க்கணும். ஸ்வீட்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். நார்மலாக நம்ம வந்து வெல்லம் சேர்ப்போம், ஆனால் இப்போ இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்தா அந்த பர்பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நாட்டு சர்க்கரையை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் திக்னஸ் ஆகும்ல, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திக்னஸ் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து சூடாக எடுத்து ஒரு ட்ரேயில் அதை சேர்த்துருங்க. இப்போ அது சூடாக இருக்கிறது கொஞ்சம் கூல் ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறமா ஒரு கத்தியில் எடுத்து நம்ம ஷேப் வேண்டிய ஷேப்பில் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கலாம், இல்லை ரெக்டாங்கிள், ஏதோ ஒரு ஷேப்பில் அதை கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் அலங்காரத்துக்காக ஒரு பாதாம், அதை டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கும் வச்சுக்கலாம். ஸோ அது மேலே ஒரு பாதாம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை பர்பி நமக்கு ரெடி ஆகிடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. இந்த மாதிரி பர்பிலாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் கடையில், இல்லை பேக்கரியில் நம்ம போய் வாங்குவோம்ல, வீட்டில் இதை ட்ரை பண்ண சொல்லுங்கள். இல்லை வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான பர்பி இருக்குது. இப்போ தீபாவளிலாம் வரப்போகுது. ஸோ தீபாவளிக்கு இந்த பொட்டுக்கடலை பர்பியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக இது எல்லாருமே செய்யலாம். ஒரு பாடல் வருது, தொடர்ந்து அடுத்த ரெசிபி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

குக்கரி ஷோவில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு சொன்னால் கேரட் ரசமலாய் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நார்மலாகவே நமக்கு ரசமலாய்னா ரொம்ப பிடிக்கும்ல, பேக்கரிக்கு போனாலே நம்ம ரசமலாய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ கேரட்டில் எப்படி நம்மளே ஈஸியாக வீட்டில் எப்படி ரசமலாய் செய்யலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேரட்டை நல்லா தோலெல்லாம் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சம் பால் சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் நெய் சேர்த்து இந்த கேரட் விழுதை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கணும். அதை வதக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாகி வரும். அந்த கெட்டியானதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு சூடு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். நம்ம இது குலோப் ஜாமுன் செய்வோம்ல, அந்த மாதிரி நம்ம அதை உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை பொறிச்சு எடுத்துக்கணும். நம்ம அதை உருண்டையை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை பாகில் இதை கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா காய்ச்சின பாலை அந்த ரசகுல்லா இது இந்த கேரட் ரசமலாய் சொல்லணும்ல, ஸோ இந்த பால்ஸ் அதில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரட் ரசமலாய் ரெடி. எவ்வளோ எளிமையாக இருக்குல்ல, கேரட்டை துருவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட்டு அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெய் சேர்த்து இந்த விழுதை அதில் நல்லா கொஞ்சம் வதக்கி ஒரு 10 மினிட்ஸ் அது கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறமா உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அது கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சுட்டு அப்புறம் சர்க்கரை பாகில் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இது கூட பால் சேர்த்து நம்ம சூப்பரான ஒரு ரசமலாய் சாப்பிட்லாம். இனிமேல் வீட்டுக்கு வரவங்களெல்லாம் இந்த மாதிரி ரசமலாய் ஸ்வீட்லாம் கொடுத்து அசத்துவீங்க தானே. ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ரெசிபீஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸாகவும் இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பரான ரெசிபீஸ்லாம் வாரந்தோறும் திங்கட்கிழமையான உங்களுக்காக குக்கரி ஷோவில் இடம்பெறுது. மறக்காமல் கவனமாக அந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். இப்போ ஒரு பாட்டு வருது, கேட்கலாம்.

நேரம் 2:23 என்றும் இனிவேல் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசிலா.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: என்று மணிவேல் தொடர்ந்து கேட்கலாம். படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி நபித்தி கஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து சோன் மச்சிலி அவர் ஹரிசீப் என்ற பாடத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வார பாடத்தின் சுருக்கத்தை பார்ப்போம். கதை சுருக்கம்: ஒரு தங்க மீன் சமுத்திரத்தில் வசித்து வந்தது. அது சந்தோஷத்தில் நன்றாக தண்ணீரில் மூழ்கும். அதனுடைய இறக்கை மிகவும் அழகாக இருந்தது. எல்லோரையும் விரைவில் கவருவதாகவும் இருந்தது. வானவெல்லை விட அழகாக இருந்தது. ஆனால் தங்க மீன் அதை பற்றி கர்வம் கொள்ளவே இல்லை. அது நல்ல குணம் வாய்ந்தது. யாராவது நீந்துவதற்கு வந்தால் வெகு தூரம் நீந்தும். இல்லை என்றால் தனிமையில் அலைகளுடன் விளையாடும். தனது நண்பர்கள் தனது இயற்கையின் அழகை பற்றி புகழ்ந்து பேசினால், இயற்கையில் இதைவிட நிறைய அழகானவை உள்ளன. பௌர்ணமி நிலவின் அழகு, சமுத்திரத்தில் மறைந்திருக்கும் சிப்பி, அதன் வயிற்றில் இருக்கும்

0: தூய்மையான முத்து. அந்த முத்துக்களின் முன்னால் எனது இறக்கை எம்மாத்திரம்? என்னுடைய பெருமை எனது பலவீனங்களை அறிந்து சரி செய்வதில்தான் உள்ளது என்றும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும், எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்றும் சொல்லும். ஆனால் யார் தங்கமீனை அருகில் பார்த்திருக்கிறார்களோ அவர்களால் அதன் ஒப்பில்லா இறக்குகளின் அழகை ரசித்திருக்க முடியும். தங்கமீனின் வாயிலிருந்து தன்னை பற்றி புகழ்ச்சியை கேட்டவுடன் அங்கிருந்த பச்சை சிப்பி பெருமிதம் கொண்டு தன்னை சமுதிரத்தின் ராஜகுமாரியாக சொல்லிக் கொண்டது. அதன் வார்த்தையை ஒரு கர்வம் மிகுந்த ஆமையை தவிர யாரும் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. ஆமை தன்னை பற்றி தனது வரலாறு கோடிக்கணக்கான வருடங்கள் பழமையானது என்றும், நாகரிகம் ஆரம்பித்ததிலிருந்தே இது மனிதனுக்கு உதவி செய்து வருகிறது என்றும், ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரே அதன் முன்னோர்கள் யுத்தங்களில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தனர் என்றும், மகாபாரத காலத்தில் கூட அதன் முதுகில் ஓடு கவச்சமாக யுத்தம் செய்ய பயன்பட்டிருந்தது என்றும் பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தது. ஆமை மெதுவாக தன்னை சமுதிரத்தின் ராஜகுமார் என்று சொல்லிக் கொள்ள ஆரம்பித்தது. மேலும் பச்சை சிப்பிற்கும் ஆமைக்கும் நடுவிலான நட்பு வளரத் தொடங்கியது. ஆமை பச்சை சிப்பியை திருமணம் செய்து கொள்வதற்காக முன்மொழிந்தது. சிப்பியும் ஆமையிலும் தமது திருமணத்திற்கு பின், உன் மனைவியை தவிர வேறு யாராவது அழகானவர் இந்த சமுதிரத்தில் இருந்தால் உனக்கு பிடிக்காது இல்லையா? ஆதலால் சமுதிரத்தின் ராஜகுமாரி என்று தெரிந்திருந்தும் எல்லோரும் தங்கமீனின் அழகைத்தான் புகழ்கின்றனர். தங்கமீன் இங்கிருந்து அப்புறப்படுத்தினால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்ற கோரிக்கையை வைத்தது. ஆமையும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து தங்கமீனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எண்ணத் தொடங்கியது. பயணிகள் அடிக்கடி சமுதிரத்திற்கு வந்து சாப்பிட்ட மீதத்தை சமுதிரத்தில் எரிந்து விடுவார்கள். ஆமையின் கண்கள் அன்று அப்படி அவர்களால் எரியப்பட்ட ஒரு கூடையின் மேல் பட்டது. அது தென்னை மரத்தில் காய்ந்த இலைகளால் பின்னப்பட்டு நன்கு வண்ணம் தீட்டப்பட்டு இருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் கவரும் வண்ணம் இருந்தது. சூழ்ச்சிக்கார ஆமை இதை தண்ணீரில் தள்ள தொடங்கியது. தனியாக அலைகளுடன் விளையாடி கொண்டிருந்த தங்கமீன் ஆமை தன்னை நோக்கி அழகான கூடையுடன் வருவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆமையோ, இது உனக்காக நான் தயாரித்த படகாகும் என்றது. மேலும் நீ இதில் உட்கார்ந்து கொள், நான் உன்னை பயணிக்கு அழைத்து செல்கிறேன் என்றது. ஆமையின் சூழ்ச்சியை அறியாத தங்கமீனோ அதில் உட்கார்ந்து கொண்டது. ஆமை அதை தள்ள ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தங்கமீனிற்கு பயம் வர தொடங்கியது. கடல் புயலின் அறிகுறிகள் தென்பட்டன. அப்போது ஒரு பெரிய அலையில் ஆமை கூடையை மூழ்கடித்து விட்டு வர தொடங்கியது. தங்கமீனால் கூடையிலிருந்து எப்படி முயற்சித்தும் வர இயலவில்லை. அலைகளின் சீற்றத்தால் அது தெரியாத திசையை நோக்கி சென்று விட்டிருந்தது. இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகியிருந்தன. சமுதிரத்தின் எல்லா பிராணிகளும் சோகத்தில் இருந்தன. பச்சை சிப்பியே அதன் இருப்பிடத்தில் காணாத ஆமையும் மிகுந்த சோகத்தில் இருந்தது. நன்றாக 3 நாட்கள் தொடர்ந்து தேடிய பின்னர் தங்கமீன் கடல் புயலால் தாக்கப்பட்டு இறந்து விட்டிருக்கும் என்று முடிவெடுத்து சபையை கூட்டின. இறால் வயதான அனுபவம் மிகுந்த முதலை ஆகியன தங்கமீனின் அழகை பற்றியும் நல்ல குணத்தை பற்றியும் நினைவு கூறும் போது வயதான முதலை பச்சை சிப்பியின் மரணத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யலாம் என்று சொன்னது. அப்போது ஷார்க் மீன் தங்கமீனின் திடீர் மரணம் குறித்து சந்தேகமாக உள்ளது என்றும், யாரோ வேண்டுமென்றே சதி செய்து இப்படி செய்திருக்கலாம் என்றும் சொன்னது. ஷார்க் மீனின் வார்த்தைகளை கேட்டவுடன் குற்ற உணர்வு மிகுந்த ஆமை மெதுவாக நழுவ ஆரம்பித்தது. இறாலும் ஷார்க் மீனும் மற்ற எல்லா மீன்களும் ஆமையை தாக்க தொடங்கின. அப்போது திடீரென்று ஒரு திசையிலிருந்து நில் என்ற சப்தம் வந்தது. விஸ்வா சோனி இப்போது படி.
1: மத்லப் யே ஹை கி இஸ்ஸே பஹலே பி சமுத்ர மே தூஃபான் ஆதே ரஹதே ஹை.
0: அர்த்தம் என்னவென்றால், இதற்கு முன்னரும் சமுதிரத்தில் புயல் வந்து கொண்டிருந்ததுதான் இருந்தது. அது சாதாரணமான ஒன்றுதான்.
1: தும் கேனா க்யா சாதி ஹோ வேல்னே பூச்சா.
0: நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று திமிங்கலம் கேட்டது.
1: முஜே லக்தா ஹை கி சூன் மச்லி கே அச்சானக் காயப் ஹோனே மே கிசி கா ஹாத் ஹை.
0: தங்க மீன் திடீரென்று காணாமல் போனதற்கு யாருடைய கையோ இருக்கிறது.
1: ஹமே யே பி யாத் ரக்னா ஹோகா கி ஹரி சீப் சோன் மச்லி சே ஈர்ஷ்யா கர்தி தி.
0: நாம் இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், பச்சை சிப்பி தங்க மீனிடம் பொறாமை கொண்டிருந்தது.
1: और उस कछुए से उसकी दोस्ती थी जो न केवल बड़बोला है बल्कि स्वार्थी भी है.
0: மேலும் சுயநலம் கொண்ட திமிர் பிடித்த அந்த ஆமையுடன் அது நட்பு கொண்டிருந்தது.
1: ஷார்க் के कहने पर सबकी निगाहें कछुए की ओर मुड़ गई तो चुपचाप मुंह छुपाए बैठा था.
0: ஷார்க் சொன்னவுடன் எல்லோரது பார்வை பேசாமல் முகத்தை மறைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த ஆமை பக்கம் திரும்பியது.
1: सबको अपनी ओर घूरते देख कछुआ डर गया.
0: எல்லோரும் தன்னை நோக்கி பார்ப்பதை பார்த்த ஆமை பயந்து போய் விட்டது.
1: उसने चुपचाप वहां से खिसकना चाहा लेकिन शार्क मछली के इशारे पर झींगा ने अन्य मछलियों के साथ मिलकर उसे घेर लिया.
0: அது சப்தமின்றி அங்கிருந்து நழுவ நினைத்தது. ஆனால் ஷார்க்கின் ஜாடைக்கு இணங்கி இறால் மற்ற மீன்களுடன் அதை சூழ்ந்து கொண்டது.
1: बचने का कोई रास्ता ना देख कछुए ने அப்னா அபராத் ஸ்வீகார் கர் லியா.
0: தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லாததால் ஆமை தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது.
1: சோன் மச்லி சபி கே சஹேதி தி.
0: தங்க மீன் எல்லோராலும் விருப்பப்பட்டிருந்தன.
1: कछुए के बात सुनते ही वहाँ उपस्थित प्राणियों के चेहरे गुस्से से तमतमा गए।
0: ஆமையின் வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கே இருந்த பிராணிகளின் முகம் கோபத்தால் சிவந்தது.
1: ஜிங்கே ने कछुए को अपनी भुजाओं में बांध लिया और दबाने की कोशिश

0: இறால் ஆமையை தனது புஜங்களால் கட்டி போட்டு அழுத்த முயற்சித்தது.
1: உஸ்கி தேகா தேகி ஷார்க் ஆர் தூசரி கை மச்சலியா கச்சுவே பர் டூட் படி.
0: அதை பார்த்து ஷார்க்கும் மேலும் மற்ற மீன்களும் ஆமையை தாக்க தொடங்கின.
1: டேரோ அச்சானக் எக் திசா சே அவாஸ் ஆயி.
0: நில் என திடீரென்று ஒரு திசையிலிருந்து சப்தம் வந்தது.
1: அவாஸ் குச் ஜானி பேசானி தி.
0: பரிச்சயம் மிகுந்த குரலாக இருந்தது.
1: இஸ்லியே வஹா உபஸ்தித் பிராணி சாக் படே.
0: அதனால் அங்கிருந்த பிராணிகள் அதிர்ந்து போயின.
1: உன்கே ஹாத் ஜஹான் கே தஹா ஜம் ஹோ கே.
0: அவருடைய கைகள் எங்கு இருந்ததோ அங்கேயே நின்று விட்டன.
1: ஜிங்கே நே பி கச்சுவே பர் அப்னி பகட் டீலி கர் தி.
0: இறால் கூட ஆமை மேல் இருந்த தனது பிடியை சிறிது இழகியது.
1: சஹசா ஷார்க் நே ஏக் தேஸ் நாவ் கோ உசி ஓர் ஆதே தேகா.
0: ஷார்க் ஒரு படகு வேகமாக அந்த பக்கத்தில் வருவதை பார்த்தது.
1: நாவ் பேஹத் சுந்தர் சஜீலி தி.
0: மிகவும் அழகாகவும் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது.
1: உசி கமல் கே ஹரே பத்தோ துவாரா படி சுகர்த்தா பூர்வக் பனாயா கயா தா.
0: தாமரையின் பச்சை நிற இலைகளால் மிகவும் அழகு செய்யப்பட்டிருந்தது.
1: நிகட் பஹுஞ்ச்கர் நாவ் ருக் கயி.
0: அருகில் வந்தவுடன் படகு நின்றுவிட்டது.
1: நாவ் ருக்தே ஹி சோன் மச்லி பஹார் ஆ கயி.
0: படகு நின்றவுடன் தங்க மீன் வெளியே வந்தது.
1: தும் வஹா உபஸ்தித் சபி பிராணி.

0: सुंदर सजीली थी।
1: அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது.
0: उसे कमल के हरे पत्तों द्वारा बड़ी सुघरता पूर्वक बनाया गया था।
1: தாமரையின் பச்சை நிற இலைகளால் மிகவும் அழகு செய்யப்பட்டிருந்தது.
0: निकट पहुंचकर नाव रुक गई।
1: அருகில் வந்தவுடன் படகு நின்றுவிட்டது.
0: நாவ் ருக்தே ஹி சோன் மச்லி பஹார் ஆ கயி.
1: படகு நின்றவுடன் தங்க மீன் வெளியே வந்தது.
0: தும் வஹா உபஸ்தித் சபி பிராணியோ கே முஹ் சே ஏக் சாத் நிக்லா.
1: நீயா என்று அங்கிருந்து எல்லா பிராணிகளும் ஒரே மாதிரி கேட்டன.
0: இத்தே தினோ சே கஹா தி வேல் மச்லி நே சோன் மச்லி சே சவால் கியா.
1: இவ்வளவு நாட்கள் வரை எங்கே இருந்தாய் என திமிங்கலம் தங்க மீனை பார்த்து வினவியது.
0: சமந்தர் கே ராஜா வாசுகி கே பாக் மே சோன் மச்லி நே பதானா ஷுரு கியா.
1: சமுத்திரத்தின் ராஜா வாசுகியின் தோட்டத்தில் என்று தங்கமீன் சொல்ல ஆரம்பித்தது.
0: உஸ் சமய கச்சுவா முஜே நாவ் மே சேர் கரா ரஹே தே.
1: அப்போது ஆமை என்னை படகில் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தது.
0: தபி சமுத்ரி தூஃபான் ஆ கயா.
1: அப்போது சமுத்திர புயல் வந்தது.
0: ஏக் லஹர் மேரி நாவ் சே டக்ராயி ஔர் ஹமாரா சாத் சூட் கயா.
1: ஒரு அலை எனது படகில் மோதியது, மேலும் நாங்கள் பிரிந்து விட்டோம்.
0: थोड़ी दूर तक डगमगाने के बाद मेरी नाव पलट गई।
1: சிறிது நேரம் இங்கும் அங்கும் தள்ளாடிய பிறகு எனது படகு கவிழ்ந்து விட்டது.
0: मैं तेजी से गिरने लगी।
1: நான் வேகமாக கீழே விழத் தொடங்கினேன்.
0: जहां गिरी वहां राजा वासुकि का बाग था।
1: எங்கு விழுந்தேனோ அது ராஜா வாசுகியின் தோட்டமாக இருந்தது.
0: ரானி சாஹிபா उस समय बाग की सैर को निकली हुई थी।
1: ராணி அப்போது தோட்டத்தை சுற்றி வர கிளம்பி இருந்தார்.
0: बाग में बाहर के प्राणियों का प्रवेश वर्जित है, इसलिए वहां के रक्षक मुझे मारने को झपटे।
1: தோட்டத்தில் வெளி பிராணிகள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆதலால் அங்கிருந்த பாதுகாவலர் என்னை அடிக்கத் தொடங்கினர்.
0: लेकिन रानी जो बहुत दयालु और नेक है ने मुझे बचा लिया।
1: ஆனால் ராணி மிகவும் இரக்கமும் நேர்மையும் மிகுந்தவராதலால் என்னை காப்பாற்றி விட்டார்.
0: 3 दिन में उन्हीं के महल में रही।
1: 3 நாட்கள் அவருடைய அரண்மனையில் இருந்தேன்.
0: लौटने लगी तो रानी साहिबा ने हमें यह नाव भेंट कर दी।
1: திரும்ப ஆரம்பித்த போது ராணி எங்களுக்கு இந்த படகை பரிசாக கொடுத்தார்.
0: நாகராணி के दरबार में ही हरी सीप से मुलाकात हुई।
1: நாகராணியின் दरबारில் தான் பச்சை சிப்பியை சந்திக்க நேர்ந்தது.
0: वहां से हम दोनों साथ साथ ही लौटी।
1: அங்கிருந்து நாங்கள் இருவரும் ஒன்றாக இங்கே திரும்பினோம்.
0: हरी सीप वह कहां है, सब एक साथ चौंक पड़े।
1: பச்சை சிப்பி அது எங்கே என எல்லாம் ஒன்றாக அதிர்ந்தது.
0: मैं यही हूं, कहती हुई हरीसीप नाव से बाहर आ गई।
1: நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி கண்டே பச்சை சிப்பி படகிற்கு வெளியில் வந்தது.
0: कोई सवाल करे उसे पहले ही उसने बताना शुरू कर दिया।
1: யாரும் கேள்வி கேட்க முன்னரே அது சொல்ல தொடங்கியது.
0: उस दिन मैं अकेली बैठी थी।
1: அன்று நான் தனிமையில் உட்கார்ந்திருந்தேன்.
0: तभी समंदर में भवंडर उठा।
1: அப்போது சமுத்திரத்தில் பெரிய சூறாவளி வந்தது.
0: लगा कि जैसे धरती हिल रही है।
1: பூமியே அசைவது போல் இருந்தது.
0: मेरे जीवन का यह पहला और सबसे डरावना अनुभव था।
1: என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் விட இது முதலாவதான மேலும் பயம் பொருந்திய அனுபவமாகும்.
0: मैं काफी घबराई हुई थी।
1: நான் போதுமான அளவு பயந்திருந்தேன்.
0: अचानक एक सांप लहर के साथ बहता हुआ मेरे पास से गुजरा।
1: திடீரென ஒரு பாம்பு அலைகளுடன் அடித்துக்கொண்டு என் அருகில் வந்து சென்றது.
0: मुझे देखते ही वो मुझ पर झपट पड़ा।
1: என்னை பார்த்ததும் அது என்னை தாக்க தொடங்கியது.
0: उसने मुझे मुंह में दबा लिया।
1: அது என்னை வாயில் அழுத்தியது.
0: मुझे लगा जैसे मैं एक गहरी अंधेरी सुरंग में बंद हूँ।
1: ஒரு ஆழ்ந்த இருள் சூழ்ந்த சுரங்கத்தில் அடைக்கப்பட்டது போல் நான் உணர்ந்தேன்.
0: मुझे अपने बचने की कोई आशा ना थी, मैं बेहोश हो चली थी।
1: எனக்கு நான் தப்பி வருவேன் என்ற நம்பிக்கையே இல்லை, நான் நினைவின்றி போயிருந்தேன்.
0: होश आया तो मैंने खुद को नागरानी के दरबार में पाया।
1: நினைவு திரும்பிய போது என்னை நான் நாகராணியின் தர்பாரில் பார்த்தேன்.
0: சாப் ने मुझे मणि समझकर उठाकर ले आया था।
1: பாம்பு என்னை மணி என்று நினைத்து எடுத்துக்கொண்டு வந்து விட்டது.
0: वह अपनी उपलब्धि राजा को दिखाना चाहता था।
1: அது தனக்கு கிடைத்ததை ராஜாவிடம் காண்பிக்க ஆசைப்பட்டது.
0: जब उसे बताया गया कि मैं मामूली सीप हूँ तो वह बहुत खिसी आया।
1: எப்போது நான் சாதாரணமான சிப்பி என்று அதற்கு சொல்லப்பட்டதோ அது மிகவும் கோபமுற்றது.
0: गुस्से में भरकर मुझे खाने को झपटा।
1: கோபத்தில் அது என்னை சாப்பிட என்னில் குறிப்பாய்ந்தது.
0: वहाँ सोन मछली ने मेरी रक्षा की।
1: अंगे தங்க மீன் என்னை காப்பாற்றியது.
0: इसलिए मैं इस समय आपके सामने जीवित खड़ी हूँ।
1: ஆதலால் தான் நான் இப்போது உங்கள் எதிரில் உயிரோடு இருக்கிறேன்.
0: इतना सुनते ही सभा स्थल तालियों की गड़गड़ाहट से भर गई।
1: இவ்வளவையும் கேட்டவுடன் சபை பலத்த கைதட்டலால் நிரம்பியது.
0: लेकिन यह सोचकर कि हरी सीप कुछ और कहना चाहती है, तालियों की आवाज धीरे धीरे थम गई।
1: ஆனால் பச்சை சிப்பி மேலும் சொல்ல விரும்புவது அறிந்து கைதட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது.
0: तब हरी सीप ने आगे कहना शुरू किया।
1: அப்போது பச்சை சிப்பி மேலே கொஞ்சம் சொல்ல தொடங்கியது.
0: मैं सोन मछली से ईर्ष्या करती थी।
1: நான் தங்க மீனை பார்த்து பொறாமைப்பட்டிருந்தேன்.
0: उसे दूर हटाने के लिए मैंने ही कछुए को उकसाया था।
1: அதை வெகு தூரம் நகர்த்துவதற்காகவே நான் ஆமையை தூண்டி விட்டேன்.
0: சோன் மச்சலி கச்சுவே கி ஹர்கத் கோ சமஜ் சுகி தி. பீ உஸ்னே ஆப்கே சாம்னே கச்சுவே கி ஷிகாயத் நஹி கி.
1: தங்கமீனிற்கு ஆமையின் கெட்ட எண்ணம் தெரிந்திருந்தும் அது உங்களிடம் ஆமையை பற்றி புகார் செய்யவில்லை.
0: அப்னா புரா சாஹனே வாலோ கா பலா வஹி கர் சக்தா ஹை.

0: जिसका मन पवित्र हो और भाव निर्मल
1: எவருடைய மனம் பவித்திரமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கிறதோ அவரால் தான் தனக்கு தீமை செய்பவர்களுக்கு கூட நன்மை செய்ய முடியும்
0: मैं अपनी सभी गंदी हरकतों के लिए सोन मछली के साथ-साथ आप सभी से क्षमा चाहती हूं
1: நான் என்னுடைய எல்லா கெட்ட நடத்தைக்கும் தங்கமீனையும் சேர்த்து உங்கள் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன்
0: साथ ही मैं यह खुले मन से स्वीकार करती हूं कि सोन मछली मुझसे कहीं ज्यादा सुंदर है
1: கூடவே நான் நிறைந்த மனதுடன் தங்கமீன் தான் என்னை விட மிகுந்த அழகானது என்பதை ஒப்புக்கொள்கிறேன்
0: उसका मन कुंदन सा खरा और सच्चे मोतियों सा पवित्र है
1: அதனுடைய மனம் தங்கம் போன்ற அழகானதும் மேலும் முத்துக்கள் போன்ற புனிதமானதாகும்
0: हरी सीप चुप हुई तो एक बार फिर तालियों की जोरदार गड़गड़ाहट गूंजने लगी
1: पचे सीपी मौनमानदम ஒரு முறை மறுபடியும் பலத்த கைதட்டல் எதிரொலித்தது
0: कछुआ अपने किए पर बेहद शर्मिंदा था
1: ஆமை தான் செய்த காரியத்தை நினைத்து எல்லையில்லா வெட்கம் கொண்டது
0: उसने सिर झुकाकर सबसे माफी मांगी और वहां से हट गया
1: அது தலையை குனிந்து கொண்டே எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டது மேலும் அங்கிருந்து நகர்ந்து விட்டது
0: இந்த घटना को वर्षों बीत गए
1: இந்த சம்பவம் நடந்து நிறைய வருடங்கள் ஆகி விட்டிருந்தன
0: சோன் மச்சலி और उसकी नेकी की कहानियां समंदर में आज भी सुनाई जाती है
1: தங்கமீனும் மேலும் அதன் நேர்மையை பற்றிய கதைகளும் சமுத்திரத்தில் இன்றும் கூட கேட்கப்படுகின்றன
0: சப் குச்சு ठीक ठाक है
1: எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது
0: समंदर के प्राणी अब मिलजुल कर रहते हैं
1: சமுத்திரத்தின் எல்லா பிராணிகளும் இப்போது ஒன்று கூடி வாழ்கின்றனர்
0: लेकिन कछुए का पाप बोध आज भी उसके मन में डर बनकर समाया हुआ है
1: ஆனால் ஆமையின் பாபச்செயல் இன்றும் அதன் மனதில் பயமாக இருந்து கொண்டிருக்கிறது
0: इसलिए रात को इस डर से कि कोई उसे मारने ना लगे वह समंदर में नहीं सोता बल्कि बाहर खुले आसमान के नीचे रात बिताता है
1: ஆதலால் இரவில் அதை யாராவது அடித்து விடுவார்களோ என்ற பயத்தால் சமுத்திரத்தில் கூட உறங்காமல் வெளியே திறந்த ஆகாயத்தின் கீழ் இரவை கழிக்கிறது
0: ஈஸ்வர் கரே கி கச்சுவே கா பாப் போத் கட்டே
1: கடவுள் இந்த ஆமையின் பாப எண்ணங்களை குறைக்கட்டும்
0: उसके मन को शांति मिले और उसका मन भी सोन मछली के मन जैसा निर्मल हो जाए
1: அதனுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கட்டும் மேலும் அதன் மனமும் தங்க மீனின் மனது போல் தூய்மையானதாக ஆகட்டும் இந்த பாடம் இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்
0: धन्यवाद जी
2: ஹிந்தி பாடம் கேட்டோம் கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள் மாணவர் விஸ்வாஸ் சோனி சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் கல்வி தகுதி
2: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் 5
2: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம் முகவரி நிகழ்ச்சி பிரிவு தலைவர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு காமராசர் சாலை மயிலாப்பூர் சென்னை 600004 இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் 4 சென்டிமீட்டர் கள்ளப்பள்ளியில் 3 சென்டிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி 2 சென்டிமீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னணையார் அணை கரூர் மாவட்டம் ஆயனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓர் இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது கரூர் மாவட்டத்திலும் புதுச்சேரியிலும் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது தஞ்சாவூர் சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 3.1 டிகிரி செல்சியஸ் முதல்

0: 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களின் 100 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கடலோர பகுதிகளை ஒட்டி வடக்கு வடமேற்காக உருவான குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுக்கொண்டு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருமாறியுள்ளது. மேலும் வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மியான்மர் கடலோரத்தில் இன்று மாலையோ இரவோ மையம் கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு வடமேற்கே நகர்ந்து வடகிழக்கு வங்க கடற்பரப்பில் பங்களாதேஷ் கடலோரத்தை ஒட்டி அடுத்த 2 நாட்களில் நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை ஒட்டி கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி மற்றும் தெற்கு உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகி உள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் 100 இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் 100 இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் 100 இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் 100 இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 1 தேதி வரை அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரியங்கா அரோடா. सर्वोच्च न्यायालय ने 2000 रुपये से अधिक के UPI लेन देन पर मर्चेंट डिस्काउंट रेट MDR लागू करने के केंद्र सरकार के फैसले पर रोक लगाने से इनकार कर दिया है। ये शुल्क 15 अक्टूबर से प्रभावी होने हैं। न्यायालय ने केंद्र सरकार, रिजर्व बैंक और अन्य प्रतिवादियों से जवाब मांगा है और 4 सप्ताह के भीतर अपना जवाब दाखिल करने का निर्देश दिया है। न्यायालय ने कहा कि ये मुद्दा कानूनी से अधिक तकनीकी है। केंद्र सरकार की ओर से अपर सॉलिसिटर जनरल एन वेंकटरामन ने पीठ को बताया कि भुगतान गेटवे के 96% उपयोगकर्ता इससे मुक्त रहेंगे। इस कदम को चुनौती देने वाली जनहित याचिका अधिवक्ता अंजन दत्ता ने दायर की थी। यूनाइटेड फोरम ऑफ बैंक यूनियंस ने घोषणा की है कि आज से शुरू होने वाली 3 दिन की राष्ट्रव्यापी बैंक हड़ताल स्थगित कर दी गई है। ये निर्णय भारतीय बैंक संघ के साथ हुए समझौते के बाद लिया गया। सोशल मीडिया पोस्ट में ऑल इंडिया बैंक एम्प्लॉयज एसोसिएशन ने कहा कि ये निर्णय कल रात भारतीय बैंक संघ और यूनाइटेड फोरम ऑफ बैंक यूनियंस के बीच हड़ताल से संबंधित मुद्दों पर हुई बैठक के बाद लिया गया। यूनाइटेड फोरम ऑफ बैंक यूनियंस और सार्वजनिक क्षेत्र के बैंकों के कुछ अन्य यूनियनों और एसोसिएशनों ने 5 दिवसीय बैंकिंग प्रणाली लागू करने और प्रदर्शन आधारित प्रोत्साहन PLI योजना को वापस लेने की 2 प्रमुख मांगों को लेकर हड़ताल का आह्वान किया था। श्रम और रोजगार मंत्री डॉक्टर मनसुख मांडविया ने आज कहा कि देश में 100 करोड़ से अधिक लोगों को सामाजिक सुरक्षा

நேரம் 3:15 பண்மொழி பாடல்களை தெலுங்கு சாங் கேட்டாச்சு. அடுத்தது ஒரு ஹிந்தி சாங் கேட்கலாம். ஹே தில்லாகி படத்திற்காக அபிஜித் பட்டாச்சாரியா குரலில்

நேரம் 3:25 15 பன்மொழி பாடல்களில் ஹிந்தி தெலுங்கு சாங் கேட்டாச்சு. அடுத்தது ஒரு மலையாள பாட்டு கேட்கலாம். கடக்கன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

கேட்ட அந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீதசாரல் இன்றைய நிகழ்ச்சியில் சிக்கில் குருசரன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக மகாகணபதி என தொடங்கும் கோட்டீஸ்வர ஏற்பாடல் கன்னட ராகம் ரூபகத்தாலும்.

0: கே பி பிலிம்ஸ் வழங்கும் ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் பிரபு, கனகா, ஆனந்தராஜ், செண்பகம், கவுண்டமணி, செந்தில், மனோரமா, மலேசியா வாசுதேவன் மற்றும் பலர். இசை தேவா, இயக்கம் மணிவாசகம்.
1: நீ வீட்டுக்கு வந்த நேரம் அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு.
2: சுப்புலட்சுமி, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தானே கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா பசுமாடு கண்டு போட்டுருக்கு.
1: ஆமா, இவனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணுமே. கோபாலகிருஷ்ணா,
3: என்னம்மா கூப்பிட்டீங்களா?
1: வாய்யா, வா வா. நம்ம லட்சுமி கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா காலக்கண்ணு குட்டி போட்டுருக்குப்பா, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். நல்ல பேரா சொல்ல,
3: தங்க முத்துன்னு பேர் வச்சு முத்துன்னு கூப்பிடுவோம் போதுமா?
1: தங்கம், நல்ல பேரு முத்து. நல்ல,
3: சரி, வேலைக்கு நேரம் வச்சு வாங்க.
1: கோபாலகிருஷ்ணா, போற வழியில இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திப்பா, கிருஷ்ண கோயில போய் சாமி கும்பிட்டு போங்க.
3: சரி, வாங்க போடா.

என்னடா அம்மாடி ஏண்டா ஆர்னானே கவுண்ட்.

0: ஊருக்குள்ள எல்லாரும் என்னன்னு
1: கூப்பிடுறானுங்க சொல்லுவாங்க.
2: ஐயா ஊர் ஜனங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க.
0: என்றாங்க பார்க்க வராம பின்ன வாங்க போவோம்
2: வாங்க.
0: தந்தலுக்கு
3: வேண்டியிருக்கிறது
4: பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கிற மொட்டையை உங்க முன்னாடி அடிக்கிறது அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க.
3: ஏண்டா எங்கேயோ மலமலை இருக்க முருகனுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறீங்க. உள்ளூர் கார கவுண்ட கேக்குற மாட்டேன்றீங்க. கவுண்ட ஆசைப்பட்டு கேக்குறது இல்ல செத்து போன எல்லாம் பாக்க போறேன் தான் உங்க ஆசை நிறைவேற்றி சொல்லிட்டு இல்ல உங்களுக்கு தெரியாதா கவுண்ட ஆசைப்பட்டு நடக்கிறேன்னா நான் பொக்குன்னு போயிருவேன்னு ஒரு கத்தி எடுத்து உன் தலையில சரிச்சு விடுறேன். கவுண்ட கண்ணார பாத்துக்கிறேன்.
4: அதுக்குத்தான் நான் சொன்னேன் உண்டியலை தூக்கிட்டு பின்வழியா லூஸ் கவுண்டர் தெரியாம போயிடலாம்னு கேட்டீங்களா அவரை பாத்துட்டு போனாதான் மரியாதைன்னு இப்ப என்ன ஆச்சு
5: பாவங்க
6: இந்த மில் இன்சார்ஜ் யாரு?
0: ஏ மாப்பிள கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் என்ன மாமா
5: யாருங்க?
6: ஆபீசர். இங்க யாரும் பேங்க் போட்டோம்ல கிடையாதா?
0: இருக்காருங்க வெளியில வாட்ச்மேன்.
6: ஸ்டாப் இட். மேனேஜர் யாரு?
0: மாப்பிளைங்க.
6: சூப்பர்வைசர்.
0: மாப்பிளைங்க. இங்க எல்லாமே ஆளினால் மாப்பிள தாங்க. என்ன செக் புக்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டாருங்க, யாங்கிட்டையும் கொடுக்க மாட்டாருங்க. நான் பணத்தை எடுத்து ஓடிடுவேன்.
7: ஆமா இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? நீங்க யாரு?
6: ஒரு
7: தப்பு கூட இருக்காது.
6: என்ன
7: சொல்லுது
0: என்ன கோபால இவ்ள போய் ஆபீசர் தெரியல என் பொண்ணு ராதா
6: என்ன
0: வீட்டுக்கு வராம இங்க வந்து கலாட்ட
6: பண்ணிட்டு இருக்க
0: என்ன தப்பு
6: நடக்குது?
0: தொழிலாளி வேலை வரைக்கும் எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறது கோபாலகிருஷ்ணன் தான். நான் இந்த மில்லு பக்கமே வர்றதில்ல. எப்படி கோபாலகிருஷ்ணன்
6: ஆளு இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஓகே, ஆனா இந்த அரை ட்ரௌசர் அது இது சுத்தம் மஞ்ச மக்கப்பா.
0: இவன் சொல்ல தாங்க முடியல புரியுமா?

0: போய் ஓட்டிச்ச மாப்பிள, அதை எப்படியாவது எடுக்கணும். இறக்கி மாமா பணம் இங்கதான் இருந்துச்சு, காணாம ஏன் மாப்பிள? ஒருவேளை பணம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ. அது எப்படி மாமா பணம் பாக்கெட்ல வச்சு?
1: அட போ மாப்பிள, பணம்னா பணம் வாய புழக்கும் பாங்க. நான் எதுக்கு பாக்கெட் செக் பண்ணிட்டுமா?
2: பண்ணுங்க
0: மாப்பிள. பாத்தியா, செத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு ஆசைய பாத்தியா? பாரு, இது பத்தாவதுன்னு நெத்தியில் வேற ஒத்து ரூபாய் கொண்டு போறேன். எங்கடா குளிர் போய் செலவு பண்ண போறியா? யாரு பேசுறது?
3: நான் பணத்தோட மனசாட்சி பேசுறேன்டா.
0: என்ன வேணும்?
3: நான் 10 லட்சம் சம்பாரிச்சோம்டா, போகும்போது 1 ரூபாய் நெத்தியில் கொண்டு போய் அதையும் புடுங்குறீங்கடா.
0: புடுங்குறான் பாத்தியா? 10 லட்சம் சம்பாரிச்சு மூஞ்சியாது. நான் சரி பிச்சை எடுத்து மூஞ்சியாது வச்சு சொல்லடா. இந்த பத்திரமா வச்சுக்க, அவங்கிட்ட
2: கொடுத்துரு.
0: என்னது? என்ன பண்ணுது?
2: பாடுங்க.
4: உங்களுக்கு
5: ஏன் இந்த சிரமம்? எல்லாருக்கும் நானே குடுக்கறேன், கொடுங்க.
4: என்னது அத்தையா? ஆடி அளவ இவனடி, ஒரு நாளைக்கு அக்கான் கூப்பிடுறா, ஒரு நாளைக்கு அம்மான் கூப்பிடுறா, ஒரு நாளைக்கு அத்தையன் கூப்பிடுறா. இவளுக்கு என்ன கிறு கிறுக்கு பிடிச்சு போச்சா? அடியே பூவாத்தா, பகலெல்லாம் பழக்கூடிய தூக்கிட்டு வீதி வீதியா வியாபாரம் பண்ற, சாயங்காலம் ஆச்சுன்னு அக்கறான் படுக்கறத விட்டுட்டு இங்க வந்து அத்தை சொத்தனுக்கிட்டு.
5: இந்தா இத புடி. என்ன சொன்னீங்க? இத பாருங்க, ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைங்களும் உங்க புள்ளைய சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு மட்டும் போய் வீட்டுல தூங்க எப்படி மனசு வரும்? கோபாலே, நான் சொல்றது
4: சரிதானே? சும்மா இருக்க மாட்டேன், சக்கர பொங்கல் ஈ முக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் அவன் பக்கத்துல போய் ஓட்டிக்கிட்டு வரச்சுக்கிட்டு. படி போய் அங்க உட்காரு, முதல்ல போய் உட்காரு.
0: இப்ப நான் ஒரு விடுகதை போடுறேன், அதுக்கு பதில் சொல்லட்டும். சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு சிக்கில்லாம எடுத்து தந்தா சென்ன பட்டணம் பாதி. அது
5: என்னப்போ
0: காமட்ல குத்துவேன்
4: மாட்டுக்குச்சு. சாமியார் ஜட,
0: ஏன் மாமியார் ஜடன்னு சொல்ல வேண்டியதானே? ஏமா சுமார்மா, என்ன தெரியல? தெரியலையா?
5: தெரியல, நீங்களே சொல்லுங்க.
0: தாதா உனக்கு
5: இல்ல தெரியல?
0: தூக்கணாங்குருவி கூடு. இந்த உலகத்துல எத்தனையோ பறவைகள் கூடு கட்டுது, ஆனா அந்த தூக்கணாங்குருவி கூடு இருக்கே அது ரொம்ப வித்தியாசமானது. சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள இந்த ஜோடி குருவிங்க, அதாவது அது கட்ட கூட்ட மனுஷனா இருக்கிற நாம

0: சிக்கலாம் பிரிக்கவே முடியாது. அப்படி அதை பிரிச்சுட்டா சின்ன பண்ண பாதி எழுதி கொடுக்கறேன்ட்டான். சோன்னு மழை பெய்துன்னு வச்சுங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த கூட்டுக்குள்ள போகாது. உச்சாணி மரத்துலதான் அது கூடு கட்டும். அந்த காத்துல அது ஆடும் போது அந்த தாளாட்டோட தான் அந்த ரெண்டு குருவியும் தூங்கும். அது தூங்கும் போது நம்மள மாதிரியே பெட்ரூம் லைட் தேவைப்படுது, அதாவது வெளிச்சம் வேணுமா. அதனால ஒரு குருவி என்ன செய்து, போய் கொஞ்சோண்டு களிமண்ணை எடுத்துட்டு வந்து அந்த கூடுக்குள்ள வச்சிருது. இன்னொரு குருவி இந்த மின்மினி பூச்சி லைட் பூச்சிங்கிறாங்களே, அதை எடுத்துட்டு வந்து இந்த களிமண்ணுக்குள்ள சொருவி விட்டுருது. ராத்திரி பூரா வெளிச்சமா அந்த கூடு பிரகாசமா இருக்கும். அதுல கிச்சுமிச்சு கிச்சுமிச்சு கிச்சுமிச்சுன்னு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தும். அதுதான் தூக்கலாம் குருவி கூடு.
1: ஏன் போவாதா, இந்த பழத்தை அடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இல்ல கத்தில அறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா?
2: என்னையா கிண்டலா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், உங்க பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் நான் வாய திறந்தா நாரி போயிட நாரி. பழம் வாங்குற மூஞ்சிங்களை பாரு,
1: பழம் வைக்கிற உன் மூஞ்ச விட பழம் வாங்குற எங்க மூஞ்சி நல்லா தான்
2: இருக்கு. சொன்ன
1: பாருமா, பழ வியாபாரம் நமக்கு ஒத்து வராது. ஆமா, உனக்கு என்ன வேலை சொல்ற?
0: நீங்க சொல்றீங்க, உடைச்சிருப்பேன் வீட்டுக்கு போய் சேர்ப்போ.

0: நேத்துக்கு பே பண்ண மிஷினுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்ல வாங்குறீங்களா? அந்த பில்ல எங்க?
1: அது வந்து டவுசர் பாக்கெட்ல இருக்கு.
0: ஐயோ எனக்கு அது இப்ப வேணும்.
1: அந்த கையெல்லாம் கிரீஸா இருக்கு, கொஞ்சம் இருங்க. ஏய் பொண்ணு இங்க வா, கொஞ்சம் இருங்க.
0: என்ன கோபாலு,
1: டவுசர் பாக்கெட்ல பில் இருக்கு, ஏடு.
0: ஏய் பா பாப்பா, டவுசர் பாக்கெட்ல பில் இருக்கு. நான் எதுக்கு இங்க இருக்கேன்? என்கிட்ட சொன்னா நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். அவனை எதுக்கு கூப்பிட்டீங்க?
1: அது நீங்க முதலாளி பொண்ணு, அது எப்படி சொல்றது?
0: பரவாயில்ல, எந்த பாக்கெட்ல இருக்கு?
1: இந்த பாக்கெட்ல இருக்கு.
0: ஒண்ணு
1: இல்ல, நீங்க உள்ள விடுங்க.
0: என்ன
1: தோணணும் ஒண்ணும் மாதிரி ஆவலையே.
0: மனசு மனசு பலபடாத அடிச்சிருக்கமே.
1: அப்படி ஒண்ணும் அடிக்கலையே.
0: கண்ணத்தோட கண்ண வச்சு உரைச்சிருக்க, ஒண்ணுமே ஆகல. கிரிய
1: என்னங்க ஆகணும்?
0: மஞ்ச மக்கா, நீ சுத்த மஞ்ச மக்கா, மஞ்ச மக்கா, மஞ்ச மக்கா.
1: என்ன இந்த அம்மா?
2: கோபாலு என்னப்பா சாப்பிடல? தம்பி என்ன சாப்பிடாம விட்டதே பாத்துக்கிட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல,
2: சாப்பிடு.
1: ஏமா
2: கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு வெள்ளச்சோளம். ஒரு தடவை நம்ம கிருஷ்ணன் கோயில் ஐயரு ரெண்டு குத்து விளக்கு கொடுத்து ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாரு. இவர் நேரம் காவேரி ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு
1: வச்சிருக்காரு.
2: அட யாரா இவன்? ஐயர் பாஷையில ஆத்துனா வீடுன்னு அர்த்தம்.
1: அப்ப வீட்டுக்கு வாத்துன்னு அர்த்தம். நீ சுமாரா, நீ சொல்லுக.
2: அப்புறம் ஒரு தடவை எனக்கு ரொம்ப வயிற்று வலியா இருந்துச்சு, ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். குடு குடுனு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்து நின்னாரு. என்ன சும்மா நிக்கிறீங்க, உடச்சாத்தானே குடிக்க முடியும், உடங்க என்ன உடச்சிட்டாரு.
1: கரெக்டா தானே செஞ்சிருக்காரு மச்சான்.
2: என்னத்த சோடா மூடிய உடைக்கிறதுக்கு பதிலா பாட்டிலே கீழே போட்டு உடச்சிட்டாரா?
1: ஏக்கா அப்ப மச்சான் மஞ்ச மாக்கான் தாக்கா.
2: என்னடா லட்சுமி கத்துது?
1: நமக்கெல்லாம் பசிக்குது, சாப்பிடறோம். லட்சுமிக்கு பசிக்காதா? ஏதாவது போய் வைக்கா.
2: ஆமா ஆமா, நீங்க சாப்பிடுங்க வர.
1: ஆமா, நீ ஏன் மஞ்ச மாக்கான பத்தி கேக்குற? உன்ன யாராவது சொன்னாங்களா? சொல்லிருப்பாங்க. சொல்லி யாரு? பொண்ணா?
3: பொண்ணு.
1: யாரு?
3: ராதா.
1: அதான் எலி ஏண்ட அம்மனத்தோட ஓடுதுன்னா இப்பதான் புரியுது. அவன் வந்து இப்படி ஒன்னு ஒராசி இருப்பான், நீ பித்துக்கு பித்துக்குன்னு முடிச்சிருப்ப, உன்ன மஞ்சமாக்கான்னு சொல்லிருப்பான். மாப்பிள்ள வக்கீல்னா கருப்பு கோட்டு, டாக்டர்னா வெள்ளை கோட்டு, போலீஸ்னா காக்கி சட்டை, லவ்னால ஒரே ஒரு ஒத்த பேண்ட், ஒரு கூலிங் கிளாஸ் தான் மூலதனமே. அத விட்டுறீங்க, என்ன ஒழுகு ஒழுகு ஒரு தலை, கழுத்துல ஒரு கொட்டை, அரை டவுசர், கூட இந்த நாயை புடிச்சிட்டு போனா எவன் உன்ன மஞ்சமாக்கான்னு சொல்லாம இருப்பா?
3: அதுக்கு என்ன மாமா பண்றது?
1: மாப்பிள்ள ஒரே ராத்திரில எப்படா இப்படி மாறனா?
4: என்னங்க என்ன கீழே கிடக்கிறாங்க?
1: பாத்துட்டு இருக்கீங்க,
4: சரியான ஆளுங்க.

0: 暖不暖和？哇塞，哇塞，哎呦呦，呀，爷爷，怎么你不留着你们了？
1: 奶奶，帮着我扔的。
0: பண்ணா வண்டி நிறுத்து. அம்மனை யாருங்க?
2: நான் சுந்தர கவுண்டரோட பொண்ணு ராதா.
0: சுந்தர கவுண்டர் பொண்ணுங்களா?
3: ஆயிரம்ல வச்சிருக்காங்களே சுந்தர கவுண்டர்.
0: ஆமா,
3: அவரோட பொண்ணுங்க. பாப்பா பட்டணத்துல படிக்குதுங்க.
0: அப்படிங்களா? என்ற பேர் லூஸ் கவுண்டருங்க. வண்டி யாருக்கு போச்சு? மக்கார் பண்ணதுங்களாக்கா?
2: தெரியலீங்க, திடீர்னு நின்னு போச்சு. ராதா மாதிரி
0: அம்னியும் புதுசு, வண்டியும் புதுசு. ஸ்டார்ட் ஆக மாட்டாமா? நான் வேணா பாக்கட்டுங்களா?
2: அம்னே பாருங்க,
0: பாக்குறேங்க. வண்டிய தொட்டா வலுவலு இருக்குங்க, கண்ணாடியை பார்த்தா பல பலன் இருக்குங்க. ஹெட்லைட் கூட நல்லா எடுப்பா இருக்குதுங்கோ, ஆனா இன்ஜின் தான் ரிப்பேருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, நமக்கு இந்த மாதிரி புது வண்டியை ஓட்டுறதுனா ரொம்ப குஷிங்க.
2: ஒசுக்குன்னு
0: சொல்லி போட்டீங்க. இது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுங்கோ, நம்ம வண்டியில அவங்க வீட்டுல விட்டு போட்டு போறனுங்க. ஆனா ஏன் அப்படி வைக்கப்படுற? சுந்தர கவுண்டி என்ற ஃப்ரெண்டு தான், சும்மா வா போலாம். போ, ஏ பண்ணாட, வண்டி எடுத்து வீடு வந்து சரி.
3: என்னங்க?
0: நாட்டு தண்ணியில குளிச்சலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. வீட்டுக்கு போய் சுடு தண்ணி போட்டு எதமா குளிச்சாதான் எனக்கு ஓகே.
3: என்ன விஷயம்?
0: பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். அதான் உங்க காதுல போட்டு போலான்னு வந்தேன்.
3: ஏப்பா, மூட்டை பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கினா 10,000 ரூபாய், அதே இன்னும் சரியா திருப்பி கொடுக்கல.
0: எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறாங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாங்க.
3: நீங்க பணம் கொடுக்கலன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்றும், என் மான மரியாதை எல்லாம் போயிடுங்க. உன்னோட தொல்லையா போச்சு. சரி, சாயந்தரமா வீட்டுல வந்து பாரு.
0: நல்லதுங்க,
3: இல்ல நல்லபடியா நடக்கும். அப்பா போயிட்டாரு. தாதா, அப்பா போயிட்டாரு. தாதா, தாதா, மாமா, தாதா, தாதா, தாதா, தாதா, தாதா, இதான் மாறி இருக்கா? தனிக்குள்ள போயிட்டே உயிரை போயிடுச்சு தெரியுமா?
2: நிச்சயமாவா?
3: என்ன நிஜமா?
2: நீங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு பாக்கிறதுக்காக தான். அப்பா கொஞ்சம் விளையா என்ன,
3: மூஞ்சி போற கிட்ட எல்லாம் உடைச்சிருவேன். அன்பு இருக்கா? சொன்னது புரிஞ்சு.
4: கோபாலே, என்னப்பா அம்மா நல்லா கூப்பிட்டு திடீர்னு உமா உமான்னு கூப்பிடுற?
3: ஒண்ணு இல்லம்மா.
4: என்னது கையில?
3: ஒண்ணு இல்ல.
4: நீ எதையும் மறக்கிற? என்னது? ஆட பாப்பா, எனக்கு அடுப்புல நிறைய வேலை இருக்கு, நீ கூப்பிட்டேன்னு
3: வந்தேன்.
4: என்ன
3: இப்படி உட்காரு?
4: எதுக்கு
3: உட்காரு? உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
4: என்ன?
3: நேத்து கோயம்புத்தூர் போனா அங்க ஒரு பெரிய ஜோசியர் பார்த்தனே.
4: கைரேகை பாத்தியா?
3: இல்லம்மா, நீ குப்பையோட குப்பையா வச்சிருந்தீங்க என் ஜாதக புத்தகம், அதை ஒட்ட அடிச்சுட்டு அவர்கிட்ட போய் காட்டானே.
4: அடே அப்பா, இப்பதான் என் பிள்ளைக்கு வயசுக்கு தந்த பொறுப்பு வந்திருக்கு. ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்னாரு?
3: என் ஜாதகத்துல சுத்தி பார்த்தா சுக்கர திசை, குறுக்கால பார்த்தா குரு திசை, புரட்டி பார்த்தா புதன் திசைன்னு சூப்பர்ன்ட்டாரு.
4: அப்புறம் என்ன சொன்னாரு?
3: அது மட்டும் இல்லம்மா, பாயாசம்னா அதுல நான் முந்திரி, பார்லிமெண்ட்ல நான் அதுல மந்திரி, நகைக்கடையில ஒரு தங்கம், நாலு பேருக்கு மத்தியில சிங்கம்ன்றாரு.
4: என் பிள்ளைக்கு இவ்வளவு பொருத்தம் இருக்கு.

0: ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ சிங்கிள் பொண்டாட்டின்ட்டாரு.
1: என்னது?
0: எனக்கு கல்யாணமே நடக்காதுன்றாரு.
1: எவன் சொன்னவன்? கட்டையால அடிப்பாவன.
0: அப்படி மீறி நடந்தா காதல் கல்யாணம் தான் நடக்கும்னாரு.
1: காதலோ கத்துக்கையோ கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏப்பா கவலையா இருக்க?
0: இந்த முகத்தை யாருமா காதலிப்பா?
1: ஏப்பா உன் முகத்துக்கு என்ன, உன்னை காதலிக்கிறதுக்காக எத்தனை பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காளுங்க.
0: இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் பாத்துக்கங்க. அதுவும் என்ன லவ் பண்ணுது?
1: என்னப்பா பொண்ணோட சேர்ந்து நானும் தாட்டு போட்டுன்னு பேசிட்டேன். போட்டோ பார்த்த உடனே நெஞ்செல்லாம் பக்கு பக்கு நடிச்சுக்குது. உன் முதலாளியோட பொண்ணு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? பொண்ணு ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, பெத்தவங்களும் சம்மதிக்கணும்.
0: அம்மா, ராதா மேல அவங்க அப்பா உயிரையே வச்சிருக்காரு. என்னதான் கல்யாணம் பண்ணிக்கு, ராதா போய் அவங்க அப்பா கிட்ட ஒரு வாரத்தை சொல்லட்டும், அடுத்த நாளே கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சிருவாரு.
1: அப்படியா?
2: சுப்பலட்சுமியம்மா
1: வாங்க வாங்க வாங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஊஞ்சல் உட்காருங்க, காப்பி கொண்டு வந்தாரு.
2: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போலான்னு வந்தேன். என் பொண்ணும் உங்க பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க.
1: ஆமாங்க, இப்பதான் கோபால் அதை பத்தி எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு.
2: அதனாலதான் என் பொண்ணுக்கு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு, பத்திரிக்கை கூட அடிச்சுட்டேன்.
1: கோபாலே, நீ நினைச்சது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீயும் ராதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்கன்னு தெரிஞ்ச உடனே கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டாங்கன்னா பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரிதான். ஏங்க, கல்யாண பத்திரிகையில கோபாலோட அப்பா பேர போட்டிருக்கீங்கல்ல?
2: நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணம் என் பொண்ணுக்கு தான், ஆனா மாப்பிள்ள கோபாலகிருஷ்ணன் இல்ல, பாம்பே மாப்பிள. சுப்பலட்சுமி அம்மா, உங்க மகன் ரொம்ப நல்லவன், நாணயமானவன். என் பொண்ணு அவனை கட்டிக்க ஆசைப்பட்டா, அவளை பொறுத்த வரைக்கும் அவ எடுத்துக்கிட்ட முடிவு சரியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பா தெரியுது. என்னால இதை ஏத்துக்க முடியாது. 18 வருஷமா பெத்து வளர்த்த அப்பா ஆத்தா பெருசு இல்ல, 10 நாள் பழகின காதலதான் பெருசுன்னு ஒரு பொண்ணு சொன்னா அது மத்தவங்களுக்கு வேணா செய்தித்தாளா இருக்கலாம், ஆனா பெத்தவங்களுக்கு அது நெஞ்சில போட்ட நெருப்பாத்தா இருக்கும். நீங்க ஒரு அம்மா சாணத்துல இருக்கிறதுனாலதான் என் வேதனையை உங்ககிட்ட சொல்றேன். 10 கோடி இருந்தாலும், சொந்த வந்த 1000 இருந்தாலும், ஒரு பொண்ண 10 பாவத்துக்காக நான் உங்க கால விழுறேன். கடவுள் சன்னிதானத்துல வைக்க வேண்டிய கல்யாண பத்திரிகைய உங்க காலடியில வச்சிருக்கேன். என் மக கல்யாணம் நான் நினைச்சபடி நடக்கணும்னா அந்த கல்யாண பத்திரிகை எடுத்து என் கையில கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா ஏதாவது விஷம் இருந்தா கொடுங்க, நானும் என் பொண்டாட்டியும் குடிச்சிட்டு செத்துறோம். வெட்டி போட்ட பச்சை மட்டையில என் மக கல்யாணத்துக்கு பந்தல் போடுறதா இல்ல எங்க சாவுக்கு பாட கட்டுறதான்னு நீங்க தான் முடிவு சொல்லணும்.
1: ஐயா, எங்களை சொன்னதான் இங்க கல்லா நினைச்சு உங்க பாரத்தை எங்க மேல இறக்கி வச்சுட்டீங்க. இனிமே நாங்க உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டோம். உங்க மனசுபடியே உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்திக்கங்க ஐயா.
2: எல்லாரும் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க, நான் வர வேண்டாம்னு சொல்றேன். அதுக்காக என்ன மன்னிக்கணும்.
1: கோபாலு, கோபாலு.
2: என்ன மாதிரி அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு பத்திரிக்கை கையில குடுத்துட்டு போறாரு, நீ பாட்டுக்கு வாங்கிட்டு பேச நினைக்கிற?
1: என்ன என்ன பசியே சொல்ற, வந்தவன் அதிகாரமா பேசியிருந்தா நானும் எதிர்த்து பேசியிருப்பேன். உன் பையனுக்கு படிப்பு இல்ல, வசதி இல்ல, அந்தஸ்து இல்ல, அதனால என் பொண்ணு அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தான்னா அந்த பொண்ணை முதல்ல தூக்கிட்டு போய் தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வாடான்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு காலில் விழுந்து கெஞ்சிருப்போ என்ன என்ன பசிய சொல்ற, பெத்தவங்க வயிற்றுச்சல் கொட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வீட்டு வாசப்படியை தாண்டிட்டான்னா அப்புறம் அவ புகுந்த வீட்டுல பூகம்பம் தான்ப்பா மிஞ்சு. கோபாலு, கோபாலு, எல்லாம் நம்ம தலைவிதிப்படிதான் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு மனச மாத்திக்கப்பா, மனச மாத்திக்கப்பா.
2: எப்படிப்பா?
3: யார் நீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
4: நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க இல்லீங்களா, அந்த ஊர்க்காரங்க நாங்க, ஐயா உங்களை பாக்கணும்னு வந்திருக்காருங்க.
2: என்ற பேர் லூஸ் கவுண்டருங்க. நீங்க பாத்துட்டு வந்தீங்க பொண்ணு, அத பத்தி சில விஷயம் சொல்லி போட்டு போலான்னு வந்தனுங்க.
3: என்ன விஷயம்?
2: அவன் சொல்றதுக்கு ஏற்பட்ட விஷயம் இருக்குதுங்க, சில மட்டும் சொல்றேனுங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒருத்த வேலை செய்யறானுங்க. அவன் பேரு கூட ஏடா பேரு
4: கோபாலகிருஷ்ணனுங்க.
2: கோபாலகிருஷ்ணனுங்க பாக்குறது நல்லா பப்பள பல மாட்ட பல பலன் இருப்பானுங்க. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ்ங்க, லவ்னா தெரியல, நம்ம ஊர் பக்கம் காதல்னு சொல்லுவாங்க, காதலுங்க. இந்த பாருங்க, என்னடா உள்ளூர்கார பொண்ணை பத்தி இப்படி சொல்றானு தப்பா நினைக்காதீங்க. நமக்கு போய் பேச தெரியாதுங்க, மனசுக்கு பிடிக்காதுங்க, ஏதாவது வெளிச்சமா பேசி போட்டோனுங்க. நீங்க வேற பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களா, நமக்கு இருக்கிற வசதிக்கு எதுக்குங்க அந்த பொண்ணெல்லாம் நமக்கு எதுக்குன்னு கேக்குறேன். புள்ள வேற பாக்குறதுனால பழிச்சுட்டு இருக்குதுங்க. ஊருக்குள்ள நான் நீனு போட்டி போட்டு பொண்ணு கொடுக்க வருவானுங்க. அதுல ஏதாவது நல்லதா பாத்து கட்டலாம் இல்லீங்களா, நான் வேணா ஒரு நல்ல பொண்ணா பாக்குட்டுங்களா?
3: இப்படி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால ஆம்பளைங்களோட சுத்துறது வெறும் வயசு கொள்ளாருதான். அது இன்னைக்கு நாகரிகமா போச்சு, இத போய் பெருசு படுத்துறீங்களே.
5: அம்மா சொல்றது கரெக்ட், நான் கூட காலேஜ்ல படிச்சிருக்கும் ஒரு பொண்ணா லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா, காதல் வேற கல்யாணம் வேற.
2: அது சரி தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா,
3: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
2: ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் பெரிய மனசானுங்கோ, ஏதோ நல்லது நடக்குன்னு சொல்லி போட்டு போலான்னு வந்தனுங்க. என்ன பண்றது, கல்யாணம் ஜாம்தான் பண்ணுங்க, வந்து கலந்துக்கிறேன் பாருங்கோ. பாடா ஏண்டா பாம்பே கேப் மாதிரி

0: உன்னை பத்தி நான் பொண்ணு வீட்டுல சொன்னேன் பை, நீ பாம்பே மாப்பிள்ள இருக்க மாட்டேன், எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன் தான்
1: மாப்பிள்ள
0: இருப்ப. ஒரு வார்த்தை பேசக்கூடாது, இனிமே நான் பேசுவ நீ கேளு. ஹலோ,
1: தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்க, எங்களுக்கு கிடைக்கிற சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
0: யாருக்கும் சொத்தெல்லாம், நமக்கு சொத்துல எல்லாம் ஒண்ணு பங்கு வேணா?
1: என்ன சொல்றீங்க,
0: உனக்கு இதுவும் கூட புரியலையா? சரி, புரியற மாதிரி சொல்றேன். அந்த பையன் ராதா காத்துல தாலி மட்டும் தான் கட்டணும் முத ராத்திரி, அது எங்க கூட தான் நடக்கணும். அதுக்கப்புறம் நீ ராதா கூட்டு பாம்பேக்கு போனாலும் சரி, துபாய்க்கு போனாலும் சரி, ரெண்டு பேரும் யோசிக்கிறத பார்த்தா நான் ஏதோ ஃப்ராட் பண்ற மாதிரியும் நீங்க ஏதோ நாணயமா பொண்ணு கட்டுற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி சரி யோசிங்க, நான் எப்படி நேரா ஊருக்குள்ள போறதா இல்ல போலீஸ் போயிட்டு போவா?
1: ஐயோ வேண்டாங்க, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறோம்.
0: அப்படி வாங்க வழிக்கு. வந்த சொல்லி முடிஞ்சது, புறப்படுமா?
2: புறப்படாங்க.
3: என்ன விஷயமா வந்திருக்கேன்?
1: நான் உங்க மகனை பாக்கணும், அவரு கூட கொஞ்சம் பேசணும்.
3: இனிமே அவனை பார்த்து பேசி என்னமா பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
1: பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டதுனால பழகுன பழக்கம் முடிஞ்சு போயிடுமா? இல்ல என் மனசுல இருக்கிற அவர் ஒரு உருவம் தான் மறைஞ்சு போயிடுமா?
3: நில்லு, போ உள்ள, போடா உள்ள.
0: அம்மா,
3: அம்மா தான் சொல்றேன், அம்மாங்கிற வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கறவனா இருந்தா அந்த வாசப்படியை தாண்டவும் கூடாது, இந்த பொண்ணு கூட பேசவும் கூடாது.
1: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
3: முடியாது.
4: இடைவெளிக்கு பிறகு நேர்கள் கேட்கலாம் ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அடுத்த என் கழுத்துல தாலி கட்டுற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருப்பேன், அதுக்குள்ள நீங்க வரலன்னா

0: நாயாருது பொண்ணாச்சின் வாங்கோ.
1: ஏனுங்க கவுண்டரையா, இந்த பாம்பே மாப்பிள்ள சொன்னபடி நடந்துக்குவானா?
2: அதுக்குதான் நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி நின்றுட்டு இருக்க. நம்மள விட்டு போயிருவான், அவன் தாலி கட்டட்டும், பொண்ணு தூக்கிட்டு போயிருவோம்.
1: என்ன சொல்றீங்க?
2: சொல்லுங்க.
0: கோபாலகிருஷ்ணன்
2: கட்டட்டும், ஆசீர்வாதம் பண்ணுவோம், அப்புறம் பாரு.

0: இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட எத்தனையோ பொண்ணுங்களை நான் கூட்டி வந்திருக்கேன், நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா நம்ம கையில சிக்காதவ அந்த ராதா மட்டும்தாங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதாவுக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் முதலிரவு.

0: வேண்டும் வர வேண்டும். பண்டுண்ணா செம்பகமே, வள்ளுவன் கண்ட செந்தமிழே, வானகத்து தேனூற்றே, பாசமுள்ள பூங்காற்றே, நீ வர வேண்டும், கட்டிலில் அமர வேண்டும். எல்லாம் இந்த செட்டப் பண்ற வேலைதான்.
1: என்னங்க திடீர்னு புலவர மாதிரி கவிதை எல்லாம் பண்றீங்க?
0: எல்லாம் கல்யாணமான சந்தோஷம்தான்.
2: ஏற்கனவே சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரமா தானே நான் பாத்து கொடுத்தேன். அதுக்கு அப்புறமும் எப்படி இப்படி ஆச்சு?
3: சுப்புலட்சுமி அம்மா அந்த கண்ணு குட்டிய பெத்த புள்ளையாட்ட வளர்த்தனாங்க, அதுக்கு போய் இப்படி ஒரு சாவு வந்துருச்சு.
4: என் மாப்பிள்ள சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி ஒரு சங்கடத்துக்கு ஆளாகிட்டானே.
5: இதுல சங்கடத்துக்கு என்ன இருக்குன்னு
2: கிருஷ்ணா கிருஷ்ணா நன்னா இருக்கு நீ சொல்றது அபத்தம்.
4: ஐயர நடந்து நடந்து போச்சு, இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க.
2: அப்படி கேளுங்க சுப்புலட்சுமி அம்மா, தினம் மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணி சாம்பிராணி புகை போட்டு கற்பூரம் ஏத்தி கோமாத்தாவுக்கு பூஜை பண்ணுங்க. சாயங்கால வேளையில கிருஷ்ணருக்கு தீபாரதனை ஏத்தி வைங்க. இப்படி 10 நாள் ஆத்ம திருப்தியா பூஜையை முடிங்க. 11வது நாள் ஜாம் ஜாம்னு சாந்தி முகூர்த்தத்தை நடத்துங்க, ஒரு குறையும் இருக்காது. அது வரைக்கும் பையனையும் பொண்ணையும் கொஞ்சம் பிரிச்சு வைக்கிறது நல்லது.
6: அப்படியே செஞ்சிடலாம் சாமி, பிள்ளைங்க 100 வருஷம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 நாள் பிரிஞ்சிருக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. என்னங்க சம்பந்தி?
1: என்னங்க
4: மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு
6: கேளு. அது என்னங்க சொல்றதுக்கு இருக்குது? சின்ன பிள்ளை, பெரியவங்க நம்ம தான் நல்லது கெட்டது முடிவெடுக்கணும்.
1: அப்போ ராக வீட்டுக்கு அழிச்சிட்டு போயிடுவோம்.
6: ஆமா
4: சாமி, பஞ்சாங்கத்தை ஒழுங்கா பாத்தீங்களா, பழைய பஞ்சாங்கமா இருக்க போகுது.
6: சும்மா இருடா,
4: அப்ப நான் வரட்டுமாமா?
6: வாங்க சாமி. ஆமா ராதா புறப்படுமா?
1: வாமா.
7: வீரவாண்டி கோட்டையிலே செஞ்சர ஜெஞ்சர ஜெஞ்சரஞ்சங், வெள்ளி முளைக்கும் வேலையிலே செஞ்சர ஜெஞ்சர ஜெஞ்சரஞ்சங், கொலுசல் சத்தம் மனசை திருடியதே. ஜெஞ்சர ஜெஞ்சர
4: ரொம்ப நேரம் அடக்கி வச்சிருந்து இங்க வந்து விடுறான் பாரு மாப்பிள.
7: ஐயோ ரெண்டு பையே,
4: நான் தாண்டா நாய பாடுறா.
7: இல்லதே
4: என்ன நொண்ணு
7: தெரியல,
4: என்ன தெரியல
2: நீ இவ ஆசை வந்திருக்கல்ல, திரும்பி பாட ராதா. டிங் டிங் டிங் டிங்
1: என்னது
2: குரல் வேற மாதிரி இருக்கு, தொண்டை நிட்ட கட்டிக்கிச்சா?
1: பேசாம படுங்க.
2: என்ன படுக்கிறதா, 10 நாளைக்கு ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொன்னது மறந்துட்டியா?
1: ஐயர் சொன்னாரா? அதுக்குள்ள
8: மறந்துட்டேனா? ஆலயம் தொழுவது சாலவும்
1: நன்று,
8: குடியிருக்க வேண்டாம்
9: போன்ற.
1: இங்க எதுக்கு வந்தீங்க?
9: ஒண்ணு பாக்குதா?
1: ஏண்டி
9: முகத்தை நல்லா பாத்துக்க கூடாதா? மாப்பிள்ளை கூப்பிடுமா? மாப்பிள்ள
1: வேண்டாப்பா, அவரு உங்களை பார்க்க விக்கப்படுறாரு.
9: இல்லமா, நான் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டு போயிருவேன்.
1: ஒண்ணும் வேண்டாம், நீங்க முதல்ல போங்க.

0: அறிவு கட்டவுல அள்ளி வந்து சாப்பிடறாலும் என்னடியாச்சு?
1: நான் ஒருத்தர் நம்பி மோசம் போயிட்டேன். இனிமே என் வயசுல குழந்தையோட எப்படி வாழ முடியும்?
0: இதுக்குதான் சொல்றது, பொம்பளைய பிறந்தா மாறாப்ப இழுத்து போத்தனா மட்டும் பத்தாது, மனசும் இழுத்து கட்டணும். யாரடி அவன்?
1: சந்தையில பழக்கடை வச்சிருக்கிறவரு.
0: பழக்கடையா? சரி, அந்த பயலை பார்த்து ரெண்டு இழுப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன இது மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காத? ஏன் அழுற? நான் இருக்கும்போது உன்னை சாகட்டோன்னா அழாத.
1: இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஊரே எனக்கு ஆறி துப்போ.
0: நாம மூடி மறைச்சிட்டா அது எப்படி வெளியே தெரியும்? உனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இது சத்தியம். வீட்டு
1: பூவாத்தா, நீயும் என் புருஷன் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல ராதா, ஒண்ணும் இல்லனா நீயே அழணும். அவர் எதுக்கு உன் கைய பிடிச்சு சத்தியம் பண்ணணும்? மரியாதையை உண்மையை சொல்லிடு. இல்ல ராதா, உண்மையை சொன்னா உன் வாழ்க்கை பாதிக்கும். ஏன் வாழ்க்கை பாதிக்குமா? என்னடி சொல்ற ராதா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் புருஷனும் நானும் நெருக்கமா பழகிட்டு இருந்தோம். ராதா, என்ன காலகட்டத்துல கோபாலகிருஷ்ண வீட்ல இருந்து வர? ஓ, அதுவா? நேத்து ராத்திரி விடுகதை கேட்க வந்தனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் இங்கேயே தூங்கிட்டு இப்ப போறேன். விடுகதை கேட்க வந்தா இங்கே தூங்கிடுவியா? எப்பாவது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இங்கே தூங்கிடுவேன். பரம்ப மீறி பழகுறதுனால இன்னைக்கு அவரோட பிள்ளைய வயித்துல சம்பந்தத்தை நிக்கிற. அதுக்காக தான் அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு முடிவை கேட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்னமோ நடந்தது நடந்து போச்சு, இத வெளியில சொல்லாத. ராதாக்கு நான் தாலி கட்டின புருஷனா இருந்தாலும் உனக்கு நான் தாலி கட்டாத புருஷனா இருந்து உனக்கு வாழ்க்கை தரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ராதா, நான் சொன்ன விஷயத்த எங்கேயும் மறந்துரு, அதையே மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுவே போதும்.
0: அன்பே ராதா, என் உயிரே, என் கண்மணி வரவில்லையே. வருது. ஹேய் ராதா, உனக்கு பயமே இல்லையா? எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம்?
1: தைரியம் இல்லாதவளா இருந்திருந்தா இந்நேரம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பேன்.
0: ராதா, என்னது கண்ணுல தண்ணி? இன்னைக்கு சந்தோஷமா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போற நாள், அபசகுனமா பேசிட்டு இருக்கிய. என்னாச்சு உனக்கு?
1: வாழ்க்கையே திசை மாறி போனதுக்கு அப்புறம் எங்க இருந்து வர சந்தோஷம்?
0: ராதா, என்ன நீ மனசுல ஒண்ணு வச்சுட்டு உதட்டுல ஒண்ணு பேசிட்டு, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு.
1: சொல்றேன், அந்த பழக்காரிக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க?
0: பழக்காரிக்கும் எனக்கு சம்பந்தமா? அவ பழம் விக்கிறவ வருவா போவா?
1: அப்படி வந்து போனதுனாலதான் அவ வயித்துல உங்க வாரிசு வளருது. ஏன் கத்துறீங்க? உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுங்கிற ஆத்திரமா? உங்க ஆசையை தீர்த்து கொடுத்து ஒரு பழக்காரி ஆசையோட குடும்பம் நடத்துறதுக்கு இந்த ராதா? நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? வெக்கமா இல்ல?
0: எரியுற நெருப்பு உடம்பு சுடும், ஆனா நீ பேசுற வார்த்தை குடும்பத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். சொத்து சுகத்துக்காக பொண்ணுங்களை ஏமாத்துற ஈன பிறவியா எங்க அம்மா என்ன? பெக்கவும் இல்ல, அப்படி வளர்க்கவும் இல்ல. அந்த பழக்காரி யாரோ ஏமாத்திட்டாங்களா, அதனால அவ தற்கொலை பண்ணி போனா. அதை தடுத்து நிறுத்தி யார் அவளை ஏமாத்துறானோ அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க அவன்கிட்ட சொல்லி ஆரம்பிச்சேன். அதை தெரிஞ்சுக்காம என் மேல சந்தேகப்படுற நீ? என்ன படிச்சிருந்தாலும் பொம்பளை முக்கிய
1: காமிச்சிட்டீங்க. கண்ணால பார்த்த உடனே கட்டின புருஷனை சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு புத்தி கேட்டவல்ல. உங்களால பாதிக்கப்பட்ட அவதான் சொன்னா.
0: என்ன சொன்னா?
1: நீங்க அவளை ஒன்னா பழகுறீங்க, இப்ப அவ வயித்துல வளர்றது உங்க வாரிசுதான், எல்லாமே உண்மையில. இதுக்கு என்ன சொல்றீங்க?
0: ராதா, ராதா, இந்த மாதிரி கட்டின புருஷன் நான் சொல்ற என் மேல நம்பிக்கை இல்ல. எவ்வளவு ஒரு பழக்காரி சொன்னது அவ பேச்சு பெருசா போச்சா? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? அவளை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி அவ சொன்னதெல்லாம் பொய்னு சொல்ல வைக்கட்டுமா?
1: முதல்ல அதை செய்யுங்க.
0: சொல்ல வைக்கிறாடி, சொல்ல வைக்க.
1: அவளை சொல்ல சொல்லுங்க.
0: ஓ, போடி.
1: நான் கோபாலகிருஷ்ண மேல ஆசைப்பட்டேன், ஆனா அது எனக்கு கை கூடல. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வாழ்க்கை தரதா சொன்னீங்க. அந்த நம்பிக்கையில இப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே நான் ராதாவோட மனசுல சந்தேகத்தை உண்டாக்கிட்டு வந்துட்ட.
2: அப்படின்னா இன்னைக்கும் கோபாலகிருஷ்ணன் முதலிரவே.

0: இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துகிட்டேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே, அது எப்போ?
1: ஐயோ, நம்ம கல்யாணம் பண்ணி குடும்பம் எல்லாம் நடத்த தெரியாது கண்ணு. கொலை பண்ணி உதைக்கத்தான் தெரியும்.
2: போதா, ஏய் போதா, ஏதோ நீ அனாதைங்கிறதுக்காக உன் மேல ஆதரவு காட்டா, இல்லாததும் பொல்லாதும் சொல்லி நான் உன்னை கெடுத்துட்டுதான் ஏண்டி ஆதாரத்துக்கு போய் சொன்னேன். ஏண்டி சொன்னேன்? என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்க. ஏய் போதா போதா,

0: ಮಾಡ್ಲೇ.
1: ನೆನಚೆ நீங்க வீட்டை விட்டு கோபத்தோடு வரும்போதே நினைச்ச எங்க நீங்க பண்ண தப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமோன்னு. அநியாயமா இப்படி போவாதோ கொன்னுட்டீங்களே. நீங்க மனுஷனா மிருகமா?
0: ஐயோ ராதா, நான் கொலை செய்யல, சத்தியம் சொல்றேன். நம்ப ராதா, நான் கொலை செய்யல.
1: ஏன் போய் சொல்றீங்க? நீங்க தான் அவளை கொலை பண்ணீங்க.
0: இல்ல ராதா, நான் போய் சொல்லல. நான் வரத்துக்கு முன்னாடி யாரோ பூவாத்தா கொலை பண்ணிட்டாங்க. என்ன நம்புறாதா?
1: நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் தான் உங்களை தப்பி ஏமாந்து போயிட்டேன். நீங்க ஒரு கொலகார, நீங்க ஒரு கொலகார, நீங்க ஒரு கொலகார.
2: இல்ல, என் மகன் கொலகார இல்ல. என் மகன் கொலகாரன்னு சொல்லாத. நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன்.
1: நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இவர் தான் இந்த கொலையை செஞ்சிருக்காரு. நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்.
0: நான் சொல்றது கேளு. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அந்த பூவாத்தாக்கும் எந்த விதமும் சம்பந்தம் கிடையாது. நான் எல்லா பொண்ணுகிட்டையும் யதார்த்தமா பழகிறது உண்டு. அதே மாதிரி தான் அவகிட்டயும் பழகினேன். யாரும் நமக்கு வேண்டாதவங்க தான் இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு ஒரு நாலஞ்சு நாள் டைம் கொடு. நான் யாரு கொலகாரன்னு கண்டுபிடிச்சிருவேன்.
1: கொலையை நீங்களே செஞ்சுட்டு கொலகார யாருன்னு கண்டுபிடிப்பேன்னு சொல்றீங்க. அதை நான் நம்பணும் இல்ல?
0: ஐயோ ராதா, அவ வீட்டுக்கு போகும்போதே அவளை யாரோ கொலை பண்ணி போட்டிருந்தாங்களே, அததான் நான் பார்த்தேன். என்ன
1: நம்பு? இல்ல, இதை நம்பவே மாட்டேன். இந்த கொலையை நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. இந்த கொலையை நீங்க தான் செஞ்சீங்க. இப்பவே நான் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்.
0: இரு, போலீஸ்க்கு போணுமா? போடி
2: இருப்பா. ராதா, உன் புருஷனை கொலகாரன் சொல்றியே, அவன் கொலை பண்ண நீ கண்ணால பாத்தியா? எப்படி கொலை பண்ணா? வெட்டானா குத்தானா சொல்லு.
1: அவர் கையில தான் ரத்தம் இருக்கே, இதை விட வேற ஆதாரம் உங்களுக்கு என்ன
2: வேணும்? ஓஹோ, ரத்தம் இருந்தா எல்லாரும் கொலகாரங்களா? இங்க கொண்டப்பா, கொண்ட கொண்ட. இந்தா என் கையில கூட ரத்தம் இருக்கு. நான் கொலகாரியா? உன் புருஷனை நீ கொலகாரன் சொல்றியே, அது தப்பு. அவன் கொலை செஞ்சிருப்பானோன்னு நீ சந்தேகப்படுற, அவ்வளவுதான். அவன் தான் கொஞ்ச நாள் டைம் கேக்குறானே, கண்டுபிடிக்கிறேன்.
1: டைம் கேக்குறது இந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக. கட்டின புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா தண்டனை அடைஞ்சு தீரணும்.
2: பரவாயில்லம்மா, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கட்டின புருஷனா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியே. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். என் மகன் அந்த கொலையை செஞ்சிருந்தான்னா இப்ப நீ என்னமா சொல்ற? நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் புருஷன் கொலகாரன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? நீ சொல்லு. போலீஸும் கோர்ட்டும் அதை நம்பி என் மகனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்து அதை நிறைவேற்றியும் வைப்பாங்க. ஏன்னா கட்டின பொண்டாட்டியே புருஷனை கொலகாரன்னு சொன்னா அதை விட வேற சாட்சி என்ன இருக்கு? அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன? நீ பூ வச்சுக்க முடியுமா? பொட்டு வச்சுக்க முடியுமா? தாலி யாரு தெரிஞ்சிட்டு மூலையில உட்காந்துருக்கன்னு என்ன மாதிரி? அதானே வாசை? உன் ஆசைப்படியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு என் மகன் அந்த கொலையை செய்யல, அவன் நிரபராதின்னு தெரிஞ்சா செத்து போன உன் புருஷன் திரும்ப உயிரோட வந்துருவானா? இல்ல, என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தான் என் மகன் எனக்கு திரும்ப கிடைப்பானா? நீ பூ வச்சுக்க முடியுமா? பொட்டு வச்சுக்க முடியுமா? அறுத்தறிஞ்ச தாலியத்தான் திருப்பி எடுத்து கத்திக்க முடியுமா? முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையாருமா, சீக்கிரம் உன் புருஷன் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிடுவான்.
1: என்னைக்கு நீங்க இந்த கொலையை செய்யல நிரூபிக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க எனக்கு புருஷன், நான் உங்களுக்கு பொண்டாட்டி.
2: கோபால், நமக்கு எதுக்கு பயந்த சோதனை? நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம்?
0: என்னது எங்க மாப்பிள்ள போனத காணோம்? இங்கதானே பார்த்தேன். என்னது கொலை எப்படி மாயமா போச்சு? மாப்பிள்ள ஏத்தி வச்சு விளக்கு அப்படியே இருக்கு, பணத்தை மட்டும் காணுமே மாப்பிள்ள. ஆமா, பூவாத்த ரத்த வெள்ளத்துல நேத்து ராத்திரி இங்கதான் கடந்தா. நானும் பார்த்தேன், ராதாவும் பார்த்துச்சு.
2: ராத்திரி கடந்த போனா எங்க போகும்? பர்மா இருக்க
0: தெரியலையே. சரி, எதுவா இருந்தாலும் இங்க பேச வேண்டாம், வெளியில போய் பேசலாம்.
2: ஏன்பா, அந்த பூவாத்தா கொலைய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா?
0: ராத்திரி போய் பார்த்த அந்த பணம் காலையில அதே இடத்துக்கு போனா காணுமே.
2: காணுமா? எங்க போயிருக்கோம்?
0: என்ன யார சந்தேகப்படுறதுன்னு தெரியலையே.
2: ஒண்ணு மட்டும் தெரியுதுப்பா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள்தான் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். நீ சாப்பிடு.
0: ராதா சாப்பிட்டா?
2: சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுச்சு. ஏதோ தனியா சமையல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சோறு வடிக்க தெரியாம படிச்சு காலில கஞ்சி தண்ணி ஊத்திக்கிட்டா.
0: அதை பாத்துட்டு சும்மா இருக்கியா?
2: சும்மா இருப்பேன் ஐயா, மருந்து எடுத்துக்கிட்டு ஓடுறேன். உங்க மருந்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு என்ன தொட கூட விட மாட்டேன்னுட்டா. என்ன என்ன செய்ய சொல்றேன்?
0: இப்ப எங்க இருக்க?
2: ரூம்லதான் படுத்திருக்கு. அப்பா சாப்பிடு.
0: சாப்பிடுறேன்.

0: ஏன் வந்தீங்க?
1: இல்ல ராதா, உன் கால்ல காயம் பட்டிருக்குன்னு
0: சொன்னாங்க. எனக்கு காயம் பட்டிருக்குங்கிற சாக்குல நீங்க என்ன நோக்கத்தோட வந்தீங்க எனக்கு நல்லா தெரியும்.
1: இல்ல ராதா, உண்மையிலே
0: போனோம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொலைகாரன் தான். எனக்கு புருஷன் கிடையாது, வெளியே போங்க.
1: ராதா, நான் சொல்றது
0: கெட் அவுட்.
1: இல்ல ராதா, நான் சொல்றது
0: ராதா,
1: நான்
0: வெளியே போங்க.

0: ஒரே பஸ் இருக்கு, சீக்கிரமா போ மாப்ள. பூவாத்தாவ நம்ம மட்டும் இல்ல, சொந்த பந்தம் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருச்சு.
1: என்ன பூவாத்தலை பத்தி உள்ளாக்கற பேசிட்டு இருக்கீங்க?
0: ஆனா அந்த பொண்ணு அஞ்சாறு நாளா ஊருக்குள்ள காணங்க. பொண்ணு பாக்குறதுக்கு சிகப்பா அழகா இருப்பாளா? பசங்க எல்லாம் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானுங்க. எவனோ ஒருத்த கூட்டிட்டு போய் கெடுத்து கத்தியால குத்தி

0: கேட்டுக்குவோம். பார்த்தோம்னா சொல்லி அனுப்புறா, ஊரு போய் சேரு.
1: பரனுங்க,
0: ஒரே பஸ் தான் இருக்கு, சீக்கிரமா போ. மாப்பிள்ள, பூவாத்தாவை நம்ம மட்டும் இல்ல சொந்த பந்தம் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருச்சு.
2: என்ன பூவாத்தலை பத்தி உலாக்கரே பேசிட்டு இருக்கீங்க?
0: ஆனா அந்த பொண்ணு அஞ்சாறு நாளா ஊருக்குள்ள காணங்க. பொண்ணு பாக்குறதுக்கு சிகப்பா அழகா இருப்பாளா? பசங்க எல்லாம் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானுங்க. எவனோ ஒருத்தர் கூட்டிட்டு போய் கெடுத்து கத்தியால குத்தி மண்ணை பறிச்சு புதைச்சுதான் போட்டுருக்கு.
2: யாரு பழகாரி பூவாத்தாங்களா? ஆட நீ இங்க வேற. நேத்து குணத்தூர் சந்தையில கூட நிறைய பழம் வாங்கிட்டு போறத நான் பாத்தேன்.
0: நிஜமா நீங்க பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க?
2: கண்ணால பாத்துங்க. பொய்யா சொல்ற, எல்லாம் சொல்லு.
0: ஆமாங்க, நானே என் கண்ணால பாத்தேன்.
2: பேசுறது சொல்லு.
0: நானே அவகிட்ட பேசுறேங்க.
2: ஊருக்குள்ள பேசுறது ஏப்பட் நாயம் இருக்குது. பூவத்த நாயம் பேசிட்டு இருக்காங்களாமா. வண்டியோட அப்ப வாரனுங்க.
0: என்னங்க, நாம தானே பூவத்தல உயிரோட கொண்டு போச்சோம். அவங்க கிட்ட போய் பூவத்தல உயிரோட சந்தையில பாத்துதான் சொல்றீங்க?
2: ஏண்டா, அவனுங்க பூவத்தல தேடிட்டு இருக்காருங்க.
0: ஆமா,
2: நான் உசுரோட பாத்தேன்னாதான் அவளை தேரத விட்டு போட்டு வேற வேலை பாப்பானுங்க. எப்படி
0: நீங்க விவரமான ஆளுங்கோ?
2: என்ன ஊருக்குள்ள லூசுட்டு இருக்கானுங்க. வண்டியோட
0: மாமா, பூவாத்த செத்து கிடந்தது என் கண்ணால பார்த்தேன், இவன் சந்தையில பாத்தேங்கிறான். எப்படி மாமா? மாப்பிள்ள, புண்ணாக்கு சொன்னதுதான் உண்மை. இந்த லூசு கவர்டர் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும். அப்புறம் ஏன் மாமா அவனுக்கு பொய் சொல்லிட்டு போனோம்? அதான் மாப்பிள்ள ஒண்ணுமே புரியல. மாமா, எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இந்த லூசு பயல நாலு சாத்து சாத்தி உண்மை கக்க வைக்க. மாப்பிள்ள பாத்தி அவசரப்படுறிய, இப்பதான் கடுகளவு உண்மை வந்திருக்கு. இந்த கொலைய அவன் தான் பண்ணுனான்னு அவன் வாயிலேயே சொல்ல வைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். கரெக்ட். பிள்ளையாரப்பா, நாங்க வேண்டியபடியே பூவாத்தாவை குணமாக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நாங்க சரியா தாங்க புதைச்சோம். நீங்க ஒழுங்கா குத்துறீங்களா?
2: நீ போச்சது உண்மைண்ணா, குணத்தை காட்டுவா.
0: டேய், என்னடா பண்ற? சீர் பண்ணுடா.
2: டேய், குணம் தெரியுதா பாரு.
0: டவுண்டர பாத்தீங்களா பழகாரிய, எங்களை போய் சந்தேகப்பட்டீங்களா? சரியா புதைச்சுமா இல்லையே? இப்போ அது நம்புறீங்களா?
2: நம்பர் இருக்கட்டும்டா, நாத்த மூக்க புடுங்குது. போட்டு மூட சொல்றா.
0: படப்பாடு கொடுக்குறா.
2: நான் உங்க எல்லாரையும் நம்புறேன்டா. ஆனா அழுகி போன பணமா பூவாத்தா இங்க இருக்கும் போது ஆஸ்பத்திரியில பாத்தேன்னு கோபாலகிருஷ்ணன் ஏன் சொன்னா? ஏன்டா சொன்னா? எனக்கு தெரியலடா. உனக்கு தெரியுமாடா? சொல்றா. உனக்கு தெரியுமாடா?
0: தெரியாது.
2: உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா?
0: தெரியுங்க.
2: யாரா சொல்லி தொலைங்கடா. ஏன்டா சொன்னா அவன்? நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்குமா? ஏண்டா போனா இங்க இருக்குது. அவன் அங்க பாத்தேன்னு ஏன் சொன்னா?
0: ஐயோ, யாரா சொல்லி தொலைங்கடா. நான் சொல்றேன். டேய் லூஸ் கவுண்டர், தவளை தவாயில கெட்ட மாதிரி நீ ஓவாயலைய என்கிட்ட சிக்கிட்ட. லூஸ் கவுண்டர்ங்கிற பேர்ல நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் முகம் முடியல கிழி கிழின் கிழிக்கல. பழக்காரிய கெடுத்து கொலை பண்ணது இல்லாம அவளுக்கு எனக்கு தொடர்பு இருக்கிறத ஏண்டா என் பொண்டாட்டி சொல்லி நம்ப வச்ச? ஏன் நான் என் குடும்பம் உனக்கு என்ன துரோகம் பண்ணும்? எதுக்காக செஞ்ச சொல்றா? இல்லன்னா உன்னையும் இந்த குழியில போட்டு புதைச்சிருவேன். சொல்றா, சொல்லு.
3: கோவால பழக்காரி நான் கெடுக்கவும் இல்ல, கொலை பண்ணவும் இல்ல, எல்லாமே தெய்வம் தான். என்னோட பாக்காத கோவால, என்னோட தலைமையில சத்தியமா சொல்றேன் கோவால, நான் கொலை பண்ணல கோவால. டா, நான் நிக்கிற இந்த மண்ணு மேல ஆனே சொல்றேன் கோவால, என்ன நம்பு கோவால.
0: இனிமேல உன் லூஸ் தனத்தை நம்ப நான் தயாரா இல்ல.
3: அவர் நெசந்தான் கோவால.
4: ராதா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திமா, கோயில்ல விசேஷம். ராத்திரி மில்லுக்கு வேலைக்கு போன கோபாலம் இன்னும் வரல. அவன் வராட்டியும் பரவாயில்ல, நீயாவது வாமா, ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்.
5: நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க.
4: என்னம்மா நல்ல நாள், அதுவுமா கோயிலுக்கு கூட வரமாட்டேங்கிறியே. நம்ம மனசுல உள்ள கலக்கம் எல்லாம் தீரணும்னா கோயிலுக்கு தம்மா போகணும். வாமா.
5: நான் தான் வரலே சொல்றல, போக வேண்டியது தானே.
2: வேலைக்கு போன வீட்டுக்கார மிஷின்ல அடிபட்டு உசுருக்கு போராடிட்டு இருக்க ராதா கண்ணு. வழி தாக்க முடியாம ராதா ராதான்னு ஒன்ற பேரையே சொல்லிட்டு
5: இருக்கு.
2: ஆஸ்பத்திரியில கொண்டு போய் இப்பதான் சேர்த்து போட்டு
5: வந்தேன்.
2: போலாம் கண்ணு, வா.
0: லூஸ் கவுண்டர் நல்லவன் சொல்ல, அந்த பழக்காரியை கொண்டவனே இருந்தான்.
3: பழக்காரியை மட்டும் இல்ல.

0: உங்க அம்மா ஆசைய வளர்த்தால கண்ணுக்குட்டி, அதை யாரு கொண்டு போட்டது? நான்டே இல்ல, உங்க முதல் ராத்திரி முடிஞ்சிருக்குமில்ல. என்னச்சா இதெல்லாம் எதுக்கு? அம்மனி ஒன்னு அமுக்கத்த. அப்புறமா நம்ம கையில சிக்குவேன்னு பார்த்தேன், அங்கங்க நழுவிட்டே இருந்தேன். சார் திரும்ப முதல் ராத்திரின்னு கேள்விப்பட்டேன், சும்மா இருப்பனா பழகாடி போட்டு தள்ளிட்டேன். இது பாரு, இங்கதான் இருக்கா கழுத படுத்துட்டு இருக்க பாரு. அது பாரம்னு ஒரு வீட்டுக்காரா தான் ஆயில் மில்ல வேலை செய்யறான், ஒண்ணும் தெரியாதுன்னு பார்த்தா இங்கிலீஷ் படத்துல ஜேஸ் பண்ண மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு போட்டான். அதான் கட்டி தொங்க விட்டேன். அம்மனே அதை கை தட்டாத, நம்மகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குல்ல, நம்ம எப்பவுமே கல்யாணம் ஆகாத பொண்ணு மேலதான் கை போடுறது, மத்தவங்க கை போட நான் போடுறது இல்லைங்க. ஆனா நீங்க தான் மணி நம்ம ரொம்ப தொங்கல்ல விட்டீங்க. கல்யாணம் கல்யாணம்னு காலை வரைக்கும் போயிட்டீங்க.
1: ராதா இங்க இருந்து போயிடு.
2: இல்ல நான் போக மாட்டேன், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன்.
1: ஓ ராதா, என்ன பத்தி கவலைப்படாத, போ.
2: நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் போக மாட்டேன்.
1: ராதா ஓடி ஓடி ராதா.
0: யாரா சுத்த கேடையா இருக்க? நான் என்ன பண்ற, பொண்ணாடி ஓடுறதா கூட்டி வந்தேன். 1.5 லட்சம் வண்டி வச்சிருக்கேன், ஓட்டி பிடிச்சிட மாட்டேன். கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு வரேன். இந்த பாருங்க அம்மனே, சும்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்தக்கூடாது. சுத்தில காடுதான் இருக்கு, ஒரு பயில வரமாட்டா. கவுண்டர் சொல்றபடி கேட்டு நடந்துட்டு அப்புறம் உன் புருஷன பொறுப்பா வாழ்ந்துக்கோ. எப்படி
2: என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, அதுக்கு வேற யாரை பாரு.
0: ஐயோ ஊர்ல எல்லாரும் பார்த்தாச்சு, கண்ணு கடைசியா நீதான். வா மாமா. இல்ல அறுவல் எடுத்து ஒரே வட்ட வெட்டி போடுவேன். இது கொஞ்ச நேரம் பிள்ளைக்கு பரவாயில்ல, இந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கிற தள்ளிப்படு.
1: யார கேணைய, இனிமே இந்த கையால எந்த பொண்ணையும் நீ தொடக்கூடாது.
3: என்ன நீ இது ராதா மாப்பிளையும் வரல?
4: கோபால் ராத்திரி வேலைக்கு போனது என்ன வரல? ராதா நீங்க முன்னாடி போங்கத்த, நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு வந்துடும்.
5: குங்குமத்தை கோமாதாக்க வச்சு விடுங்க, நீங்களும் வச்சுக்கோங்க.
6: ஏன் லூஸ் கவுண்டர் இப்படி ஓடி வர்றாரு?
4: இங்கே

0: நினைச்சோட்டிக்கு விஷம் கொடுத்து அதை கொண்டவனே வந்தான். பழக்காரிய நான் கொண்டதா ராதாய மேல சந்தேகப்பட்டுச்சு, அவளையும் கொண்டவா
1: வந்தான்.
0: ஆஸ்பத்திரியில இருக்க அப்படின்னு ராதா கிட்ட போய் சொல்லி ராதாவை கடத்திட்டு
2: போயிட்டாங்களே.
0: அது மட்டும் இல்லமா, நம்ம கிராமத்துல நாலஞ்சு பொண்ணுங்க காணாம போயிட்டாங்களே, அவங்களெல்லாம் கெடுத்து கொண்டவன் வந்தாமா.
2: பாவி, எதுக்காக இவ்வளவு கெடுதல் பண்ணா நமக்கு?
0: ராதாவை அடையணுங்கிற ஒரே நோக்கத்தோட
2: சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, தென விதைச்சவன் தென அறுப்பான், வென விதைச்சவன் வென அறுப்பான்னு. அவன் விதைச்சவனே அவனே அறுத்துக்கிட்டு இருக்கான். நான் கும்பிட்ட தெய்வம் நம்மள கைவிடல. எப்படியோ என் புள்ள மேல பட்ட சந்தேகம் உனக்கு தீர்ந்து போச்சுல்ல. வாங்க, இனிமையாவது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, அதுவே எனக்கு போதும்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது
4: காத்து அதிகே நிறவுகள் போத்து தினம் கூடி கூடி பேச சொல்லுதம்மா.
3: கேபி பிலிம்ஸ் வழங்கிய ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் பிரபு, கனகா, ஆனந்தராஜ், செண்பகம், கவுண்டமணி, செந்தில், மனோரமா, மலேசியா வாசுதேவன் மற்றும் பலர். இசை தேவா, இயக்கம் மணிவாசகம்.

0: கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:05. பொன்மாலை பொழுது இன்றைய நிகழ்ச்சியில் வானம் என்ற தலைப்பில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் அரண்மனை கிளி படத்திலிருந்து ஒரு பாடல்.

இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வானம் என்ற தலைப்பில் தான் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் இப்போது 5:05. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய வார்ப்புகள் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் உழைக்கிறது.

வானம் என்ற தலைப்பில்தான் இன்றைய பொன்மாலை பொழுதானது ஒழித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னகை மன்னன் படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் இப்போது 5:14. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வானம் என்ற தலைப்பில் தான் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நல்லவன் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

வானம் என்ற தலைப்பில்தான் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி உழைக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெற்றி விழா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

0: இருக்கும். நிறைய ஷாப்பிங். மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட் இருந்தா சார்.
1: நேரம் இப்போது 5:42:40. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வானம் என்ற தலைப்பில் தான் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேலூர் மாவட்டம் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. இன்றைக்கி நாம் வானம் என்ற தலைப்பில் தான் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நிறைவாக வானம் என்ற திரைப்படத்தில் பாடல் ஒலிக்கிறது.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: பூடி நான் வரேன். கோ சித்தன் இல்லை நான் போறேன்.
1: திருப்பி திரும்பி வரேன்.

0: மொதல் மாத சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேனே.

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துறீங்களா?
1: அண்ணே லெட்டர் வந்திருக்குண்ணே. எனக்கா போத்தது காட்டுக்குள்ள பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
2: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்ட்டுதான்.
3: திரையிசையில் அடுத்ததாக தர்மதுரை படத்திற்காக செந்தில்தாஸ் சுர்முகிராமன் பாடிய பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா,
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பிட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். நேற்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதுகுறித்து தாம் வெளியிட்ட வேண்டுகோளை இன்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் நினைவு கூர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது நாட்டு மக்களின் தேசிய கடமை என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொருவரும் பங்கேற்று தேவையான விவரங்களை வழங்குவதால் நாட்டின் எதிர்காலம் குறித்து தெளிவான சித்திரம் ஒன்றை உருவாக்க ஏதுவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
6: இந்தியாவின் பள்ளிக்கல்வித்துறையில் 1968 முதல் நிலவிய 10+2 கட்டமைப்பு 2020 ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் 10+3+3+4 என்பதாக மாற்றப்பட்டது. 3 வயதிலிருந்தே தொடங்கி 18 வயது வரை பள்ளி கல்வியை தொடரும் வகையிலான இந்த ஏற்பாட்டினால் கல்விக்கு மிக முக்கியமான குழந்தைகளின் அடிப்படை வயதுகளும் முதல் முறையாக கல்வி கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. 5 வயது வரை குழந்தைகளின் தாய்மொழியே பயிற்று மொழியாக மாற்றப்பட்டுள்ளது. கலை, அறிவியல், வணிகவியல், தொழிற்கல்வி என பல பிரிவுகளாக கல்வி கட்டமைப்பில் நிலவிய தடுப்புச் சுவர்கள் 2020 தேசிய கல்விக் கொள்கையினால் முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளன. இதனால் வாழ்க்கை முழுவதற்குமான கல்வி பிரிவை 15 வயதிலேயே தேர்ந்தெடுக்கும் கட்டாயத்திலிருந்து குழந்தைகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். புதிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து 2021 கொண்டுவரப்பட்ட நிபுன் பாரத் திட்டத்தின் கீழ் 3

0: வகுப்பிற்குள்ளாகவே குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கிடைப்பதை உறுதிப்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இத்திட்டமும் 1ஆம் வகுப்பை எட்டுவதற்குள் அதற்கான தயார் நிலைக்கு குழந்தைகள் மேம்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கிலான வித்யா பிரவேஷ் திட்டமும் இணைந்து இதுவரை நாடு முழுவதும் 8.9 லட்சம் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 4.2 கோடி குழந்தைகளை எட்டியுள்ளன. 1968ஆம் ஆண்டிற்கு பின்னர் நாட்டின் பள்ளி கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
1: யுபிஐ மூலம் தனிநபர்கள் 2000 ரூபாய்க்கு மேல் வணிகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதை சட்டப்பிரச்சினை என்பதை விட தொழில்நுட்ப பிரச்சினையாகவே கருத வேண்டியிருப்பதாக தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜோய் மால்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தமது உத்தரவில் கூறியது. பிரச்சினை குறித்த மனு மீது மத்திய அரசும் இதர பிரதிவாதிகளும் 4 மாதங்களுக்குள் தங்களின் பிரதான பத்திரங்களை தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசின் முடிவினால் 96% யுபிஐ பயனாளிகளுக்கு எந்த பாதிப்பும் இராது என்று கூடுதல் தலைமை அரசு வழக்கறிஞர் திரு என் வெங்கட்ராமன் முன்னதாக நீதிமன்றத்தில் கூறினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 25 மீட்டர் தனிநபர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஈசா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 400 மீட்டர் மகளிர் தடையோட்ட பிரிவில் வித்யா ராம்ராஜ் 78 கிலோவிற்கு உட்பட்டவர்களுக்கான குராஷ் மல்யுத்த பிரிவில் பிங்கி பல்ஹரா ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் பிரிவில் இன்று இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான காலிறுதிப் போட்டி சாதகமற்ற வானிலை காரணமாக கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து ICC தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பதன் அடிப்படையில் இந்தியா அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் மல்யுத்த பிரிவுகளிலும் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹைன், பிரியா கங்காஸ் ஆகியோர் அரையிறுதி நிலைக்கு முன்னேறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் உறவுகள் மற்றும் தொழிலாளர் விருதுகள் குறித்து புதுடில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: நாட்டில் 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்களும், 60 கோடி பேருக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீட்டு வசதிகளும், 25 கோடி பேருக்கு ESI சுகாதார வசதிகளும் வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதேவேளை தொழிலாளர் நலன்களையும் பாதுகாப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சியை நீடித்த வளர்ச்சியாக மேம்படுத்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக்கொண்டார்.
1: புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் மற்றும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பினரின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டின் கீழ் பாகூர் அன்னுசாமி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 20 பேர் முதன்முறையாக கொல்கத்தாவிற்கு ஒரு நாள் விமான பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ளனர். கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்த இம்மாணவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினரும் கொல்கத்தாவிற்கு பயணம் மேற்கொண்டு அங்குள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களை சுற்றி காட்டினார். பயணத்தின் சிறப்பு அம்சமாக கிரிக்கெட் வீரர் கங்குலியை சந்தித்து பேசும் வாய்ப்பை மாணவர்கள் பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. ஏனாமில் காவல், சுகாதாரம், சமூக நலம், வேளாண்மை, மீன்வளம், குடிமைப்பொருள் வழங்கல் உட்பட பல்வேறு அரசு துறைகள் இணைந்து டாக்டர் KRN அரசு உயர்நிலைப்பள்ளியில் இன்று நடத்திய சேவா சங்கல்ப் முகாமில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்த தகவல்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. அரசு திட்டங்களில் மக்கள் சேர்ந்து கொள்வதற்கான வசதிகளும் முகாமில் இடம்பெற்றன. மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா மேற்பார்வையின் கீழ் இம்முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக

0: எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். ஒடிசாவில் கோதாவரி ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கோதாவரியின் கிளை நதியான கௌதமி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஏனாம் பகுதியிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனாமில் பிரான்ஸ் திப்பா, குரசம்பேட், குருகிருஷ்ணாபுரம், ஐயன்ன நகர் உள்ளிட்ட இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஃபெர்ரி சாலையிலும் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்திருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். கோதாவரியில் வினாடிக்கு 9.7 லட்சம் கன அடி நீர் பாய்வதால் செவ்வாய்க்கிழமை வரை தாழ்வான பகுதிகளில் வெள்ளத்தின் தாக்கம் இருக்கலாம் என ஆந்திர நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலவரங்களை சமாளிக்க ஏனாம் நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது. உலக ரேபிஸ் தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஹரிதாஸ் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் டாக்டர் மோகன், மாவட்ட விலங்குகள் நல அலுவலர் டாக்டர் செல்லமுத்து உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இப்பேரணியில் கால்நடை மருத்துவர்கள், மாணவர்கள் உட்பட சுமார் 150 பேர் கலந்து கொண்டு ரேபிஸ் நோயின் அபாயங்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு பிரசுரங்களை விநியோகித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பிட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:40 காற்றலையில் மிதந்து பக்திமணம் வீச வருகிறது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில். தொடக்கமாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இந்த இனிய மாலை பொழுதை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மனோரஞ்சித நிகழ்ச்சியில் அடுத்ததாக சௌமியா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் 6:32. 10 நொடி. காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் மனோரஞ்சித நிகழ்ச்சியில் அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலைகள் மிதந்து பக்திமனம் வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:50. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் A.R. லெலின் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதியினை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அன்று செய்ய கேட்கலாம். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரையிலும் பின்னர் 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கு கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:25 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இலை மற்றும் வேர் நோய்களை கட்டுப்படுத்தும் பயோகார்டு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னையில் இடந்தஞ்சல் ஆகும். 6:55 சூழல் அறிவோம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை, இதில் வசந்த வாசல். இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து

உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். ஏழு 25 நலமாய் வாழ. மயாசினியா கிராவிஸ் மற்றும் மல்டிபிள் செக்ரேஸ் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்தலை என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. தலைப்பு உடற்பயிற்சியின் அவசியம். நெறிப்படுத்துபவர் சசிகலா அவர்கள். பகல் 12 கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரம் 2 அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை பித்துக்குழி முருகதாஸ் அவர்கள் பாடிய பாடல் இடம்பெறும்.

12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் பி ஆனந்தி. 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை கெஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பாம்பி எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 பட்டின பிரவேசம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை வசனம் விசு. இயக்கம் கே பாலச்சந்தர். 5:00 பொன்மாலை பொழுது. மௌனம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம். மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 கிலோகிரஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே நாளை காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ புதுவையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அனந்த்குமார்.

8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. சட்டம் அறிவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 7 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக தக்லைஃப் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். IIT நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டத்திற்கான சேவையில் இந்த இணையதளம் உதவிடும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்கள் அனுப்பப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விரு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மத்திய குழு அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் காலங்களிலும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரான்சுடனான விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்ட் குழுவினருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வருடாந்திர பாஸ் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சி கசகஸ்தானின் உஸ்கிமனில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி

0: முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கூட்டுறவுத்துறை சீர்திருத்தங்கள்.
1: கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் 850,000 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. 32 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். 2021 கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் தேசிய கூட்டுறவு தரவு மையம் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டன. இதன் காரணமாக மத்திய அரசின் திட்ட பலன்கள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. சர்வதேச கூட்டுறவு மாநாடு புதுதில்லியில் 2024 நடத்தப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டை உறுதி செய்வதோடு மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் இந்த துறை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கூட்டுறவுத்துறையின் சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த செலவில் ஓட்டுநர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு பாரத் டாக்ஸி உதவி வருகிறது. பாரத் டாக்ஸியில் இணைந்துள்ள புதுதில்லியைச் சேர்ந்த ராஜீவ்குமார், இதர ஓட்டுநர்களும் இதில் இணைந்து பயனடைய வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கூட்டுறவுத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருகிறது என்றார். அது மிகையல்ல.
0: பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோபால்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரன் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். 9 குழந்தைகள் உட்பட 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்றிரவு முழுவதும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. 16 மாகாணங்களை குறிவைத்து யுக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 210 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின்

0: ஆஸ்லிட் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரீ சட்டோ நகீசா ஷியோமி இணையை வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டுத் திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுவையில் பயிரிடப்படும் பாரம்பரிய காய்கறிகளில் கத்தரியும் ஒன்றாகும். இது வருடம் முழுவதும் பயிரிடப்படுகிறது. கத்திரிக்காயில் உயிர்ச்சத்து ஏ, சி மற்றும் பல உணவு சத்துக்கள் உள்ளன. மேலும் இது பல மருத்துவ பயன்கள் உள்ள காய்கறியாகும். எனவேதான் நமது அன்றாட உணவில் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணவியல் வல்லுநர்கள் வற்புறுத்தி வருகிறார்கள். இதன் கத்திரிக்காயின் ரகங்கள் உஜாலா, பவானி, சிவந்தம்பட்டி, CO2, MDU1, PKM1, PLR1, அண்ணாமலை, பூசா ஊதா நீளம் மற்றும் வீரிய ஒட்டு ரகங்களாக COBH2 பொருள். இதன் வயது சராசரி 150 நாட்கள் ஆகும். மண் மற்றும் காலநிலை: நல்ல வடித்தன்மை கொண்ட மண், அங்கக பொருட்கள் அதிகம் கொண்ட மணன் கலந்த வண்டல் மண் இதற்கு ஏற்றதாகும். வெப்பநிலை 25°C முதல் 30°C வரை இருக்க வேண்டும். இதன் பருவமானது ஆனி கார்த்திகை அதாவது ஜூன் ஜூலை மாதங்களிலும், மார்கழி சித்திரை டிசம்பர் ஜனவரி மாதங்களிலும், மாசி ஆடி மே ஜூன் முதல் அக்டோபர் டிசம்பர் ஜனவரி முதல் மே வரையிலும் இதன் பருவரக காலநிலையை ஏற்றதுள்ளாகும். இதன் விதை அளவு ரகங்கள் 400 கிராம் ஹெக்டருக்கு வீரிய ஒட்டு ரகங்கள் 200 கிராம் ஏற்றதாக இருக்க வேண்டும். விதை நேர்த்தி: ட்ரைகோடர்மா விரடி 4 கிராம் அல்லது சூடோமோனஸ் ஃபோரோசன்ஸ் 10 கிராம் விதைநிறுத்தி செய்ய வேண்டும். மேலும் அசோஸ்பைரிலம் 40 கிராம் 400 கிராம் விதைக்கு அரிசி கஞ்சியுடன் கலந்து மேடை பாத்தி அமைத்து விதைக்க வேண்டும். நீர் பாய்ச்சுவதற்கு ரோஸ்கோன் பயன்படுத்த வேண்டும். நாற்றங்கால் தயாரிப்பு: 3 சென் நிலம் மேட்டுப்பார்த்தி நாற்றங்கால் தயாரிப்பிற்கு தேவையானதாகும். மற்றும் புரோட்டீரிஸ் மூலமாக 1 கிலோ விதைக்கு 1 குழி நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. நடவு நிலம் தயாரிப்பு: 25 டன் ஏக்கருக்கு தொழு உரத்தினை இட்டு நன்கு உழவு செய்த வேண்டும். 60 சென்டிமீட்டர் அளவு பார்கள் அமைத்து 2 கிலோகிராம் ஹெக்டருக்கு அசோஸ்பைரிலம், 2 கிலோகிராம் ஹெக்டருக்கு பாஸ்போஃபைட்ரேட், 50 கிலோகிராம் ஹெக்டருக்கு 30 முதல் 35 வயதுடைய நாற்றுகளை பார்களின் ஓரத்தில் நடவு செய்தல் வேண்டும். நடவு செய்த 30வது நாளில் மற்றும் 60வது நாளில் களை எடுத்து மண்ணை அணைக்க வேண்டும். 60-60 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். வீரிய ஒட்டுரகங்களுக்கு 90-60 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். பாலித்தீன் மூடாக்கு: 25 மைக்ரான் அளவுள்ள LDPE பாலித்தீன் பாய்களை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். உர நிர்வாகம்: அடியுரமாக தொழு உரம் 25 டன் இட வேண்டும். மேலும் 50 கிலோகிராம் ஏக்கருக்கு மண் அணைக்கும் போது இட வேண்டும். வீரிய ஒட்டுரகங்கள் அடியுரமாக தொழு உரம் 25 டன் ஹெக்டருக்கு என்ற விகிதத்தில் பயிரிட வேண்டும். பயிர் பாதுகாப்பு: பூச்சிகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகளாக அசுவினிக்கு க்ரோசோஃபுரியா கார்னியா எண்ணிக்கை கொண்ட ஒட்டுண்ணி விடுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் என்று கூடுதல் வேளாண் இயக்குநர், தோட்டக்கலை அலுவலகம், தேசிய தோட்டக்கலை இயக்கம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தாவரவியல் பூங்கா புதுச்சேரி அறிவித்திருக்கிறது.

இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த உரையின் முதற் பகுதி, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ ஆர் லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். முதலில் அங்கக வேளாண்மை என்ன, எதனால இதை செய்யறாங்க, இதற்கும் மற்ற இந்த இன்ஆர்கானிக்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்கீங்களா யூரியா டிஏபி, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக இத்தனை நாள் இல்லாமல் இதை இப்போ கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறீங்கன்னு வச்சிங்களா. அது என்ன எது முக்கிய காரணம் என்னன்னாக்கா, சங்க காலத்தில் நம்ம விவசாயிகள் எப்படியெல்லாம் அவங்க ஒரு ஒரு பயிராக உருவாக்கினாங்கன்றது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய காலகட்டத்தில் எப்படி மாறுச்சு, காரணம் என்ன, பல பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பீரியடில் பஞ்சம் ஏற்பட்டது, அதை வந்து எப்படி எப்படிலாம் கட்டுப்படுத்துறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க புது புது வல்லுநர்கள்லாம் வந்து இதை சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக போக காலகட்டத்தில் ஓரளவுக்கு அந்த மகசூல்லாம் அதிகமாகிச்சு, ஒரு பக்கம் போனாலுமே மக்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் வர ஆரம்பித்தது. காரணம் வந்து அந்த மண்ணுலேருந்து ஆரம்பிக்குது, அந்த மண் வளம் ஆரம்பத்தில் நம்ம மண் நல்லா இருந்தாலும் இப்போ சுத்தமாக அதனோட உயிரே போன மாரி இருக்குது மண்ணில். அங்கே எடுக்கிற ஒரு ஒரு சத்துக்களும் நம்ம போடுற சத்துக்களும் எதுவுமே முறையான நேரத்தில் எந்த ஒரு பயிருக்கும் கிடைக்கிறதில்ல, செலவு அதிகமாக கொண்டு இருக்கிறது, வருகிற வருவாய் வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது. காரணம் என்னன்னு பார்த்தாக்கா, நம்ம ஒரு ஒரு பயிருக்கும் போடுற உரம் டிஏபி பொட்டாஷு இந்தமாரி உரத்தெல்லாம் போட்டு அது ரொம்ப கெட்டு போன நிலைமையில் ஆகிடுது. சரி, இதில் என்னங்க பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணலான்னாக்கா, முதல்ல அந்த மண்ணோட தரத்தை மாற்றணும். எப்படி மாற்றுறது, மண்ணில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா. மண்ணில் முதல்ல உயிர் இருக்கு, மண்ணில் உயிர் இருக்கு. உயிர்னா என்னன்னு கேட்குறீங்களா, நுண்ணுயிர்கள். நுண்ணுயிர்கள் நிறைய பாக்டீரியாக்கள் அந்த மண்ணில் இருக்குது, அது வந்து அந்த மண்ணை ஊக்குவிக்குது. ஊக்குவிக்கினா சத்தான பொருட்களை ஒரு வேர் இழுத்து செல்வதற்கு உதவி செய்கிறது. எப்படி உருவாகுதுன்னு கேட்குறீங்களா, அதுதான் சாணம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, சாணம்லாம் ஒரு காலத்தில் வந்து முத முதல்ல எது ஆரம்பித்தாலும் சாணம், அதை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு உயிர் பொருள் அது, அதனால தான் அந்த சாணத்தை முத ஆக்கிறாங்க. அந்த சாணத்துலேருந்து என்ன உருவாகுன்றாங்க, சாணத்திலேருந்து அது மண்ணில் போட்டோன்னே நுண்ணுயிர்கள் நிறைய உயிர்கள் உருவாக உருவாக அந்த மண் வளம் பெற்று நம்ம ஒரு செடியோ ஒரு விதையோ உழுதுனாக்கா அது இந்த வேர் வந்த பிறகு அந்த மண்ணில் இருக்கிற எந்த ஒரு சத்தையும் இழுக்கிறதுக்கு

வசதிப்படுத்துறது அந்த நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர்கள் தான் எந்த ஒரு விதை போட்டாலும் செடி போட்டாலும் வேகமாக இழுத்து நல்ல மகசூல் கொடுக்கும். நல்ல பூ வரும், அதுல நல்ல காய் வரும், இன்னொன்னு பூச்சி நோய்கள் வராமும் நல்ல செடியா வரும். ஏன்னா நம்ம இப்ப டிஏபி பொட்டாஷ் போன்ற இன்ஆர்கானிக் அந்த உரம்லாம் போடுறதால வேர்ல இருந்து இழுக்கிற சத்தே குறைஞ்சிடும். ஒரு கிலோ போட்டீங்கனாக்கா 1% டிஏபி கூட அது எடுத்துக்க முடியாது. 10 கிலோ டிஏபி போட்டீங்கனாக்கா அதுல 1% ஆஃப் டிஏபி கூட இல்ல வேற பொட்டாஷ் போட்டாலும் சரி அது கம்மியா தான் எடுக்க முடியுது. இல்ல ஒரு காலத்துல வந்து 50-50 இருந்தது, இப்ப 40-30 ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 20% தான் ஃபர்ஸ்ட் எடுக்குது, மீதி 80% வீணா போயிடுது இந்த இன்ஆர்கானிக்ன்றதால. இப்ப இந்த அங்கக முறையில் செய்யறதால என்ன நடக்குதுன்னாக்கா, மெயினா அந்த நுண்ணுயிர் ஊக்கத்தால நம்ம 10 கிலோ போட்டாலும் 9 கிலோ ஆன சத்து இருக்கிற மாதிரி அந்த நுண்ணுயிர்கள் அந்த செடிக்கு நல்லது செய்கிறது. இது செய்யறதால என்ன லாபம்? நீங்க ஒரு இந்த அங்கக வேளாண்மையில் ஒரு செடியை வளர்த்தும் அதுல இருக்கிற பழத்தையோ இல்ல காயோ நீங்க சமைச்சு பாருங்க. வேற ஒரு ஃபெர்டிலைசர் எல்லாம் போட்டு அந்த உரத்தெல்லாம் போடுறதால அதுல வர்ற காய்கறியும் நீங்க சமைச்சு பாருங்க. ஒரே தடவை ஒரே விதமான பொருளை போட்டாலும் இதில் இருக்கிற டேஸ்ட் வேற, அதுல இருக்கிற டேஸ்ட் வேற. இதுல என்ன முக்கியமா நல்லது செய்து வருதுன்னா, இந்த ஆர்கானிக் இல்ல அங்கக வேளாண்மையில் அந்த மண்ணில் வளர்க்குற விதையை எடுத்து அதை சரி செய்து பார்த்துருக்குறாங்க. இதில் இருக்கிற சத்துக்களும் மற்ற ஃபெர்டிலைசர் போடுறது வர விதைகளும் வேறு வேறாக இருக்கிறது. சத்துக்கள் வேறு வேறாக இருக்கிறது. முக்கியமாக என்ன வந்தால் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் வேர்லேருந்து வர சத்துக்களை நல்ல ரகத்தில் ஒரு பழமோ காயோ உருவாகுது. ஆனால் அதில் அப்படி இல்லை. இதற்காக தான் இதை உருவாக்குறதுக்கு என்னென்ன செய்யலான்றது நாங்கள் பல ஆராய்ச்சிகள் நடந்தது. சரி, இப்போ இதை செய்யறதால காய்கறிகள் அதிகமாக விளைஞ்சி வரல. இப்போ டிஏபி போட்டு வரையத்தோட தொழு உரம் போடுறதால கம்மியாக இருக்குன்றீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்க செய்யும். இருந்தாலும் அதில் வர ஒரு கிலோ பழத்தை இந்த ஆர்கானிக் மண்ணில் இருக்கிற பழம் வந்து அதில் வர ஒரு கிலோ வந்து 50 ரூபா இருக்கும், இதில் வந்து 10 ரூபா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு கிலோ தக்காளி வந்து 10 ரூபா இருக்கும், திடீர்னு 5 ரூபா வரும், 5 ரூபா இருக்கும், 50 ரூபா ஆகும், திடீர்னு பார்த்தா 100 ரூபா ஆகிடும். இதெல்லாம் காரணம் என்னென்றால், இந்த மண்ணை சரிப்படுத்தினாக்கா நல்ல காய்கறி உங்களுக்கு கிடைக்கிது. அந்த காய்கறி வந்து என்ன உங்களுக்கு செய்யுதுன்னு கேட்டாக்கா, உடம்புல இருக்கிற இம்யூனிட்டியை கொண்டு வருது. உள்ளே இருக்கிறத நமக்கு என்னென்ன தேவை, மைக்ரோநியூட்ரியன்ட் மேக்ரோநியூட்ரியன்ட் ஒன்று இருக்குங்க ஐயா. இதில் பொட்டாஷு, மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் அவசியம் தேவை. இது இருந்தால் என்ன ஆகிடும், இது நம்ம விட்டமின்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு ஒரு பாகங்களுக்கும் ஒரு ஒரு விட்டமின்ஸும் மினரல்ஸும் தேவைப்படுது. இதை எல்லாத்தையும் நல்ல முறையில் மண்ணில் இருக்கிறத அந்த செடிக்கு இழுத்து கொடுப்பது இந்த நுண்ணுயிர்கள். அதை வந்து இந்த ஃபெர்டிலைசர் ஆகப்பட்டது டிஏபி செய்வதில்லை. இதனால் நல்ல காய்கறிகள் கிடைக்குது, பழங்களும் கிடைக்குது. அதனால் நமக்கு உடலுக்கு தேவையான விட்டமின்ஸு மினரல்ஸு அதுமாரி ஒரு ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ லைகோபின் ஒன்று இருக்குது. முன்னெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குனாக்கா அங்கே மொத்தமே 2-3 பேர் தான் இருப்பாங்க கேன்சரில். இப்போலாம் ஒரு ஊருக்கு 4-5 பேர் வந்துடுற கேன்சரில் வந்துடுறாங்க. காரணம் வந்து நீங்கள் டிஏபி மூலியமாக இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் போட்டதால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுங்க ஐயா. இதை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த டெக்னாலஜி இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். இது எந்தெந்த வழியில் கொண்டு வெறும் சாணத்தோடு கொண்டு வரணுமா, அது ஒன்று மட்டும் இல்லை. அதோட மண்புழு சன்னம்புன்னு சொல்கிற விதையை போட்டு அந்த தழை சத்தை அது உருவாக்கி அந்த மண்ணை வந்து பல படுத்துறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு விதமும் கொண்டு வரோம். முக்கியமாக என்ன சொல்ல போனாக்கா, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மண் உரத்தை சரி பண்ணுறோம் ஒரு பக்கம், ரெண்டாவது இடம் வேப்பம் புண்ணாக்க அதில் போடுறோம், அடுத்தது ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, மீனமிலம், இது போல விதவிதமான செய்து அந்த மண்ணை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இப்போ அந்த மண்ணை உருவாக்குறதால நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கிறது, சத்தான மகசூல் கிடைக்கிறது. நம்மளே செய்யலாம், எங்கேயும் அலைவல்ல. ஒரு உதாரணத்துக்கு பஞ்சகாவியா செய்யணும் எப்படின்னு கேட்குறீங்களா, பசுமாட்டு சாணம் ஒரு 5 கிலோ எடுத்துக்கணும், கோமியம் ஒரு 3 லிட்டர் எடுத்துக்கணும், பால் ஒரு 3 லிட்டர், நெய் ஒரு 2 லிட்டர், வெல்லம் ஒரு 3 கிலோ, வாழைப்பழங்கள் ஒரு 10-12 அதெல்லாம் எடுத்து ஒரு பெரிய ட்ரம்மில் ஒரு 200-100 லிட்டர் ட்ரம்மில் போட்டு இதை போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுட்டேன்னு வச்சிங்களா, டெய்லி காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை கிண்டி கிண்டி அதை விட்டுட்டே இருந்தீங்கனாக்கா, முதல்ல 15-20 நாளுக்குள்ள அது நல்லா போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா அது அருமையான சத்து கொடுக்குற ஒரு

0: அமுதத்தை கொடுக்கும். அதை வந்து நீங்கள் நீர் பாசும்போது அந்த வரப்புலையும் தள்ளி விடலாம், இல்லை தெளிக்கலாம், இல்லை நாற்றங்கால்லையும் செய்யலாம். ஒரு செடி இப்படிலாம் உருவாக்குறோமோ எல்லா இடத்துலையும் இதில் போடலாம். இது போடுறதால என்ன ஆகுதுன்னா நிறைய நன்மைகள் நடக்கிறது. அதை வந்து நம்ம போடுறதால அந்த மண்ணில் இருக்கிற ஃபெர்டிலைசர்னா என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், மெக்னீசியம், இந்த மாதிரி இதெல்லாம் சீக்கிரமாக போடுற வேர் இழுத்துக்கும். அதுதான் இந்த பஞ்சக்காவோட திறமைகள். இப்போ எப்படிங்க நான் செய்யணும், ஒரு ஏக்கர் எங்கன்னு வச்சுருக்கிறேன், நான் வந்து அங்கக முறையில் நான் வந்து தக்காளி, ஒரு ஏன் திடீர்னு தக்காளி கேட்குறீங்க? தக்காளி இல்லாமல் ஒரு வீடு இருக்குன்னா தக்காளி இல்லாமல் எந்த ஒரு சமையலும் உன்னால் செய்ய முடியாது. காரணம் என்ன, ஏன் திடீர்னு தக்காளி மட்டும் பெருசாக பேசுகிறீங்க? தக்காளியை வந்து வெறும் ஜூஸாக குடிக்கலாம், எந்த ஒரு குழம்பு செஞ்சாலும், சாம்பார் செஞ்சாலும், எது செஞ்சாலும் அதில் முக்கியமானது தக்காளி. என்ன இருக்குங்க பெருசாக அதில் முக்கியமானது? லைகோபின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குதுங்க. மனிதனுக்கு உடலில் இம்யூனிட்டி கொடுக்குது, எந்த ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது, மற்ற நோய்களை அது குறைக்கும், அதுதான் லைகோபின். அடுத்தது விட்டமின் சி இருக்குங்க, அதில் பல்லில் ரத்தம் வரதெல்லாம் குறைக்கிறது தான் விட்டமின் சி. இது போன்ற மினரல்ஸையும் விட்டமின்ஸையும் கொடுக்குது தக்காளி. அதே மாதிரி எல்லா இதையும் பயன்படுத்தலாம், சாலடாகவும் சாப்பிட்லாம், குழம்புலையும் போடலாம், சாம்பார்லையும் போடலாம். இல்லைனா என்ன பண்ணலான்னா ஜாமாக போட்டு செய்யலாம். சில பேர் வந்து பிரெட்டு சாப்பிட்றீங்க, அதுக்கு ஜாம், ஏகப்பட்ட விதங்கள் அதில் வந்திருக்குது. அதனால தான் இதை இன்றைக்கி எப்படிலாம் வந்து அங்கக முறையில் அந்த தக்காளியை உருவாக்கலான்னு சொல்கிறேன் நான். மொதல் மொதல் எப்படி ஆரம்பிக்கலான்னா, ஒரு ஏக்கரோ 50 சென்ட்டோ உருவாக்குறாருன்னா, ஒரு விவசாயம் செய்ய போகிறாருனாக்கா, அவரோட முதல் வேலை என்ன செய்யணுனாக்கா மண்ணை பரிசோதிக்கணும். அதை பரிசோதித்தால்தான் அதில் வர்றது என்னென்ன மினரல்ஸோ நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கணும். நமக்கு என்னென்ன தேவை, என்பிக்கு, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷு, இதெல்லாம் தேவைதானே நம்மளுக்கு அந்த ஒரு செடி வளர்கிறதுக்கு. அதுக்கு நீ வச்சிருக்கிற மண்ணில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த மண்ணில் ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்கணுங்க ஐயா. அதை செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு 3 இடத்துல வந்து மண் எடுத்துகிட்டு போயிட்டு கலந்து கொடுத்தீங்கன்னாக்கா அதை எடுத்து செய்வாங்க. அதை நீங்கள் உடனே கொண்டாந்து அதை ஒரு டெஸ்ட் எடுத்திங்கன்னா அந்த மண்ணில் எந்த எவ்வளோ இருக்குது. இப்போ சாதாரணமாக நெல் அப்படிலாம் போடுறீங்கன்னு வச்சிங்கனாங்க, அது எவ்வளோ அங்கே பொதுவாக போடுவீங்க அப்படின்னு பார்த்தாக்கா என்பிகே என்ன போடுவீங்கனாக்கா, நைட்ரஜன், பொட்டாஷ், பாஸ்பரஸ் போடுவீங்கனாக்கா 100, 50, 100. விதவிதமான ஒரு ஒரு பயிருக்கும் ஒரு ஒரு ரகம் இருக்குங்க. சில சில மண்ணில் பொட்டாஷ் அதிகமாக இருக்கும், சில இதில் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும் மண்ணில். அதனால் நீங்கள் அந்த பரிசோதனை செஞ்சிட்டிங்கனாக்கா அந்த மண்ணை நீங்கள் உங்களுக்கு எது எதுலாம் அதில் கம்மியாக இருக்கோ அதை மட்டும் அதில் வந்து போட்டால் போதும். தேவையில்லாமல் அதிகமான ஒரு ஃபர்டிலைசரை போட்டு இல்லை டிஏபியை போட்டு அந்த மண்ணை வீணாக்க தேவையில்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு செலவும் குறையும் அந்த இதில். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமானதுனாக்கா தண்ணியில் கலந்து என்னென்ன உயிர் சத்துக்கள் கொண்டு வர முடியும்னு பார்த்தாக்கா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைக்கோடர்மா, சீவீடுன்னு ஒன்று இருக்குங்க, ஆல்ஃபா அல்ஃபா செடிகள் இருக்குது. இதெல்லாம் போட்டாக்கா அந்த மண்ணை வந்து காற்றில் இருக்கிற உரங்களை இதை இழுத்து இது வந்து அந்த மண்ணில் கொடுக்கும். அந்த மண் ரீதியாக அதுலேருந்து அந்த வேர் மூலயமா திருப்பி செடிக்கே போக செய்யும். இத்தனை இதையும் வந்து இந்த தொழில்நுட்பம் தான் உங்களுக்கு அதிகமாக செலவு இல்லாமல் பண்ணுது. அதே நேரத்தில் ஒரு சத்தான ஒரு பொருளை கொண்டு வருது. அதனால் உங்களுக்கு ஒரு கிலோ தக்காளி பழம் வந்து மற்ற இதில் வந்து 5 ரூபா 10 ரூபா போனாலும் இது எந்நேரமும் எப்பயா இருந்தாலும் 30 ரூபா ஒரு கிலோ. பொதுவாக ஒரு ஏக்கரில் எவ்வளோ தக்காளி எடுக்க முடியும்னாக்கா 20-25 டன்னு தான் எடுக்க முடியும். அதை வச்சு தான் அவங்க ஒரு ஒரு விவசாயம் டெய்லி ஒரு ஒரு இதாக பண்ணிட்டுருக்குறாங்க. நீங்கள் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ராகமாக போட்டாக்கா அது 5 ரூபாயும் போகும், 10 ரூபாயும் போட்டோம், 15 ரூபாயும் 20 ரூபாயும் போகணும். ஆனால் இது சமநிலையாக உங்களுக்கு விஷமெலாம் கிடைக்காது. ஆனால் இதே தக்காளி மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஆர்கானிக் தக்காளின்னு சொல்லிட்டாலே அதோடய விலை வந்து 1 கிலோ 30 ரூபாய். என்ன நடக்குனாக்கா அது சீக்கிரம் அழுகாது, அதில் நோய்கள் வராது, இல்லை அந்த பூச்சியும் அதிகம் அதில் வராது.
1: இதுவரை அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.ஆர். லெனின் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் பயிர்களை தாக்கும் நூற்புழுக்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி தெரிந்து கொள்வோம். தாவரத்தை தாக்கும் புழுக்கள் நூலை சிறு சிறு துண்டுகளாக்கி பார்க்கும்போது ஏற்படுத்துகிற தோற்றத்தை ஒத்ததாக இருப்பதால் நூற்புழுக்கள் என்றழைக்கப்படுகிறது. இத்தகைய நூற்புழுக்களை சாதாரண கண்களால் காண இயலாது, நுண்ணோக்கிகளின் வாயிலாக மட்டுமே காண முடியும். புழு உருவத்தை ஒத்தும் நிறமற்றதாகவும் ஆண் பெண் உருவ வேற்றுமை கொண்டதாகவும் இருக்கும். இந்நூற்புழுக்கள் இனச்சேர்க்கையின் மூலமோ இனச்சேர்க்கை இல்லாமலோ முட்டைகளை தனித்தனியாகவோ குவியல் குவியலாகவோ மண் மற்றும் தாவர திசுக்களில் இட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடியதாகவும், இந்நூற்புழுக்கள் தன்னிச்சையாக தன் வாழ்நாளில் 2 சென்டிமீட்டர் நீளம் வரை நகரக்கூடியதாகவும், பாசன நீர், மழை, வெள்ளம், காற்று, வேளாண் கருவிகள் மற்றும் நடவு பொருட்கள் ஆகிய காரணிகளின் மூலமாக பரவக்கூடியதாகும். தாவர நூற்புழுக்கள் பொதுவாக வேர்பகுதியினை சுற்றி சுமார் 25 சென்டிமீட்டர் ஆழம் வரை காணப்பட்டாலும் பல ஆண்டு பயிர்களில் வேரின் முழு நீளம் வரை காணப்படும். பயிர்களை தாக்கக்கூடிய நூற்புழுக்களின் தலைப்பாகத்தில் சிறிய கூர்மையான ஊசி போன்ற உறுப்பை பெற்றிருக்கும். இந்த ஊசி போன்ற பாகத்தை தான் பயிர்களில் உட்செலுத்தி பயிரின் சாற்றினை உறிஞ்சும். நேரிடை பாதிப்பு. தாவர செல்லின் உள்ளோ அல்லது இடையிலோ ஊடுருவுவதால் காயங்கள் ஏற்படும். எடுத்துக்காட்டு, வாழை நூற்புழு. தாவர செல்களில் உள்ள சாற்றை நூற்புழுக்கள் உறிஞ்சுவதால் செல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அழுகி மடிந்துவிடும். எடுத்துக்காட்டாக வேரழுகல் நூற்புழுவை கூறலாம். தாவரத்தின் சாறு தொடர்ந்து உறிஞ்சப்படுவதால் நீர் மற்றும் சத்து பொருட்களின் கிரகிப்பு தன்மை குறைந்துவிடும். வளரும் வேரின் நுனிப்பகுதி பாதிக்கப்படுவதால் வேர்கள் உருமாற்றமடைந்து செயலிழந்து செடிகளின் வளர்ச்சி குறையும். விதை முளைப்பின் போதோ நூற்புழு பாதிப்பு ஏற்பட்டால் நாற்றுகள் பெருமளவில் மடிந்துவிடும். பூக்களின் இனப்பெருக்க உறுப்புகள் பாதிப்பதால் முடிச்சுகளாக மாறிவிடும். நூற்புழு தாக்கத்தினால் மணிகள் முடிச்சுகளாக உருமாறும். மறைமுக பாதிப்பு. நூற்புழுக்களால் ஏற்படுத்தப்படும் நுண்ணிய முடிச்சு போன்றவற்றால் இதர மண்வாழ் ஜீவராசிகளான பூஞ்சானம் மற்றும் பாக்டீரியாக்கள் கவர்ந்தெடுக்கப்பட்டு பயிரினுள் உட்புகுந்து நூற்புழுக்களுடன் சேர்ந்து கூட்டு நோயை உண்டாக்கும். பயிர்கள் ஆங்காங்கே திட்டுத்திட்டாக வெளிரி வளர்ச்சி குன்றி வாடிய தோற்றத்துடன் காணப்படும். மேலும் பல்வேறு வகையான நூற்புழுக்களின் தாக்குதலை பொறுத்து விதை, இலை, தண்டு, மணி, கதிர், வேர் மற்றும் கிழங்குகள் உருமாறி விளைச்சல் குறைந்து காணப்படும். தாவர நூற்புழுக்களினால் உலகளவில் 12.3% விளைச்சல் இழப்பு ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் மட்டும் இந்நூற்புழுக்களினால் ஏற்படும் விளைச்சல் 500 மில்லியனுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. ஆகையால் கண்ணீர்க்கு புலப்படாத இத்தகைய பயிர் எதிரிகளை உரிய நேரத்தில் கண்டறிந்து தேவையான கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொள்வது

அவசியமாகும். பயிர் நூற்புழுக்களினால் ஏற்படுத்தப்படும் சேதார அறிகுறிகள். ஆங்காங்கே பயிர் வளர்ச்சி குன்றியிருத்தல். பொதுவாக நூற்புழுக்கள் வயல் முழுவதும் சீராக இருக்காமல் இயற்கையிலேயே ஆங்காங்கே திட்டுத்திட்டாக இருக்கும். ஆகையால் எங்கெல்லாம் நூற்புழுக்கள் காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் பயிர்கள் வளர்ச்சி குன்றி காணப்படும். இலைகள் மஞ்சளாகுதல், பயிர் வேர்களில் நூற்புழுக்கள் ஏற்படுத்தும் காயங்களால் திசுக்கள் மற்றும் உறிஞ்சு குழாய்கள் சேதப்படுத்தப்பட்டு பயிர்களின் சத்து கிரகிப்பு திறன் குறைகிறது. இலைகள் சிறுத்து மஞ்சளாகி உரிய காலத்திற்கு முன்னதாகவே பழுப்பு நிறமடைந்து விடும். வாடிய தோற்றத்துடன் இருத்தல். நூற்புழுக்கள் பயிர்களின் வேர்களில் சேதங்களை ஏற்படுத்துவதால் போதிய ஈரம் இருப்பினும் பாதிக்கப்பட்ட வேர்களால் தேவைக்கேற்ப நீரை நிலத்திலிருந்து உறிஞ்ச முடியாத நிலை ஏற்படும். ஆகையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் விரைப்பு தன்மை இழந்து வாடிய தோற்றத்துடன் காணப்படும். வேர் முடிச்சு நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் முறைகள். கோடை உழவு செய்தல். சாகுபடிக்கு தெரிவு செய்யப்பட்ட வயலை கோடைக்காலத்தில் ஆழ உழவு செய்வதன் மூலம் வயலில் உள்ள நூற்புழுக்கள் மற்றும் அவற்றின் முட்டைகள் அவற்றுடன் கூடிய வேர்த்துண்டுகள் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டு சூரிய வெப்ப கதிர்வீச்சுக்குள்ளாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய வேர்முடிச்சு நூற்புழுக்களை கோடை உழவு செய்வதனால் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். பயிர் சுழற்சி முறை. அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு பயிரிடப்படும் பயிர்களுள் நூற்புழுவிற்கு உகந்த மற்றும் ஒவ்வாத பயிர்களை சுழற்சி முறையில் பயிரிடுவதன் மூலம் நூற்புழுக்களை மிக சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். இம்முறையின் மூலம் நூற்புழுக்களுக்கு இறை செடி கிடைக்காமல் அழிக்கின்றன. காய்கறி பயிரை அடுத்து தானிய பயிரையோ அல்லது தானிய பயிரை அடுத்து காய்கறி பயிரையோ சுழற்சி முறையில் பயிரிடுவதன் மூலம் வேர்முடிச்சு நூற்புழு மற்றும் நெல்லை தாக்கும் நூற்புழுக்கள் கட்டுப்படுத்தப்படுவது போன்று உருளைக்கிழங்கிற்கு பிறகு முட்டைக்கோசு பூக்கோசு போன்றவற்றை பயிரிடுவதன் மூலம் உருளைக்கிழங்கை தாக்கும் முட்டைக்கூடு நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். கவர்ச்சி பயிர்களை சாகுபடி செய்தல். கவர்ச்சி பயிர்களான கேந்தி அல்லது செண்டுமல்லி போன்ற பயிர்களின் வேர்க்கசிவுகள் நூற்புழுக்களை அழிக்கும் வல்லமை பெற்றவை ஆகும். இத்தகைய செடிகளை தனிப்பயிராகவோ அல்லது ஊடுபயிராகவோ சாகுபடி செய்வதன் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இதுபோன்றே கடுகு செடியினை பயிரிட்டு உருளைக்கிழங்கை தாக்கும் முட்டைக்கூடு நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். உயிரியல் முறை மேலாண்மை. தாவர நூற்புழுக்களை நுண்ணிய உயிரினங்களான பாக்டீரியா, பூஞ்சானங்கள், விரிடி, ஃப்ளோகோனியா கிளாமிடோஸ்போரியா, வேர் உட்பூசணம் மற்றும் ஆன்டினோமைசிட்ஸ் போன்றவற்றின் மூலம் பெருமளவில் கட்டுப்படுத்தி பயிர் விளைச்சலை அதிகரிக்கலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள்

2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து நியூஸை கேட்கலாம். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பம்பாய் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: திரைசையில் அடுத்ததாக SB பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி இயர்குரல்களில் ஒலிக்கும் பாடலின் படம்

நேரம் 8:26:50. திரை இசையில் அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் ஒலிக்கும் பாடலின் படம் கண்ணெதிரே தோன்றினால்

நேரம் 8:40. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்டார் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று மேலும் 8 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆடவர் ஈட்டியறிதல் பிரிவில் இந்தியாவின் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கமும் ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் நீளம் தாண்டும் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீசங்கர் முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் ஃபாருல் சௌத்ரி வெண்கலப் பதக்கம் வென்றாள். மேற்காசிய நெருக்கடிக்கு இடையிலும் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறித்த பிரச்சினைகளை இந்தியா வெற்றிகரமாக சமாளித்திருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இன்று கொல்கத்தாவில் தொழில் வணிகப் பேரவையின் கூட்டத்தில் பேசுகையில் இவ்வாறு கூறினார். தரமான சாலை கட்டமைப்பு காரணமாக நாட்டில் சரக்கு போக்குவரத்து செலவு 16% என்ற நிலையிலிருந்து 6% குறைந்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஐஐடி ஆய்வுகள் மூலம் இவ்வாறு தெரிய வந்துள்ளதாக அவர் இன்று புதுடில்லியில் தனியார் ஊடக மாநாடு ஒன்றில் பேசுகையில் கூறினார். புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் மற்றும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பினரின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டின் கீழ் பாகூர் அண்ணுசாமி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 20 பேர் முதன்முறையாக கொல்கத்தாவிற்கு ஒருநாள் விமானப் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ளனர். கொல்கத்தாவில் கிரிக்கெட் வீரர் கங்குலியை சந்திக்கும் வாய்ப்பும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் இன்று காரைக்காலில் சந்தை திடல், தளத்தெரு மற்றும் ஜேஜே நகர் பகுதிகளில் மாபெரும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பணிகளின் போது சேகரிக்கப்பட்ட மக்கா குப்பைகளை அந்த இடத்திலேயே உரமாக மாற்றவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதலாம் ஆண்டு முதுகலை பாட பிரிவுகளில் காலியாக உள்ள மாணவர் சேர்க்கை இடங்களுக்கான இறுதி கட்ட கலந்தாய்வு அக்டோபர் 1 கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: இன்னும் சில நொடிகளில் ஹிந்தி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. Home Minister Amit Shah calls for stronger mechanism to combat terrorism, launches new extradition portal. India

எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போக்கிரி ராஜா. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடும் பறவைகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

நேரம் 9:39, 25 நொடி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கும் பாடலின் படம் நானும் ஒரு தொழிலாளி.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே ஜே யேசுதாஸ் ஸ்வரலதா குரல்களில் ஒலிக்கும் பாடலின் படம் சின்னத்தாய்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சங்கீத வானிலை.
1: அடை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து தூவும் சிறு குயிலான்.
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
3: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐச்சி நகோயா.
5: खेलों में बड़ी चीज है खेल भावना, लेकिन जो चीज खेलों में रोमांच, उत्तेजना, आह्लाद और उत्साह भरती है वो है जीत की ललक। खिलाड़ी मैदान पर जयघोष का सपना लेकर ही उतरता है और जितना बड़ा मंच उतनी बड़ी भूख, लेकिन उतनी ही बड़ी चुनौतियां भी। एशिया के सबसे बड़े खेल मेले 20वें एशियाई खेलों में भारतीय रणबांकुरों ने क्या क्या किया, हम दिन भर अपनी लाइव अपडेट्स में आपको बताते ही रहे हैं। और अब समय है विस्तृत लेखे जोखे का। आज के इस हाईलाइट्स कार्यक्रम में आपका स्वागत है। मैं हूं अनुपम पाठक। सबसे पहले आज की सुर्खियां।

0: தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
4: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz கேட்டு மகிழுங்கள்.
5: அடை தீரந்து தாவும் நதி அலை நான், மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான்.
6: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
7: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
8: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் கு கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சின்னஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:25 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இலை மற்றும் வேர் நோய்களை கட்டுப்படுத்தும் பயோகார்ட் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சின்னஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து, வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல். இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி, இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மயாதீனியா கிராவிஸ் மற்றும் மல்டிபிள் செலிரியோஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். ஏழு

0: 35 நகர்புலா 82 8:30 தகவல் தளம். ஒன்பது மணிக்கு அரங்கிசை வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்தலை என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங் நிகழ்ச்சி சின்னகஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. தலைப்பு உடற்பயிற்சியின் அவசியம். நெறிப்படுத்துபவர் சசிகலா அவர்கள். 12 மணிக்கு கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரம் 2 பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, பித்துக்குழி பி முருகதாஸ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சட்டம் அறிவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் பி ஆனந்தி. 2:15 என்றமினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். மூன்று 10:00 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு பட்டின பிரவேசம் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் விசு, இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, மௌனம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணிக்கு திரை இசை, 25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாள நிகழ்ச்சி. சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம். மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 1215 கிலோகிராம் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
1: This is Akashvani, the news read by R.S. Raghu. Union Home Minister Amit Shah today inaugurated the Conference on Prahar National CT Policy and Strategy in New Delhi. The conference deliberated upon the 7 pillars of Prahar, including prevention, response, aggregating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning international efforts in recovery and resilience through a whole-of-society approach. Speaking on the occasion, the Home Minister said the government has adopted a zero-tolerance policy against all forms and manifestations of terrorism. He highlighted that from 2019 to 2026, the Narendra Modi government successfully brought back 288 fugitive criminals to India from 36 countries. Mr. Shah said, as a result of better coordination among agencies, more than 40 modules of Shahzad Bhatti network involved in cross-border smuggling of weapons, explosives and narcotics were busted, more than 100 FIRs were registered and 350 individuals were arrested across 15 states. He said, at the same time, the government declared Shahzad Bhatti Network a terrorist organization under Unlawful Activities Prevention Act, UAPA. India and the UAE have agreed to take steps for the timely implementation of initiatives relating to settlement of trade in local currency, integration of payment and messaging systems, and central bank digital currencies. The two sides reached the agreement.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11:10. நேர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:44 இதே அலைவரிசையில் தொடங்கும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் நேரம் 11:10:40. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.